உயரும் பொழுது உனது கோயில் மலரும். முருகா உருகுதே கண்கள் உருகுதே, பெருகுதே வெள்ளம் பெருகுதே, எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும். முருகா நான்

ஒலித்த பாடல் தெய்வம் திரைப்படத்திலிருந்து. இனிமையான காலையின் இசையை ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒலித்துக் கொண்டிருக்கிறது இசையமுதம். நிகழ்ச்சியில் வளம் வரக்கூடிய அடுத்த பாடல் முருகன் அடிமை திரைப்படத்திலிருந்து.

ஒலித்த பாடல் குமாஸ்தாவின் மகள் திரைப்படத்திலிருந்து. இசையமுதம் நிகழ்ச்சி

0: நான் கோயம்புத்தூருங்க. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து எந்தவித உணர்வுமே இல்லாம இருக்கு. ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் குழந்தை எடுத்துக்கிட்டு கோயில் கோயிலா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
1: அம்மா, உங்களை பார்த்ததும் நாங்க பட்ட துன்பத்துல பாதி குறைஞ்சது போல இருக்கு. நீங்க யாருமா? நான் முருகன் அடிமையம்மா. திருச்செந்தூர் வரைக்கும் கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு

0: பல கோயில்களுக்கு போகும். இப்ப என்னால வர முடியாது. நான் முடிஞ்சா வந்து சேரம்மா.
1: இந்த குழந்தைக்காக தங்கரதம் எடுக்கிறதாக நாங்க வேண்டிட்டு இருக்கோம். நீங்களும் அவசியம் வரணும்.
0: வரம்பா.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது இசை அமுதம் நிகழ்ச்சி. தொடர்வது காலை 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை கொண்டாடவும் நீண்ட காலம் பிரதமராக பதவி வகிக்கும் திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவிக்கவும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ஜவஹர்லால் நேருவை பின்னுக்கு தள்ளி பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் பிரதமர் பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். அதிக நாட்கள் பிரதமர் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 வாகனங்கள் 535,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி மற்றும் துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சியில் சேர ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதியை பொறுத்தவரையில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 வயது முதல் 35 வயதிற்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். இப்பயிற்சிக்கான கால அளவு 4 மாதங்கள்.

0: cities of Sirik, Minab, Bandar Abbas and on Kesham Island, which bordered the Strait of Hormuz. President Donald Trump said the U.S. response to Iran downing a U.S. helicopter is very strong, very powerful. Iran has also launched missiles and drones towards U.S. targets in the region. Iranian Foreign Minister Abbas Araghchi said that no attack from the U.S. will be left unanswered. Iranian Foreign Minister asked foreign forces to leave Strait of Hormuz or be at constant risk. In men's cricket, India A defeated Sri Lanka A by 8 runs in a close contest in the opening clash of Tri-Nation A series at the Rangiri Dambulla International Stadium in Sri Lanka yesterday. Opting to bat first, India scored 277 for 6 in stipulated 50 overs, riding on Rituraj Gaikwad's 101 runs. Fast bowler Mohammad Siraj has been withdrawn from India's squads for the upcoming T20 international series against Ireland and England. The men's selection committee has named Prasidh Krishna as Siraj's replacement for both T20I series. And that is the end of this news bulletin.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 6:10.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் வி சாவித்திரி அவர்கள்.
4: இருப்பதை கொண்டு திருப்தியுடன் வாழ நினைத்ததிலே சிறந்த வாழ்க்கை வாழ முடியும். ஆற்று நீர் போல ஒரே திசை நோக்கி பயணிக்கும் ஒருவன் நிச்சயமாக அவனின் இலட்சியத்தை அடைய முடியும். வளர்ச்சியும் வீழ்ச்சியும் மனிதனுக்கு அவன் நாக்கை பொறுத்தே அமைகின்றது என சாணக்கியரின் கூற்றினை இங்கு சற்று நாம் உற்று நோக்குதல் வேண்டும். பிறர் நமக்கு செய்த தீங்கினை மன்னித்து விடுதலோ அல்லது மறந்து விடுதலோ உயர்வு தரும். பகைவனுக்கு நன்மை செய்தல் சாலச் சிறந்தது. நமது முயற்சியின் போது மலையளவு தடைகள் வந்தாலும் சகிப்புத்தன்மை அவசியம். அமைதியும் துணிவும் கொண்டு தடைகளை எதிர்த்து நிற்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். நமது முன்னேற்ற பாதையில் எதிர்வரும் குறுக்கீடுகளைக் கண்டு அஞ்சுதல் கூடாது. எப்போதும் மனத்தை சமநிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒன்றை பேசும் முன் இருமுறை யோசிக்கவும், செயலை செய்யல் படுத்தும் போது மூன்று முறை யோசிக்கவும் வேண்டும். வாழ்வில் வெற்றி பெற நமது லட்சியத்தினை நோக்கி நிதானமாக முன்னேற வேண்டும் என்று சிவானந்தர் கூறிய கூற்றினை இங்கு சற்று உற்று நோக்குதல் அவசியம். கொக்கானது தனக்கு ஏற்ற பெரிய மீன் வருமளவும் அமைதியாக இருப்பது போல, கற்றறிந்த பெரியவர்களும் தமக்கு ஏற்ற காலம் வரும் வரை அமைதியாக அடக்கத்துடன் இருப்ப, அவர்களின் அடக்கத்தை அறியாமை என நினைத்து அவர்களை வெல்ல நினைப்பவன் தோற்றுத்தான் போவான். இதனை அடக்கமுடையார் அறிவிலார் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். மடைத்தலையும் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு. கொக்கை காண தனக்கு ஏற்ற பெரிய மீனானது வருமளவும் அமைதியானது அவனுடைய செயலாக இருக்கும். கற்றறிந்த பெரியோர்களும் தமக்கு ஏற்ற காலம் வரும் வரை அடங்கியிருப்பர். அவரின் அடக்கத்தை அறியாமை என நினைப்போர் அவர்களிடம் தோற்றுத்தான் போவார்கள். இதனை மூதுரையானது கூறும் கருத்தை சற்று உற்று நோக்குதல் வேண்டும். எப்போதும் நமக்கு நம்மீது நம்பிக்கை வேண்டும். ஜெர்மனியில் பிரபல பியானோ இசைக்கலைஞர் ஒருவர் இருந்தார். பிரான்ஸ் லிஸ்ட் என்பது அவருடைய பெயராகும். அவருக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகம். தான் இசைக்கும் இசை சரியில்லையோ என அடிக்கடி அவர் நினைப்பது வழக்கம். இந்த மனநிலையிலிருந்து விடுபட ஒரு பெண்மணியிடம் கணிசமான தொகைதனை கொடுத்து தன் கச்சேரி நடக்கும் போது அவர் சோகமாக இசைக்க ஆரம்பித்தார். அதில் கேட்டு மகிழ்ந்து மயங்கி விழுந்து விடுவது போல் நடிக்க வேண்டும். இசை கேட்கும் மக்கள் அசந்து போய்விடுவர். உடனே கலைஞரின் மனதில் தெம்பு ஏற்பட்டு அவரது தாழ்வு மனப்பான்மை நீங்கி நன்கு இசைக்க ஆரம்பிப்பார். இப்படி ஒவ்வொரு கச்சேரிக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய பெண்களை தயார் செய்து கச்சேரி நடத்தலானார். சில நாட்கள் கழிந்தவின் பிரான்ஸ் லிஸ்ட் கச்சேரி என்றால் ஒரு பெண் மயங்கி விழுவது வழக்கமாகிவிட்டது. ஒருமுறை ஒரு பெண்ணை வழக்கம் போல ஏற்பாடு செய்திருந்தார் அவர். தனது இசையின் நுணுக்கமாக இசைத்து கொண்டே வந்தபோது தான் ஏற்பாடு செய்திருந்த அந்த பெண்மணி மயக்கமடைகிறாளா என கவனித்து கொண்டே கச்சேரிதனை நடத்தினார். ஆனால் அந்த பெண்ணோ சாவகாசமாக பாப்கார்ன் தின்று கொண்டிருந்தார். இதனை கண்ட அடுத்த நொடி பிரான்ஸ் லிஸ்ட் மயக்கமாகிவிட்டார். எனவே தன் உயர்வுக்கு நாம் எப்போதும் நம்பியதே நாம் நம்பிக்கை கொண்டு நமது செயலை செயல்படுத்துதல் வேண்டும். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஒருவனது செல்வம் ஊக்கம் உடைமையே ஆகும்.

0: அது ஒன்றே அவனுக்கு நிலையான செல்வமாகும். மற்றைய பிற செல்வங்கள் எல்லாம் நிலைத்திருக்காமல் ஒரு காலத்தில் நம்மை விட்டு நீங்கிவிடும். எனவே வள்ளுவரின் கூற்றை சற்று இவ்விடத்தில் நாம் உற்று நோக்குதல் சாலச்சிருந்தது. ஒருவரின் வாழ்க்கையில் எத்தகைய துன்பம் வரினும் அப்போதெல்லாம் அது சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்தல் வேண்டும். எப்போதும் நமக்கு அது மகிழ்வுதனை கொடுக்கும். ஒருவரின் போக்கை பொறுத்தே அவர்களின் எதிர்காலம் அமைந்திருக்கும். பெரியவர் கூறும் அறிவுரையை கேட்டு நடப்பதன் மூலம் மகிழ்வான வாழ்வினை நிச்சயமாக நாம் வாழ முடியும். துன்பம் ஏற்படும் காலத்தும் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் உயருடன் வாழ இறை நம்பிக்கையுடன் கூடிய முயற்சி மிகவும் அவசியமாகும். உயிர் வாழ உணவு தேவை. அதுபோல சுதந்திரமாக வாழ சிலவற்றை நாம் தியாகம் செய்ய வேண்டும். நீதியுடன் கூடிய வாழ்வினை ஒருவன் நடத்தும் போது அவர்கள் முன்னெடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களுக்கு வெற்றியினை தேடித்தரும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் வி. சாவித்திரி அவர்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: ஆசைப்பட்டதை தேடுங்கள், ஆனால் இருப்பதை அனுபவிக்க மற்றும் ரசிக்க தவறாதீர்கள். வாழ்க்கையை ரசித்துக் கொண்டே கடந்து செல்லுங்கள், எந்த சூழ்நிலையும் புன்னகையுடன். இனிய காலை வணக்கம். புலந்திருக்கும் இந்த அழகிய காலை வேளையில் மனதிற்கு உற்சாகமும் ஊட்டமும் தரும் பாடல்களுடன் வளம் வர காத்திருக்கிறது புதிய காலை நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்கலாம்.
6: June 10 இந்நாளின் சிறப்பு. 1801 June 10 சிவகங்கையின் சின்ன மருது ஆங்கிலேயர்களின் அதிகாரத்தை உதறித்தள்ளி சுதேசி மன்னர்களின் கீழ் ஜம்புத்தீவின் மக்கள் வாழ வேண்டும் என்ற தனது விடுதலை பிரகடனத்தை திருச்சியில் வெளியிட்டார்.
7: இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர், பொது உடைமைவாதி, இதழாளர் மற்றும் எழுத்தாளர் என அறியப்பட்ட கே முத்தையா அவர்களின் நினைவு தினம் 2003 June 10.
6: தமிழக நூலகத்துறையின் முன்னோடி வே தில்லைநாயகம் அவர்களின் பிறந்த தினம் 1925 June 10.
7: தென்னிந்திய மிருதங்க இசைக்கலைஞர் பாலக்காடு TS மணி ஐயர் அவர்களின் பிறந்த தினம் 1912 June 10.
6: ஜப்பான் பேரரசு தென்ஜி ரொக்கூக்கு என அழைக்கப்படும் நீர்க்கடிகாரத்தை 671 June 10 அறிமுகப்படுத்தியது.
7: 1829 June 10 லண்டன் தேம்ஸ் நதியில் முதலாவது படகு போட்டி ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களுக்கு இடையில் இடம்பெற்றது.
6: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
5: இந்த காலை வேளையினை வரவேற்கும் விதமாக பாடல் கேட்கலாம். கோ படத்திலிருந்து

0: நேரம் காலை 6:25 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளி உதவி பேராசிரியர் அனிஷா ஜெயச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். பூந்தளிர் நிகழ்ச்சி, 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள், சென்னை வடபழனி ஸ்ரீ ஆதிமூல பெருமாள் கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழலாம். ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் ஜே ஜே திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் மண்ணின் மனமும் தேவராட்டத்தின் பெருமையும், தேவராட்ட இசைக்கலைஞர் வெள்ளப்பாண்டி அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் ஜே ஜே அவர்கள். அதனைத் தொடர்ந்து நண்பகல் 12:00 சிநேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள். 1:00 வசந்த கானங்கள், 2:15 பன்மொழி பாடல்கள். 3:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு. 4:02 வசந்த் அண்ட் கோ வழங்கும் ஆட்டக்களம், 5:02 மாலை தென்றல். 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:40 அந்திப்பூக்கள். 7:10 மாவட்ட செய்திகள், ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி கார்த்திகேயன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பாட்டு இது ஹிட், 7:30 பிஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சியாக வளம் வர காத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 8:30 அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பிரத்யேக ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் பாலமுருகன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதற்பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:45 இன்றைய பாரதம், விவசாயிகளுக்கான மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து வேளாண் அறிவியல் மையத்தின் விரிவாக்குத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் சி சபரிநாதன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 11:10 மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக கேட்டோம்.
1: உயிர் வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: மீனாட்சி பிரமாதம்.
2: என்னண்ணா சொல்றேன்,
1: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: உற்சாகமாக பிறந்திருக்கும் இந்த புதன்கிழமையினை ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சிகளோடு கேட்டு இணைந்திருங்கள்.
1: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:30.
2: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
3: பறவைகளை அவற்றின் இயற்கை வாழிடங்களில் சென்று கவனித்து ரசிப்பதுதான் பறவை பார்த்தல், பேர்டு வாட்சிங் எனப்படும். பறவைகளின் அழகை ரசிக்கவும், அவற்றின் பழக்க வழக்கங்களை அறியவும், அவற்றின் குரல்களை கேட்கவும், இயற்கையை இன்னும் நெருக்கமாக புரிந்து கொள்ளவும் மக்கள் பறவை பார்த்தலில் ஈடுபடுகிறார்கள். காடுகள், நீர்நிலைகள், பூங்காக்கள், விவசாய நிலங்கள், மலைப்பகுதிகள், கடற்கரைகள், ஏன் நம் வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் கூட பேர்டு வாட்சிங் செய்யலாம். ஏன் மக்கள் பேர்டு வாட்சிங்கு செல்கிறார்கள்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணம். சிலர் இயற்கையோடு நேரம் செலவிட விரும்புகிறார்கள், சிலருக்கு புகைப்பட கலையில் ஆர்வம் இருக்கும், சிலர் பறவைகளை அவற்றின் நிறம், வடிவம், குரல் ஆகியவற்றின் அடிப்படையில் அடையாளம் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள், சிலர் பறவை கணக்கெடுப்பு மற்றும் அறிவியல் ஆய்வுகளுக்கான தன்னார்வ பணிகளில் ஈடுபடுகிறார்கள். எனவே பேர்டு வாட்சிங் என்பது பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது கற்றல், இயற்கை ரசிப்பு, மனநல மேம்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு சிறந்த செயல்பாடாகும். பேர்டு வாட்சிங் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு எவ்வாறு உதவுகிறது? இயற்கை மற்றும் வனவிலங்குகள் குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கிறது. நீர்நிலைகள், புல்வெளிகள், புதர்காடுகள், பாலைவன பகுதிகள், காடுகள் போன்ற வாழிடங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மக்களுக்கு உருவாக்குகிறது. மாசுபாடு மற்றும் வாழிட அழிவு போன்ற சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை அடையாளம் காண உதவுகிறது. பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கியத்துவத்தை உணர வைக்கிறது. பறவைகளை நேசிக்க தொடங்கும் ஒருவர் படிப்படியாக இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் நேசிக்க தொடங்குகிறார். பேர்டு வாட்சிங் மூலம் என்ன சாதிக்க முடியும்? சுற்றுச்சூழல் மாற்றங்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய முடியும், முக்கியமான பறவை வாழிடங்களை பாதுகாக்க உதவ முடியும், பொதுமக்களின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பங்களிப்பை அதிகரிக்க முடியும். உலகம் முழுவதும் பல முக்கியமான பாதுகாப்பு திட்டங்களுக்கு சாதாரண பேர்டு வாட்சர்ஸின் குறிப்புகள் மற்றும் பதிவுகள் உதவியுள்ளன. பேர்டு வாட்சிங் ஒரு சிலருக்கு மட்டும்தான் சாத்தியமா? இல்லை, இது அனைவருக்குமான செயல்பாடு. இதற்காக உயர்கல்வியோ, சிறப்பு தகுதியோ, விலை உயர்ந்த கருவிகளோ தேவையில்லை. அனுபவம் உள்ளவர்கள் பைனாகுலர் அல்லது கேமரா பயன்படுத்தலாம். ஆனால் தொடக்க நிலையில் உள்ளவர்கள் தங்கள் வீடு, பள்ளி, அலுவலகம் அல்லது அருகில் உள்ள பூங்காக்களில் காணப்படும் பறவைகளை கவனிப்பதிலிருந்தே தொடங்கலாம். குழந்தைகள், மாணவர்கள், குடும்பங்கள், மூத்த குடிமக்கள் என அனைவரும் இதில் ஈடுபடலாம். பேர்டு வாட்சிங்கை தொடங்குவதற்கான சிறந்த வழி நம்மை சுற்றியுள்ள பறவைகளை கவனிப்பதுதான். தினமும் சில நிமிடங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள பறவைகளை கவனியுங்கள். அவற்றின் நிறம், அளவு, அழகின் வடிவம், நடத்தை போன்றவற்றை கவனியுங்கள். அவற்றின் குரல்களை கேளுங்கள். ஒரு சிறிய குறிப்பேட்டில் பார்த்தவற்றை பதிவு செய்யுங்கள். பறவை அடையாள கையேடுகள் அல்லது மெர்லின் போன்ற ஆப்புகளை பயன்படுத்துங்கள். அவ்வப்போது அருகில் உள்ள பூங்கா, ஏரி அல்லது நீர்நிலைகளுக்கு செல்லுங்கள். உள்ளூர் பறவை பார்வை குழுக்களுடன் இணைந்து செயல்படவும். பறவைகளுக்கு தொந்தரவு தராமல் அமைதியாக கவனிக்கவும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்றாலே காடுகளை மட்டுமே பாதுகாப்பது அல்ல. நீர்நிலைகள், புல்வெளிகள், புதர்காடுகள், கடற்கரை பகுதிகள், பாலைவன பகுதிகள் என அனைத்து வாழிடங்களும் சமமாக முக்கியத்துவம் வாய்ந்தவை. மதுரையை சுற்றியுள்ள கிராம குளங்கள், கண்மாய்கள், விவசாய நிலங்கள் மற்றும் வைகை ஆற்றங்கரைகளில் பல்வேறு

0: பறவைகளை பார்க்க முடியும். குளிர்காலங்களில் தொலைதூர நாடுகளிலிருந்து பல வலசை பறவைகள் தென் தமிழ்நாட்டின் நீர்நிலைகளுக்கு வருகின்றன. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கூந்தன்குளம் பறவைகள் காப்பகம் ஆயிரக்கணக்கான வலசை பறவைகளை வரவேற்கிறது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வேட்டங்குடி பறவைகள் காப்பகம் பல்வேறு நீர்ப்பறவைகளுக்கு புகழ்பெற்றது. ராமநாதபுரம் மாவட்ட நீர்நிலைகள் பூநாரைகள், கூழைக்கடாக்கள் மற்றும் பல வலசை பறவைகளுக்கு புகழ்பெற்றவை. தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் பல அரிய காட்டு பறவைகளின் வாழிடமாக உள்ளன. மதுரை மாநகரத்திலேயே சிட்டுக்குருவி, மைனா, காகம், தையல் சிட்டு, தேன் சிட்டு, மீன்கொத்தி, கிளி போன்ற பல பறவைகளை எளிதில் காண முடியும். அடுத்த முறை காலை வாக்கிங் செல்லும்போது பறவைகளையும் கவனிக்க தொடங்குங்கள். பறவைகள் எழுப்பும் ஓசைகளையும் கவனிக்க தொடங்குங்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: நேரம் காலை 6:35 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 27 புதன்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி. முதல் பகுதியாக கேட்கலாம் அறிவிப்புகள்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, கத்திரி, தக்காளி, கோவைக்காய், பாகற்காய், பூசணி, கீரைகள், வெண்டை, கொத்தவரை, கறிவேப்பிலை போன்றவற்றை அந்தந்த பகுதிகளில் நிலவும் காலநிலையை பயன்படுத்தி சாகுபடியை மேம்படுத்திக் கொள்ளலாம். போதுமான நீர்ப்பாசனம் வழங்கவும் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பணிகளை மேற்கொள்ள வேண்டும். தகுந்த பயிர் கண்காணிப்பு மற்றும் கவனத்துடன் வேளாண்மை பணிகளை திட்டமிட்டால் வைகாசி மற்றும் ஆனி மாதங்களில் விவசாயிகள் அபரிமிதமான விளைச்சல் மற்றும் அதிக லாபம் ஈட்டலாம். முயல் மசால் குறித்த அறிவிப்பு. மானாவாரியில் நன்கு வளரக்கூடிய சிறந்த பயிர் வகை தீவனப்பயிர் முயல் மசால். ஆண்டிற்கு 450 முதல் 850 மில்லிமீட்டர் மழையளவு உள்ள இடங்களில் இது நன்கு வளரும். இந்த பயிரில் எந்தவித நச்சுத்தன்மையும் இல்லை. இதை கொழுக்கட்டை புல்லுடன் 1:3 என்ற விகிதத்தில் மானாவாரி நிலங்களில் பயிரிடலாம். முதல் வருடத்தில் வளர்ச்சி குறைவாக இருப்பதால் மகசூல் குறைவாக இருக்கும். பிறகு பயிர் நன்கு வளர்ச்சியடைந்து தானாகவே விதை உற்பத்தி செய்யும் தருணத்தில் அதிக மகசூல் கொடுக்கும். புரதச்சத்து 15 முதல் 18% உள்ளது. வைகாசி முதல் ஆனி மாதங்களில் முயல் மசால் சாகுபடி செய்யலாம். எல்லா மண் வகைகளிலும் பயிர் செய்யலாம். தனிப்பயிராக வரிசையில் விதைக்க 1 ஹெக்டேருக்கு 10 கிலோ விதை தேவைப்படும். கலப்பு பயிராக விதைக்க ஹெக்டேருக்கு 2 முதல் 3 கிலோ விதை தேவைப்படும். அடியுரமாக ஹெக்டேருக்கு தொழுவுரம் 10 டன், தழைச்சத்து 20 கிலோ, மணிச்சத்து 60 கிலோ மற்றும் சாம்பல் சத்து 15 கிலோ இட வேண்டும். முதல் அறுவடையை விதைத்த 75வது நாளிலும் அடுத்தடுத்த அறுவடைகள் 40 முதல் 45 நாட்கள் இடைவெளியிலும் செய்யலாம். ஒரு ஆண்டிற்கு 7 முதல் 8 அறுவடைகள் செய்யலாம். இவ்வாறு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக சேலம் பகுதி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, தமிழகத்தில் காய்கறி மற்றும் பழப்பயிர்கள் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. இவைகளில் ஏற்படும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த இரசாயன உரம் மற்றும் மருந்துகளை தவிர்த்து இயற்கை வழி உரம், பயிர் பாதுகாப்பு மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். நன்றாக மக்கிய தொழு உரம், மண்புழு உரம் மண்ணின் பௌதீக குணத்தை மேம்படுத்தி உற்பத்தி தன்மையை அதிகரித்து கொடுக்கும். ஊட்டமேற்றிய தொழு உரம்

குறைந்த அளவு ரசாயன உரம், இயற்கை உரம் கலந்த கலவையாக பயன்படுத்தலாம். காய்கறி விதைகள் விதைப்பதற்கு முன் ட்ரைகோடர்மா விரிடி போன்ற உயிர் பாதுகாப்பு மருந்துகளை கலந்து விதை நேர்த்தி செய்வதால் நாற்றங்கால் நிலையில் ஏற்படும் நோய் தாக்குதலை தடுக்கலாம். பஞ்சகாவியா போன்ற திரவ நிலை உரங்களை தெளிப்பதால் பயிர்களின் வளர்ச்சி மற்றும் பூ பூக்கும் தன்மை அதிகரிக்கும். வேப்பம் புண்ணாக்கு கரைசல், வேப்பெண்ணெய், வேப்பங்கொட்டை சாறு போன்ற வேம்பு சார்ந்த பயிர் பாதுகாப்பு மருந்துகளை பயன்படுத்தலாம். எனவே விவசாயிகள் இரசாயன உரம் மற்றும் மருந்துகளை தவிர்த்து இயற்கை வழி உரம் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக

0: தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில், கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளியின் உதவி பேராசிரியர் அனிஷா ஜெயச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: உருளைக்கிழங்கு பின்கருகல் நோய் ஒரு முக்கியமான நோய் இது. இதன் அறிகுறிகள், இந்நோய் இலைகள் தண்டுகள் மற்றும் கிழங்குகளை பாதிக்கின்றது. நீர் கசியும் புள்ளிகள் இலைகளில் தோன்றும், பின் அதன் அளவு குறைந்து அடர் பழுப்பு நிறமாக மாறி இறுதியில் கருப்பு நிறமாக மாறுகிறது. இலையின் பின்புறத்தில் பூசணம் வெள்ளை நிறத்தில் காணப்படுகிறது. இது காம்பு தண்டு பாகத்திற்கு பரவும். இது அடிக்கடி கணுக்களை பாதிக்கிறது. கணு புள்ளிகளில் தண்டு உடைந்து செடியின் மேல் பாகம் வீழ்ந்துவிடும். அடர் பழுப்பு நிறமாக புள்ளிகள் கிழங்கின் மேற்பரப்பில் பரவுகிறது. பாதிக்கப்பட்ட கிழங்குகள் துரு போன்ற பழுப்பு நிறமாக மேற்பரப்பில் இருந்து நடுப்பகுதி வரை காணப்படுகிறது. இதை தடுக்கும் முறைகள், மான்கோசிப் 0.2% தெளிப்பதன் மூலம் கிழங்குகளை நோய் தொற்றிலிருந்து தடுக்கலாம். அறுவடையின் பொழுது காயங்களை தவிர்ப்பதன் மூலம் கிழங்கு மாசு தொற்றிலிருந்து தடுக்கலாம். சாகுபடிக்கு பரிந்துரைக்கப்படும் எதிர்ப்பு சக்தி கொண்ட ரகங்கள் அதாவது குப்ரி நவீன், குப்ரி ஜீவன், குப்ரி அலங்கார், குப்ரி காசி மற்றும் குப்ரி மோடி, இதை நாம் பயன்படுத்தலாம். அறுவடைக்கு சில தினம் முன் பாதிக்கப்பட்ட இலைகளை அகற்றி பொருத்தமான களை கொல்லிகளை தெளிப்பதன் மூலம் நோயினை தடுக்கலாம். இரண்டாவது, முன் இலைக்கருகல். இதன் அறிகுறிகள், இலையில் வெளிர் பழுப்பு நிறமுடைய புள்ளிகள் தோன்றும். பின்பு இப்புள்ளிகளில் வட்ட வடிவமாக வளையங்கள் தோன்றும். சில புள்ளிகள் இணைந்து இலை முழுவதும் பரவுகிறது. பழங்களிலும் ஓட்டை விழும். இதன் வழிமுறைகள், நோய் இல்லாத விதை கிழங்குகளை நடவு செய்யலாம். பாதிக்கப்பட்ட தாவரத்திலிருந்து விழும் இலைகளை அகற்றுதல் வேண்டும். ஏனெனில் பாதிக்கப்பட்ட இலை குப்பைகள் நோய் பரவதற்கு காரணமாக இருக்கலாம். அடுத்து, கேப்டன் 0.2% மிகவும் ஆரம்ப நிலையில் தெளித்தல் மற்றும் 15 முதல் 20 நாட்கள் இடைவெளியில் மீண்டும் தெளிப்பதன் மூலம் பயனுள்ள கட்டுப்பாட்டை அடையலாம். அடுத்து, நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட குப்ரி சிந்தூரி என்ற ரகத்தையும் பயன்படுத்தலாம். அடுத்த காய் வெங்காயம். இதில் வரும் நோய், முதலில் அடித்தால் அழுகல் நோய். இதன் அறிகுறிகள், இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி பின் மெதுவாக காய ஆரம்பிக்கும். தாக்கப்பட்ட செடிகளின் இலைகள் நுனியிலிருந்து கீழ் நோக்கி காயும். செடியின் இலை பரப்பு முழுவதும் வாடும். இதைத் தொடர்ந்து வெங்காயம் அழுக தொடரும். அடுத்து வெள்ளை நிற பூஞ்சான வளர்ச்சி இதன் மேல் தோன்றும். இந்த நோய் வயல் மற்றும் சேமிப்பு இடங்களில் காணப்படலாம். இதன் வழிமுறைகள், பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். அறுவடை செய்த வெங்காய குமிழ்களை சுத்தமாக சேமிக்க வேண்டும். மண்ணில் தாமிர அளவு குறையும் போது வெங்காயம் நோய்க்கு ஆளாகும். அதனால் தாமிரத்தை கூடுதலாக நிலத்தில் சேர்க்க வேண்டும். தாமிர ஆக்சிக்ளோரைட் 0.25% மண்ணில் இட வேண்டும். அடுத்த நோய், கருப்பு தண்டு அழுகல். இதன் அறிகுறிகள், நோயுற்று காயமடைந்த குமிழ்கள் மற்றும் வயதான திசுக்கள் பாதிக்கப்படுகிறது. விதை தண்டுகள் பலவீனமாக உடைந்துவிடும். வெங்காயத்தில் கரும் புகை பூசணம் ஏற்பட்டு விற்பனைக்கு தகுதியற்றதாக இருக்கும். அடுத்து வழிமுறைகள், எந்த காயங்களும் ஏற்படாமல் அறுவடை செய்ய வேண்டும். சேமிக்கும் முன் குமிழ்களை நன்றாக காய வைக்க வேண்டும்.
0: இதுவரை கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் என்பது குறித்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளியின் உதவி பேராசிரியர் அனிஷா ஜெயச்சந்திரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ.

0: 93.3. தோழர்களே, அடங்கா அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014 மே மாதம் 26ஆம் தேதி முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952 மே மாதம் 13ஆம் தேதி முதல் 1964 மே மாதம் 27ஆம் தேதி வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் துணை முதல்வர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். தேசிய அளவிலான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் வரும் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் நேற்று தொடங்கி வைத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று பணியில் ஈடுபட உள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக முதற்கட்டமாக 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் புதிதாக 2,500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தமது உரையில் குறிப்பிட்டார். இந்த சிறப்பு படை பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முன்கூட்டியே தடுப்பதுடன் ட்ரோன் வாயிலாக கண்காணிப்பு பணியிலும் ஈடுபடும் என்று அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டிருப்பதை வரவேற்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அறிவிப்புகள் செயல்பாட்டிற்கு வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் அரணாக அமையும் என்று தாம் நம்புவதாக திரு கமல்ஹாசன் அதில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்திய அரசின் முத்ரா வங்கி கடன் திட்டத்தின் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடைந்து வருகின்றன. வேலூர் மாவட்டத்தில் இந்த கடன் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை 41,000

0: மாதத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 492 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திருமதி லில்லிபாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: வெள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் முத்ரா லோன் என்ற ஒரு ஸ்கீம் மூலமாக எந்த ஒரு தொழிலும் புதியதாக தொடங்குவதற்கு எந்த பிணையமும் இல்லாமல் புதுசா லோன் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் கொடுக்கிறோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்துல இதுவரை பயன்பெற்ற பயனாளர்கள் 41,395 பேர் பெற்றிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492.57 கோடி பணம் வந்து வங்கியின் மூலமாக கடன் பெற்று அவரோட தொழிலை ஆரம்பிச்சிருக்காங்க.
0: இந்த திட்டத்தின் மூலம் தனது தொழிலை மேம்படுத்த முடிந்ததாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
2: என்னுடைய நேம் ராஜேஷ், வெள்ளூர். நான் டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு கொஞ்சம் முதலீடு இல்லாதனால நான் வந்து இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி முத்ரா லோன் மூலமா லோன் ஒரு 10 லட்ச ரூபா லோனை போட்டு அதை சப்சிடியோட பண்ணி அந்த லோனை பெற்று அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல முறையில இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி என்னால ஒரு சிலருக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்குது.
0: தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்றும் அந்த அறிக்கை தெரிவித்தது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தென்காசி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் தொடரும் மழை. இங்குள்ள குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் அடைவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாய பெருமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தொடரும் மழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பதும் முற்றிலுமாக பாதித்துள்ளது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: இருவரி செய்திகள். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களில் அதிக நாட்கள் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைவரும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய மாவட்ட கட்டுப்பாட்டு அறை மூலம் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு ஆகாஷ் கேட்டறிந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு மணிஷ் நரவனரி ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 வாகனங்கள் 535,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டு இருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி தொடங்கவுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2ஆம் இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும்

வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு ஆதரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை. மீனாட்சி, பிரமாதம்.
2: என்ன சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: நேரம் காலை 6:56.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் மழலை செல்வம் யார் என்று கேட்டுவிடலாம், வாருங்கள்.
5: வணக்கம், என் பேர் சஞ்சிதா, நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் உங்களுக்காண்டி ஒரு ரைம்ஸ் பாடுறேன்.

0: ஸ்கூல். உங்களுக்கு ஆண்டி நான் திருக்குறள் சொல்றேன். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. தீனால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. நீரின்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் மானின்று அமையாது ஒழுகு. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. இன்னொன்று நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல அஜய் விஜய் ரெண்டு அண்ணன் தம்பி இருந்தாங்க. அஜய் சுறுசுறுப்பானவன், விஜய் சோம்பேறியானவன். அஜய் எப்பயுமே மரத்தை வெட்டுறதுக்கு போவான். ஒரு நாள் மரம் வெட்டும் போது அங்க உள்ள தண்ணியில அவங்களோட கோடாலி விழுந்துருச்சு. கோடாலி வேணும்ட்டு உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க சாமிகிட்ட. அப்ப சாமி வந்து ஒரு தங்க கோடாலி எடுத்து காட்டும் போது, இல்ல இது என்னோட கோடாலி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இன்னொன்னு வெள்ளி கோடாலி எடுத்தோடனே அதுவும் என்னோட இதுலன்றாங்க. கடைசி அவங்க கோடாலி எடுத்தோன்னே, இதுதான் என்னோட கோடாலி அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு சாமி வந்து, நீ நேர்மையா இருந்தனால தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் தந்துடுறேன்னு கொடுத்துட்டாங்க. இதை பார்த்த விஜய், எனக்கும் வேணும்ட்டு வேணும்னே கோடாலிய வந்து தண்ணிக்குள்ள போட்டு, எனக்கு வந்து என் கோடாலி வேணும்னு சாமிகிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. அப்ப வந்து தங்கத்தை கேக்குறாங்க, இதுதான் என்னோட கோடாலி அப்படின்னு பொய் சொல்லிடுறாங்க. அப்ப வந்து சாமி வந்து, நீ பொய் சொன்னனால உன்னோட கோடாலி வந்து கிடைக்காது, நானே வச்சுக்கிறேன் அப்படின்னோடனே. அதனாலதான் பேராசை படக்கூடாது, பேராசை பெரு நஷ்டம். நன்றி.
1: இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்கேற்ற மழலை செல்வத்துக்கு வாழ்த்துக்கள் கூறிக்கிட்டு இன்னையோட பூந்தலின் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
3: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை மணி 4:45 துவங்கும்.
2: தினமும் காலை மணி 5:30 இசையமுதம்.
3: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்.
3: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.

0: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதிய மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள். சிரித்துக்கொண்டே இருங்கள், ஏனெனில் வாழ்க்கை மிகவும் அழகானது. மேலும் இங்கே சிரிப்பதற்கு நிறைய இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே நீங்க கேட்டு ரசிக்க பாடல் வந்துட்டே இருக்கு ஷாஜகான் படத்துல இருந்து.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நிகழ்ச்சியில நாம கேட்க போற அடுத்த பாட்டு மஜ்னு திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். அதற்கு முன்னதாக கேட்டுவிடலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல் செய்ய.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014 மே மாதம் 26 முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952 மே மாதம் 13 முதல் 1964 மே மாதம் 27 வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சாதனைக்காக அவருக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மாற்றத்தை உருவாக்கும் பிரதமரின் ஆட்சி முறை உலகின் தென்பகுதி நாடுகளுக்கு அவர் குரல் கொடுப்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய பொருளாதார சக்தி வாய்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவருடைய தொலைநோக்கு பார்வைக்கு தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் மக்கள் பிரதமர் மீது வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையே அவர் தொடர்ந்து பதவியில் நீடிப்பதற்கான காரணம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பப்புவா நியூகினியா பிரதமர் திரு ஜேம்ஸ் மாரப்பே அனுப்பியுள்ள காணொலி செய்தியில் தலைமைக்கான முன்னுதாரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி திகழ்வதாக பாராட்டியுள்ளார். இதேபோல் ட்ரினிடா டொபாக்கோ பிரதமர் கம்லா பெர்சாத் பிசாசார் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு குரல் கொடுப்பதில் இந்தியா முன்னிலை வகிப்பதாகவும் 140 கோடி மக்களுக்கு 3வது முறையாக தலைமையேற்று சிறப்பாக செயல்படுவதாகவும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து தரப்பினருக்குமான மேம்பட்ட வளர்ச்சி மக்கள் சேவையே தீர்வு தேசமே முதன்மை ஆகிய தாரக மந்திரங்களை கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் திரு நிதின் நவீன் கூறினார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதன் மூலம் வாரணாசியில் இருந்து உலகின் மற்ற நாடுகளுக்கு பயணிகள் தடையின்றி செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை உலகளாவிய விமான போக்குவரத்து மையமாக மாற்றுவதற்கான முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்றும் திரு ராம்மோகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125

0: மக்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். பல்கேரியாவில் அந்நாட்டு தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சரை டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பின்லாந்து செல்லும் அவர் குல்டாரண்டா 14வது சுற்று பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார். மேலும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரையும் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசுவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் ஜல்ஜீவன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வீடுகளிலேயே குழாய் மூலம் குடிநீர் கிடைப்பது பெரிதும் பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் முரளி, நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இருந்து பேசுறேன். நாங்க இருக்கிற ஏரியால தண்ணி வசதி இப்போ ஜல்ஜீவன் திட்டத்துல வந்துட்டு இருக்கு. இந்த திட்டம் வரதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப தூரம் சைக்கிள்ல குடம் எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலையில இருந்தோம். இப்போ இந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் வழியாக நமக்கு வீட்டுக்கே தண்ணி வந்துடுது, நேரம் மிச்சமாகுது. இதனால் எங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைச்சிருது. தண்ணி வீட்டுக்கே வருவது ரொம்ப வசதியாக இருக்குது. கிராமப்புறங்களில் வசிக்கிற மக்களுக்கு இது பெரிய பயனுள்ளதா இருக்கு.
3: என் பெயர் ராணி, நான் திருப்பத்தூரில் இருந்து பேசுகிறேன். நாங்க இருக்கிற இடத்துல முதல்ல தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்க ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தோம். ஆனா இப்போ ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணி வீட்டுக்கே வருது. இது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இந்த திட்டம் ரொம்ப நல்ல திட்டம். நன்றி.
1: ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். தலா என்ற இடத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் திடீரென ஏற்பட்ட வெடிவிபத்தில் பணியில் இருந்த 7 பேர் உடல் கருகி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து ராஜஸ்தான் மாநில அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்திய ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அப்பாச்சி ஹெலிகாப்டரில் இருந்த 2 விமானிகள் மீட்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் சிரிக், மினாப், பந்தர் அபாஸ் ஆகிய நகரங்களில் வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக அமைந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் அமெரிக்க நிலைகள் தாக்கப்பட்டதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் இருந்து வெளிநாட்டு படைகள் வெளியேற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைநகர் தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்று வெப்பாலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொங்கன் மற்றும் கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளிலும் வெப்பாலை தொடரும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கடலோர கர்நாடக பகுதிகள், மேற்கு வங்கத்தின் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை கூறியுள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டிருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி தொடங்கவுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2ஆம் இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ராஜஸ்தான் மாநிலம்

0: ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்து ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
4: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
5: அன்பர்களே, இன்று சென்னை வடபழனி ஸ்ரீ ஆதிமூல பெருமாள் கோவிலுக்கு போகிறோம். சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு மிக அருகில்தான் இந்த கோவில் உள்ளது. பெருமாள் கஜேந்திரன் என்னும் யானைக்கு அருள் புரிந்து கஜேந்திர வரதர் என பெற்றார். கஜேந்திரன் பெருமாளை ஆதிமூலமே என அழைத்தமையினால் பெருமாள் ஸ்ரீ ஆதிமூல பெருமாள் என அழைக்கப்பெற்றார். இந்த வரலாற்றை அடிப்படையாக கொண்டு இந்த ஆலயம் எழுப்ப பெற்றது. சுமார் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் வடபழனி முருகன் ஆலயம். இந்த ஆலய பின்புறம் உள்ள வாயில் பகுதியில் உள்ளது. பிரதான வாயில் கிழக்கு நோக்கி உள்ளது. பிரதான வாயிலை கடந்தால் பலிபீடம், அடுத்து பெரிய திருவடியாகிய கருடாழ்வார் சன்னதி. கருவறை மண்டப தூண்களில் கிருஷ்ணர் அனுமர் திருமால் புடைப்பு சிற்பங்கள் உள்ளன. கருவறை நுழைவு வாயிலில் ஜெய விஜயன் ஆகிய துவாரபாலகர்கள் உள்ளனர். கருவறையில் மூலவராக ஸ்ரீ ஆதிமூல பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு 4 கரங்களுடன் பெருமாள் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். பெருமாள் இடதுகரத்தில் ஆஹ்வான முத்திரையுடன் வலதுகரத்தில் அபயகசத்தோடு மற்ற 2 கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தி காட்சி தருகிறார். மேலும் ஒரு காலை மடித்து வைத்தபடியும் மற்றொரு காலை தாமரை மலர் மீது வைத்தபடியும் அமர்ந்த கோலத்தில் பேரழகோடு வீற்றிருக்கிறார். தேடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்க்கும் பெருமாள் இவர். கஜேந்திரனின் துயர் தீர்த்தவர் அன்றோ இவர். உற்சவமூர்த்தி கஜேந்திர வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு 4 கரங்களுடன் காட்சி தருகிறார். கரைவருக்கு இடப்புறத்தில் வேணுகோபாலர் ஆண்டாள் சன்னதிகள் உள்ளன. அடுத்து ராமானுஜர் சன்னதி, விக்னேஸ்வரர், நம்மாழ்வார், கலியன், மணவாள மாமுனிகள் போன்றவரும் சன்னதி கொண்டுள்ளார்கள். தாயார் ஸ்ரீ ஆதிலக்ஷ்மி தனி சன்னதி அருள் பாலிக்கிறாள். 2 கரங்களில் தாமரை மலர் ஏந்தியும் 2 கரங்களில் அபயவரத முத்திரையோடும் சாந்த ஸ்வரூபியாக அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள். பக்தர்களுக்கு உடனே ஆனந்தம் அளிப்பவள் இவள். இங்கு உள்ள அரச மரத்தின் கீழ் கர்ப்பக ஸ்வரூபிணி தாயார் 4 கரங்களோடு அமர்ந்த கோலத்தில் 2 கரங்களில் மலர் ஏந்தியும் மற்ற கரங்கள் அபயவர முத்திரையுடன் சேவை சாதிக்கிறாள். இவள் கருவை காக்கும் தாயாகும். சுகப்பிரசவம் நடைபெற இவளை வழிபடுகிறார்கள். கருவறை வெளிச்சுற்றில் தசாவதாரம், ஆண்டாள், சக்கரத்தாழ்வார், வீரராகவ பெருமாள் ஓவியங்கள் உள்ளன. தலவிருக்ஷம், அரசமரம், தனி சன்னதியில் பரத ஆஞ்சநேயர் உள்ளார். பாஞ்சராத்திர ஆகமம் பொறைப்படி வழிபாடுகள் நடைபெறுகின்றன. புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கும் வெள்ளி தோறும் தாயாருக்கும் திருமஞ்சனம் நடைபெறும். குழந்தைகளுக்கு கல்வி வளம் கூடிட வியாழக்கிழமையில் ராமானுஜருக்கு ஏலக்காய் மாலை சாற்றி அர்ச்சித்து வழிபடுகிறார்கள். வழக்குகளில் வெற்றி, உத்தியோகம் கிடைத்திட, பகை விலகிட, சங்கடங்கள் தீர, கடன் தொல்லை அகல இங்கே வழிபாடு செய்கின்றனர். ஏகாதசி, திருவோண நாள், ராமநவமி, அனும ஜெயந்தி போன்றவை இங்கு விழா நாட்கள். 28-25 இந்த கோவில் திருப்பணிகள் தொடங்கியுள்ளன. ஆயுள் பலம் அளிக்கும் ஸ்ரீ ஆதிமூல பெருமாளை சென்னை வடபழனிக்கு சென்று வழிபட்டு அருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.
1: நேயர்கள் இதுவரை

0: கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
0: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: காலையில் 7:30 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நாளேடுகளில் இன்று வெளியான செய்திகள். தமிழ்நாடு மாநில நீச்சல் சங்கம் சார்பில் சீனியர் மாநில அளவிலான நீச்சல் போட்டி சென்னையில் நடந்துச்சுங்க. அதுல மதுரை நீச்சல் சங்க வீராங்கனையான ரோஷினி போட்டியிட்டு 50 மீட்டர், 100 மீட்டர், 200 மீட்டர் பட்டர்ஃபிளை பிரிவுல தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. இதுல ஜெயிச்சது மூலமா வர்ற June 16 21 வரை அகமதாபாத்ல நடைபெற இருக்கிற தேசிய நீச்சல் போட்டிக்கும் அவங்க தேர்வாகியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டுலாம், பாய்ஸ் படத்துல இருந்து.

காலையில 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி விளம்பரம் காத்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில எந்த மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம்னா, ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் தங்களுக்கு பிடித்த விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் மறக்காம 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பையும் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு காலையில 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் தான் கேட்க போறோம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்ல நாம கேட்க போற அடுத்த பாட்டு வசீகரா படத்திலிருந்து.

0: எல்லாரும் எங்கடா ஓடுறீங்க?
1: ஏலே உங்களுக்கு மேட்டர் தெரியாதா?
0: என்னாச்சுடா?
1: அம்ம ஊருக்குள்ள காலக்கையன் பூந்துறானே, அவன் ஏதோ சொல்ல போறான். நம்மள வா போய் கேப்போம்.
2: ருட்கா லிம்டா தும்ஸ்கா அதும்ஸ்கா.
3: அதாவது அவர் என்ன சொல்ல வராருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
0: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா.
3: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்கக்கா.

இந்த காலை நேரத்தில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களில். நிகழ்ச்சியில் நாம கேட்க போற அடுத்த பாட்டு தூள் படத்துல இருந்து.

வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

காலை 7:54 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்த நிகழ்ச்சியா 8:02 வளம் வர காத்துட்டே இருக்கு. பாட்டு வேணுமா? இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் தான் கேட்க போறோம். விருப்ப பாடல் கேட்க ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில். காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் வளம் வரக்கூடிய அடுத்த பாடல் பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து.

0: பெறுகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி. தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். பிரதமரின் சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆகியோர் பிரதமருக்கு வாழ்த்து

வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையிலும், திரு நரேந்திர மோடியின் நீண்டகால பிரதமர் சாதனையை பாராட்டும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டுவசதி துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டுவிழுத்து ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்கவிருக்கிறோம் பாட்டு வேணுமா. இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களோட தான் விருப்ப பாடல் கேட்க போறோம். ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் தங்களுக்கு பிடித்த விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 04552 என்ற மதுரையோட முன்னிப்பு தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் அழைத்து வரலாம். விருப்ப பாடல் கேட்டு மகிழ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கு இனிய சாலை வணக்கம் கூறுவது ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுறேன் மேடம்.
2: வணக்கம்மா, சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்.
3: எல்லைக்கையில இருந்து தீமா தீமா பாட்டு போடுங்க மேடம்.
2: கொடுத்துடலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இது உங்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல்.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் விழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
7: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. அடுத்ததா பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம், யார் பேசுறீங்க?
8: வணக்கம்.
7: வணக்கம் ஐயா, இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
8: வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வெங்கடாசலம்.
7: என்ன பாடல் கொடுக்கலாம்? கொடுத்துடலாம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட் மேனர்ஸ் இல்ல, அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ.

0: இது யாரு?
1: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
2: நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழ அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் மறக்காம 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்க நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் கார்த்திகேயன், ராமநாதபுரம் பாரதி நகர்ல இருந்து பேசுறேன்.
2: காலை வணக்கம் ஐயா, சொல்லுங்க என்ன பாட்டு கொடுக்கலாம்?
3: எனக்கு விடுதலையில படத்துல இருந்து உன்னோடு நடந்த கல்லான காடு.
2: ஓகே, கொடுத்தெல்லாம் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ உங்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் ஒலிக்க வருகிறது 8:15.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா. இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர்.

0: வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரத்துல இருந்து ராம் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: விஐபி படத்துல இருந்து போ இன்று நீயாக அந்த படத்துல இருந்து பாடல் வேணும் மேடம்.
0: கொடுத்துடலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில பாடல் கேட்டு மகிழ காத்திருக்கும் அடுத்த நேர சந்திச்சலாம். வணக்கம்
1: சகோதரிக்கு இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யாருங்க?
1: பரமக்குடில இருந்து புவனேஸ்வரி.
0: புவனேஸ்வரி அம்மா சொல்லுங்க, என்ன பாட்டு கொடுக்கலாம்?
1: நீதாரணிக்கா
0: கொடுத்தலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ உங்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் காலை 8:30. நிகழ்ச்சியில ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல் தான் கேட்டு இருக்கோம். அந்த வரிசையில விருப்ப பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
3: காலை வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: ராமநாதபுரத்துல இருந்து மணிமாறன் பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
3: கூலி படத்துல இருந்து மோனிகா சாங் மேடம்.
2: கொடுத்துடலாம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ், எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
2: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல் தான் கேட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம் இனிய காலை வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் மாவட்டம் கொல்லங்குளம் FM சதீஷ்குமார்.
2: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
3: இட்லி கடை படத்துல இருந்து மேடம், என் சாமி தந்தானே சொன்ன பாடல்
2: கொடுத்துடலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேயர் கேட்ட பாடல் ஒலிக்க வருகிறது 8:35.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: என்ன பாடல் கொடுக்கலாம்?

0: ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். இன்னைக்கு பாட்டு வேணுமலா ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இணைப்பில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து வேலுநாச்சியார் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கொடுக்கலாம்?
1: கர்ணா படத்துல இருந்து சூரியனை பெற்றவர் அந்த பாட்டு.
0: புது பாடல் ஏதாவது கொடுத்துடலாமா உங்களுக்காக?
1: புது பாடல்
0: கொடுத்துடலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
2: ஏ மஞ்ச

0: இதுவரைக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிச்சோம் பாட்டு வேணுமா. இன்னைக்கு பாட்டு வேணுமால ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் தான் கேட்டோம். இன்னைக்கு பாடல் கேட்க இணைப்பில் வந்து கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். அஜிதா. நன்றி நேயர்களே. நேரம் காலை 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பெரிய கோயில் கட்டினார். பல ஊர்களிலிருந்து சிற்பிகள்லாம் கொண்டுகிட்டு வந்தார். அழகழகாக சிற்பங்களை செய்ய சொன்னார். ஊரில் உள்ள ஜனங்களும் கோயில் கட்டுறதுக்கு அவங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சாங்க. ராத்திரி பகலாக வேலை நடக்குது. கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக வசந்துக்கிட்டே வந்துட்டுது. அந்த ஊரில் ஒரு வயசான அம்மா இருந்தாங்க, ரொம்ப ஏழை. அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல், இந்த ஊரில் எல்லாரும் இந்த கோயில் கட்டுறதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு

0: நினச்சி கவலைப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து மனசு கேட்கலை, ஏதாவது செய்யணும் நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு யோசனை பண்ணாங்க. நல்ல வெயில் நேரத்தில் சிற்பிகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு சிலை வடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கள்ல, அவங்களுக்கு அந்த நேரம் தாகம் எடுக்குமே, அதனால் சிரமப்பட்டு ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதை இடுப்பில் வச்சுக்கிட்டு மெதுவாக கொண்டுக்கிட்டு அங்கே போகிறது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த அம்மா போச்சு. அங்கே போய் வேலை செய்கிறவங்களுக்கு தாகம் எடுக்கிறப்போலாம் ஒரு கோவலையில் தண்ணியை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறது, இப்படியே பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த அம்மா. ஏதோ அந்த அம்மாவால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடந்தது, கோபுரம் வசந்தது, எல்லா வேலையும் முடிஞ்சது. இனிமேல் கடைசியாக கற்பகிரகத்தின் மேலே விமானம் அமைக்க வேண்டியது தான் பாக்கி. அந்த வேலையும் ஆரம்பமாச்சு. அந்த சிற்பிகள்லேயே அனுபவசாலியான ஒருத்தர் இந்த அம்மாவை தேடிட்டு வந்தார். பாட்டி, உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கொடுங்க, அந்த விமானத்தில் வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னார். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. ஏதாவது இருந்தாவில் கொடுக்கலாம், எதுவும் இல்லையே என்ன பண்ணுறது, யோசனை பண்ணாங்க. இதை பாருப்பா, என்கிட்ட என்ன இருக்குது, இதோ இந்த வாசப்படியில் கிடக்குது, இந்த கல் தான் இருக்குது, வேணும்னா இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. உடனே அந்த கல்லை பேத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க. அங்கே போய் பார்த்தா என்ன ஆச்சரியம், அந்த விமானத்து உச்சியில் கலசங்களை அமைக்கிறதுக்கான பிரம்ம யந்திரத்தை மூடுற கருங்கல் ஒன்று தேவையாக இருந்தது. இவங்க எடுத்துக்கிட்டு போன கல் அதுக்கு ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சு போச்சு, ஏதோ அதுக்காகவே அளவெடுத்து செஞ்சது மாதிரி அமைஞ்சுட்டுது. அந்த கல்லையே அங்கே அப்படியே பதிச்சுட்டாங்க. ஒரு வழியாக கோவிலை கட்டி முடித்தாங்க. அடுத்தது கும்பாபிஷேகம், அதுவும் ரொம்ப சிறப்பாக கோலாகலமாக நடந்து முடிஞ்சுது. இவ்வளவையும் பார்த்த அந்த ராஜாவுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப பெருமையாக இருந்தது. இவ்வளவு பெருசாக இந்த கோவில் உருவாகிறதுக்கும் இவ்வளவு சிறப்பாக இந்த விழா நடக்கிறதுக்கும் நாம தானே காரணம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டார். இப்படி நினச்சிக்கிட்டே அன்றைக்கி ராத்திரி அரண்மனையில் படுத்து தூங்கினார். உடனே ஒரு கனவு, ஆண்டவனே அந்த ராஜாவோட கனவில் வந்தார். ராஜா ஆண்டவனை வணங்கினார். இறைவா, உங்களுக்காக நான் கட்டியிருக்கிற கோவில் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டார் ராஜா. அதுக்கு இறைவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா, நீ கட்டின கோவிலில் அந்த கிழவியோட நிழலில் நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னாராம். இப்படி சொல்லிவிட்டு கடவுள் மறைஞ்சிட்டார். கனவு கலைஞ்சிது. ராஜா விசாரித்தார், யார் இந்த கிழவி அப்படின்னு. எல்லாரும் விவரத்தை சொன்னாங்க. அப்போ தான் ராஜா நினச்சி பார்த்தார், இந்த கோவிலை வந்து நானே கட்டினதாக ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டேன், ஆனால் அந்த வயசான அம்மா வீட்டு வாசலில் கிடந்த கல் அது வந்து இறைவனுக்கு வந்து சுகமான நிழல் கொடுக்கறதாக சொல்கிறாரு அப்படிங்கிறத எண்ணி பார்த்தார். நான்கிற எண்ணம் வந்து நழுவி போயிட்டு தான். கோபுரம் எவ்வளவு பெருசுங்கிறது முக்கியம் இல்லை, குணம் எவ்வளவு பெருசுங்கிறது தான் முக்கியம். அந்த வயசான அம்மா நம்ம நாட்டில் வாழறது தான் நமக்கு உண்மையான பெருமை அப்படின்னு நினச்சாராம் ராஜா. இந்த காலத்துலேயும் ஒரு ஊரில் ஒரு கோவில் கட்டினாங்க. எல்லா ஜனங்களும் அவங்களால் முடிஞ்சதை செஞ்சாங்க. நம்மளும் ஒருத்தன் அந்த திருப்பணி குழு தலைவரை போய் பார்த்தான். நான் ஏதாவது ஒத்துழைக்கணுமா ஐயா அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டான். திருப்பணி குழு தலைவர் சொன்னார், இதை பாருப்பா, இந்த கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் உன்னுடைய ஒத்துழைப்பு எதுவும் தேவையில்லை. கட்டி முடித்து கும்பாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் தான் உன்னுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னார். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு நான் இவன், இந்த சாமி சிலையை நீ திருடிக்கிட்டு போகாமல் இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னாராம் அவர்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
6: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
7: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11:00 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் மண்ணின் மனமும் தேவராட்டத்தின் பெருமையும். நிகழ்ச்சியில் பங்கு கொள்கிறார் தேவராட்ட இசைக்கலைஞர் வெல்லப்பாண்டி அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜே ஜே அவர்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேச நேயர்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னணிப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில். இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை.

கையில் மண்ணின் மனமும் தேவராட்டத்தின் பெருமையும் கேட்க தவறாதீர்கள். இப்போது கேட்கலாம் திரை இசை பாடல், கேட்கலாம் ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: வணக்கம், நான் சிங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். பிரதமரின் சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையிலும், திரு நரேந்திர மோடியின் நீண்டகால பிரதமர் சாதனையை பாராட்டும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான

போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே, உங்களோட இந்த பரபரப்பான காலை நேரத்தை மேலும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் மாற்றுறதுக்கு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கோடை விடுமுறை எல்லாம் முடிஞ்சு பள்ளிகள் திறந்துட்டனால இன்னுமே கூடுதல் பரபரப்போட ஓடிட்டே இருப்பீங்க. பரபரப்புகளை தவிர்க்கிறதுக்கு முன்கூட்டிய திட்டமிடல் இருந்தா நேரமும் மிச்சமாகும், மன அழுத்தமும் குறையும். எனவே தினமும் சில நிமிடங்கள் ஒதுக்கி உங்களோட நாளை திட்டமிடுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இணைவது சுபத்ரா தேவி. நிகழ்ச்சியை முதல்ல ஒரு துள்ளலான பாடலோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா?

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
4: நேயர்களோட மனசுக்கு புத்துணர்ச்சியையும் இனிமையும் தரக்கூடிய துள்ளலான பாடல்கள், கூடவே குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில கேட்க போற ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், டஃப்ஸ் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் பட்டு இலையில் உள்ள புரதத்தை குண்டு துளைக்காத கெவ்லார் இலையோட இணைச்சு ஒரு வலுவான நெகிழ்வுத்தன்மை கொண்ட உயிரி மருத்துவ பொருளை உருவாக்கியிருக்காங்களாம். இந்த கலப்பு இலைகள் உடலுக்குள் வைத்து தைக்கப்படக்கூடிய மருத்துவ கருவிகள், அறுவை சிகிச்சைக்கான தையல் இலைகள் மற்றும் திசு பொறியல்ல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. கேட்டு முடிச்ச இந்த இன்ஃபர்மேஷனோட பாட்டு வந்துட்டே இருக்கு, மன்மதன் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 9:14 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் கூடவே துள்ளலான பாடல்களுமா கேட்டுட்டே இருக்கும். டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. மத்திய அரசினுடைய திட்டங்கள் பத்தி தினமும் ஒவ்வொன்னா தெரிஞ்சுட்டே இருக்கும் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு என்ன திட்டம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, விமான நிலையங்கள்ல பயன்படுத்தக்கூடிய முக அடையாள தொழில்நுட்ப செயலி பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். விமான நிலையங்கள்ல பயன்படுத்தக்கூடிய முக அங்கீகார தொழில்நுட்பம் டிஜி யாத்ரா அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த தொழில்நுட்பத்தோட நோக்கம் என்னன்னா, பயணிகளோட முகத்தை ஸ்கேன் செய்யறது மூலமா காகிதமில்லா மற்றும் தொடுதலற்ற பயணத்தை உறுதி செய்யறதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அதாவது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விமான நிலையங்கள்ல பயணிகளை ஆவணம் இல்லாம விரைவாக அனுமதிக்கக்கூடிய டிஜிட்டல் சேவை அப்படின்னு சொல்லப்படுது. டிஜி யாத்ராவோட முக்கிய அம்சங்கள் எதுக்காக பயன்படுது தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.
1: காந்த கண்ணனகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: Sexy Gents.
1: வெண்ணிலவில் லாண்டு வாங்கி

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: நேரம் 9:22 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கும். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு கேட்டுட்டு வந்துட்டோம். இப்போ தகவல் தெரிஞ்சுக்கலாமா? மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள இந்த டிஜி யாத்ரா முக அடையாள தொழில்நுட்பத்தோட உதவியோட பயணிகள் ஆவணங்களை மீண்டும் மீண்டும் காட்டாமல் விமான நிலையத்தோட பல்வேறு சோதனை மையங்களை கடந்து செல்ல முடியும். இதனால நேரம் மிச்சமாகி பயணம் மேலும் சுலபமாகவும் சீராகவும் அமையறதா சொல்றாங்க. அதாவது விமான நிலையத்தோட நுழைவு வாயில்கள்ல ஆவணங்களை கைமுறையாக சரிபார்க்கும் நேரம் சராசரியா 15 வினாடிகள்ல இருந்து 5 வினாடிகளா குறைஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. அதுவும் போக இந்த சேவையை பயன்படுத்துறது கட்டாயம்லாம் கிடையாதாங்க. பயணிகள் தங்களோட விருப்பத்தின் பேர்ல பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தகவல் கேட்டு முடிச்சோம். அடுத்ததா பாட்டு கேட்கலாமா?
1: குஸ்து அலமாஸ்மிகாசா சூமிகாசா ஷூ.

நேரம் 9:30 ஆயிற்றுக்கு. இந்த நேரத்துல டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கும். நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போற அடுத்த இன்ஃபர்மேஷன், இத்தாலிய ஆல்ப்ஸ் மலையில 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொல்லப்பட்ட ஓட்ஸி தி ஐஸ்மேன் அப்படிங்கிற மம்மியோட உடலுக்குள்ள இன்றும் நுண்ணுயிரிகள் உயிரோட இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அருங்காட்சியகத்துல உடலை பாதுகாக்க பயன்படுத்தக்கூடிய ஃபீனால் கிருமி நாசினிகளை உட்கொண்டு சில ஈஸ்டுகள் கடந்த 9 வளர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நுண்ணுயிரிகளோட இந்த அசாதாரண திறன் தொல்பொருட்களை பாதுகாக்கக்கூடிய நடைமுறைகளுக்கு பெரும் சவாலா அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. கேட்டு முடிச்ச இந்த இன்ஃபர்மேஷனோட பாட்டு வந்துட்டே இருக்கு. வஸ்தி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உடன்

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
3: நேரம் 9:35 ஆயிட்டிருக்க இந்த நேரத்துல கேட்டுட்டே இருக்கும் டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போற அடுத்த இன்ஃபர்மேஷன், வீணை வந்து சிறந்த நரம்பு இசைக்கருவி இல்லையா? வீணை இசைக்கருவி

நேரம் 9:40 ஆயிற்றுக்க. இந்த நேரத்தில் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டே இருக்கும் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன், கூடவே நல்ல பீட்டான சாங்ஸுமா டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. அடுத்ததா தெரிஞ்சுக்க போற தகவல், அமேசான் மாலி எனப்படக்கூடிய மீன் இனம் 100,00,000 ஆண்டுகளா ஆண்களோட துணை இல்லாம பெண்களை மட்டுமே கொண்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மெக்சிகோ மற்றும் டெக்சாஸ் நதிகள்ல வாழக்கூடிய இந்த மீன்கள் கைனோஜெனஸ் முறையில இனப்பெருக்கம் செய்தாங்க. ஜீன் கன்வர்ஷன் சொல்லப்படக்கூடிய மரபணு சீரமைப்பு முறையே இவற்றோட நீண்ட கால வாழ்விற்கு காரணம்னு ஆய்வுகள் சொல்லுதான்.

0: இன்ஃபர்மேஷன் கேட்டு முடிச்சிட்டோம், பாட்டு கேட்டுலாமா?
1: மாமா மாமா உன் பொண்ணு கொடு மாமா மேல

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டே இருக்கும் டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போற அடுத்த இன்ஃபர்மேஷன், பறவைகளை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லப்படுது. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய பறவை இனம் ஆர்டிகாலா அப்படிங்கிற பறவை தாங்க. கிட்டத்தட்ட 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யும்னு சொல்றாங்க. தகவல் கேட்டு முடிச்சோம். அடுத்ததா பாடலை கேட்டுலாம். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டே இருக்கும் டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நேயர்களின் நினைவிற்கு இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. மண்ணின் மனமும் தேவராட்டத்தின் பெருமையும். தேவராட்ட இசை கலைஞர் வெள்ளப்பாண்டி அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா.

நேரம் 9:56 ஆயிட்டிருக்க. இந்த நேரத்தில் நேயர்கள் கேட்டு இணைந்திருந்தது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே. நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக கேட்கலாம்

0: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். பிரதமரின் சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையிலும், திரு நரேந்திர மோடியின் நீண்டகால பிரதமர் சாதனையை பாராட்டும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மக்கள் சேவையே சிறந்த நிர்வாகத்தின் மிக சிறந்த அளவுகோலாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெறும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்றார். திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது மறைவுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகினரும் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஹெலிகாப்டர்

சுட்டுவிழுத்து ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3200 ரூபாய் குறைந்து 1,10,400 ரூபாய்க்கு விற்பனையாக்கிறது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14 வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் இல்லைன்னா வாழ்க்கை சுவாரஸ்யமாவே இருக்காதுங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு என் விருப்பம்ல வளம் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே இருக்க போகுது. அது என்னன்னு நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இருந்து

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கோம். என் விருப்பம் இந்த பாடலை கேட்டோனவே தெரிஞ்சிருக்கும், எந்த விஷயம் இல்லைன்னா வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காது அப்படின்னு. போட்டி இல்லைன்னா வாழ்க்கையில சுவாரஸ்யமே இருக்காதுங்க. போட்டி தான் நம்மளை வந்து வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு கொண்டு போக உதவும். அப்படிப்பட்ட போட்டி பாடல்கள் தான் இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சி முழுக்க நம்ம கேட்க போறோம். நேரம் 10:09 ஆக போறது. இந்த நேரத்துல அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்கு, அருணாச்சலம் படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11:00 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில மண்ணின் மனமும் தேவராட்டத்தின் பெருமையும். தேவராட்ட இசை கலைஞர் வெல்லப்பாண்டி அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் ஜே ஜே அவர்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேச நேயர்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையின் முன்னணிப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில். நேரம் காலையில 10:15 ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நீங்க கேட்டு ரசிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 என் விருப்பம். இன்னைக்கு என் விருப்பம்ல போட்டின்ற தலைப்புல தான் பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்ததா பாடல் கேட்டலாம் ஆஹா திரைப்படத்திலிருந்து.

போட்டி பத்தி தாங்க பேசிட்டு இருக்கோம். போட்டி ஃபர்ஸ்ட் நமக்கு நமக்குள்ளேயே இருக்கணும். நேற்றைய நானுடைய இன்றைய நான் வந்து சிறப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே ஒரு போட்டியை உருவாக்கிக்கணும். கேட்டுட்டு இருக்கீங்க என் விருப்பம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்கு அவ்வை சண்முகி திரைப்படத்துல இருந்து.

போட்டியில வெற்றி பெற்றா மட்டும்தான் வரலாறு படைக்க முடியும்னு இல்லைங்க, அந்த போட்டியில பங்கேற்கிறதே ஒரு வரலாறு தான். தடைகள் ஆயிரம் வந்த போதும் உன் திறமை மீது நம்பிக்கை வை, இந்த உலகமே உன்னோடு போட்டியிட்டாலும் வெற்றியின் மகுடம் உனக்கே. என் விருப்பம் நிகழ்ச்சியில போட்டின்ற தலைப்புல தான் பாடல்கள் கேட்டு ரசிச்சோம். இன்னைக்கு கேட்டு ரசித்த பாடல்கள் எல்லாம் என்ன மாதிரி உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பிக்கையோட மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஜிதா, நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10:30. இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒரு பட பாடல்கள் தான் கேட்க போறோம். இன்னைக்கு எந்த திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம் கேட்டீங்கன்னா, ஜே ஜே திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்க போறோம். இரண்டாயிரத்தி 2003 வெளியான இந்த திரைப்படத்தை சரண் இயக்கியிருக்காங்க. மாதவன், அமோகா, பூஜா இவங்களோட நடிப்பில், பரத்வாஜ் அவங்களோட இசையமைப்பில் பாடல்கள்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லையா? கேட்கலாமா பாடல்களை தொடர்ந்து?

நேரம் 10:41 இணைஞ்சிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு என்ன திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா ஜே ஜே திரைப்படத்திலிருந்து தான் அடுத்த பாடலாக கேட்கலாம்.

நேரம் 10:51. நேயர்களின் நினைவிற்கு இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. மண்ணின் மனமும் தேவராட்டத்தின் பெருமையும் தேவராட்ட இசைக்கலைஞர் வெள்ளப்பாண்டி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா. நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25:30, 170 அறிமுக நேயர்களும், 25:30, 171 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம். 04:52 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு

நிறைவு பெற்றது ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு என்ன திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டோம் அப்படின்னா, ஜே ஜே திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்டோம். கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே. தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அதிக நாள் நாட்டின் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமரின் இந்த சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி

0: வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு நாளும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுமை திறமை வாய்ந்த அந்தந்த ஃபீல்டில் திறமை வாய்ந்த ஆளுமைகளை சந்தித்து நம்மளோ அவங்களுடைய உரையாடலாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி மண்ணின் மனம் மாறாமல் தலைமுறைகள் கடந்தும் தனது பாரம்பரிய அடையாளத்தை தக்க வைத்திருக்கும் நமது நாட்டுப்புற கலைஞர்களில் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளதான் தேவராட்டம். அதாவது வீரத்தையும் உற்சாகத்தையும் பண்பாட்டு பெருமையையும் ஒரு சேர வெளிப்படுத்தும் இந்த கலை வடிவத்தின் சிறப்புகள், அதன் பயணம் மற்றும் அனுபவங்கள் குறித்து இன்று நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகை தந்தவர் தான் தேவராட்ட இசைக்கலைஞர் வெள்ளப்பாண்டி ஐயா அவர்கள். அவர்களுக்கு நமது நிலையத்தின் சார்பாக நன்றி நன்றி என்று தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம் ஐயா.
1: நன்றி. வணக்கம்
0: ஐயா. உங்களுக்கு எந்த ஊர், நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து இந்த ஆட்டத்தெல்லாம் கற்றுக்கிட்டீங்க?
1: நான் தேனி மாவட்டம் வைகை சிவகாபுரம் ஆண்டிபட்டி வட்டம் வி வெள்ளைப்பாண்டி தேவராட்ட காலேஜ். நான் எனக்கு 62 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட நான் ஒரு 17 வயசு ஆட்டத்தை கற்றுக்கிட்டேன்.
0: எத்தனை வயசு?
1: 17 வயசு.
0: 17 வயசுலேருந்து ஆட்டத்தை கற்றுக்கிட்டீங்க. உங்களுடைய குருநாதர் யார்?
1: எங்கள் அப்பா.
0: உங்களுடைய அப்பா தான்.
1: இது வந்து வாழையடி வாழையா ஆட்ட கலை.
0: நீங்கள் வந்து அந்த 17 வயசுலேருந்து இப்போ இந்த வயசு வரைக்கும் நீங்கள் தேவராட்டம் ஆடிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது இல்லையா?
1: இருக்கு மேடம்.
0: அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: அதாவது தேவராட்டம் என்பது வந்து கைலாயமலை என்று சொல்லக்கூடிய இமயமலையில் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடக்குது. அந்த திருமணத்திற்காக 33 தேவர்களை வரவழைக்கப் போகிறார்கள். அந்த தேவர்களை வரவழைப்பதற்காக பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் சேர்ந்து தேவதுந்தியும் இசைக்க தேவராட்டம் ஆடினார்கள். அந்த தேவர்கள் ஆடினால் அன்றிருந்து தேவராட்டம் என்று அழைக்கப்படுகிறது.
0: அதாவது தேவர்கள் முன்னிலையில் ஆடினாலும் தேவராட்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நாட்டுப்புற கலைகள் வந்து ஆட்கள் இல்லாமல் அவள்கிட்ட முறையான ஒரு பயிற்சி இல்லாமல் மெல்ல மெல்ல மறைஞ்சு வருது.
1: ஆமாம் மேடம்
0: இல்லையா? ஆனால் தேவராட்டம் வந்து ஆனாலும் இன்னும் கிராம திருவிழாக்கள் அப்புறமா வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலாச்சார மேடைகள் இதெல்லாம் நீங்கள் தேவராட்டம் இப்போமும் ஆடிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் இந்த நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து மீண்டும் இந்த தேவராட்டம் தேவர்கள் முன்னிலையில் ஆடின ஆட்டமாக இருந்தாலும் இன்னும் இளைஞர்கள் மத்தியில் வந்து இந்த ஆட்டம் வந்து பிரபலப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க?
1: பிரபலப்படுத்தணும்னா எல்லாம் வாலிபர் பசங்களும் எல்லா மக்களும் கொஞ்சம் கவர்மெண்ட்டும் உதவி பண்ணணும். ஆனால் இன்றைக்குள்ளே சூழலில் வந்து அவங்கவுங்க அதை மறந்து போயிடுவாங்க. இது வந்து ஒரு வருமானம் இல்லாத கலை.
0: வருமானம் இல்லாத கலை.
1: வருமானம் இல்லாத கலை. அதனால் யாருமே அதை விரும்புறது கிடையாது. எங்கள் காலத்து பிறகு இது இருக்குமான்ற ஒரு சந்தேகத்தை தான் ஓடிக்கிட்டு
0: இருக்கு. இப்போ உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்க?
1: எங்கள் பசங்க எல்லாம் படித்து அவங்க வேலைக்கு போயிடுறாங்க.
0: படித்து வேலைக்கு போயிடுறாங்க. இதை வந்து தலைமுறைக்கு அடுத்து
1: விரும்ப மாட்டாங்க. விவசாயம் இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கவங்க தான் பெரும்பாலும் இதை வந்து விரும்புகிறாங்க.
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து தான் தேவராட்டம் மக்களால் அறியப்பட்ட கலையாக இருந்துச்சு. ஆனால் இன்று உலக அரங்கிலும் சமூக ஊடகங்களிலும் பேசப்படும் ஒரு கலையாக தான்
1: இருக்குது.
0: இது வந்து நீங்கள் நேரில் பார்த்த கலைஞர் இருப்பாங்க இல்லையா? எந்த தருணத்தை முக்கியமாக உங்களுக்கு, எனக்கு இந்த மேடை வந்து ரொம்ப திருப்பு முனையாக இருந்துச்சு, நான் ஆடின ஆட்டம் அப்படின்னா எந்த மேடையை நீங்கள் சொல்லுவீங்க?
1: எனக்கு சென்னையில் வந்து மேடம், சென்னையில் வந்து சங்கம நிகழ்ச்சின்னு சொல்லி ஒன்று நடத்துறாங்க.
0: சென்னை சங்கம்
1: அவங்க கனிமொழி மேடம் ஒரு தலைமை நடத்துறாங்க. அது வந்து நல்ல சிறப்பாகிடுச்சு மேடம். எனக்கு
0: ஓ அது வந்து உங்களுக்கு
1: சிறப்பாக இருக்குது. கலைஞர்களுக்கும் நல்ல ஒரு இம்ப்ளிமெண்ட்டை கொடுத்து மக்களுக்கு பார்வையாளருக்கும் நல்லா இருந்துச்சு. அது பிறகு நல்லா தான் இருக்குது ஓரளவு.
0: நீங்கள் எந்தெந்த மேடையெல்லாம் ஆடிருக்கீங்க?
1: நான் கிட்டத்தட்ட டெல்லியில் ஆடியிருக்கேன்.
0: அதில் எதுக்காக ஆடுனீங்க?
1: நான் இந்த குடியரசு தின விழாவுக்கு ஆடிருக்கேன்.
0: குடியரசு தின விழாவுக்கு. அப்போ தேவராட்டம் நீங்கள் அழிந்து போகிற கலையெல்லாம் இல்லை, வளர்ந்துக்கிட்டு தானே
1: இருக்கு. இனிமேல் வருங்காலங்களில் வந்து பின்னால் வர்றவங்க வந்து அதை பண்ணா தினம் அழியா வந்துக்கும்.
0: நீங்கள் வந்து இப்போ உங்கள்கிட்ட யாராவது தேவராட்டம் கற்றுக்கிட்டு
1: நிறைய கற்றுக்குறாங்க. நான் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கேன்.
0: கற்றுக் கொடுத்துட்டு
1: பள்ளிக்கூடம் கற்றுக் கொடுத்து இருக்கோம். ஆனால் இருந்தாலும் அதை பள்ளிக்கூட இதோட முடிச்சிடுறாங்க.
0: முடிச்சுட்றாங்க. சரி, தேவராட்டம் எங்கெல்லாம் இப்போ அதுக்குன்னு ஒரு ஸ்டெப்லாம் போடுவீங்களே?
1: ஆமாம் மேடம்.
0: அதே ஒரு 3 ஸ்டெப்பு போடுவீங்க. அது எதுக்காக அந்த 3 ஸ்டெப்பு மட்டும் போடுறீங்க?
1: அதான் 3 ஸ்டெப்பில் மொத்தம் வந்து 44 ஆட்டம் மேடம். 44 ஆட்டம் அது.
0: சரி, ஒவ்வொரு ஆட்டத்தை பற்றி சொல்லுங்கள்.
1: ஒவ்வொரு ஆட்டம்னா ஃபர்ஸ்ட் ஆட்டம் அந்த சாமி கும்புற ஆட்டம் மேடம். அது எப்படி வேணா டகு டகு டகு டகு டகு டகு டகு

0: அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் படம்.
1: அது வந்து சாமி ஆட்டத்து,
0: சாமி ஆட்டம்.
1: சரி, அடுத்து
0: அடுத்து வந்து ஒவ்வொரு ஆட்டம் ஒரு, அதாவது நம்ம மனிதனுடைய பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டெப்புகளை வந்து மாற்றி மாற்றி 48-44 நடையை வச்சுக்குவோம்.
1: சரி, இப்போ கலாச்சாரம்லாம் மாறி போயிட்டு இல்லையா, யங்ஸ்டர்லாம் வேறு மாதிரி ஆட்டத்தெல்லாம் எதிர்பார்க்காங்க, அதுக்கு தகுந்த ஸ்டெப்லாம் மாற்றுறீங்களா நீங்கள்?
0: ஆமாம், அதுக்கு கும்மின்னு சொல்லி, அதாவது இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி வாலிபர்கள் பார்க்குற மாதிரி ஒரு இது, அது கும்மி ஆட்டம் சொல்லி
1: ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் இந்த ஸ்டெப்பு போட்டா நாங்க இந்த ஆட்டம் தான் ஆடுறோம், என்னென்ன ஆட்டம்லாம் இருக்கு அதை சொல்லுங்க கொஞ்சம் வரிசையா.
0: அது மேடம் இப்ப இந்த மாதிரி தகுந்த மாதிரி கும்மி ஆட்டம், காவடி ஆட்டம், காவடி ஆட்டம், காவடி ஆட்டம் அந்த மாதிரி, அது ஒரு காவடி ஆட்டம். அப்புறம் நம்ம வாலி என்ன பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ குறவர்கள் வந்து மலையில் தேன் எடுக்கிறாங்க, தேன் எடுக்கிறாங்கன்னா மரத்தை மரத்தில் எப்படி ஏறுறாங்க, தேன் எப்படி எடுக்கிறாங்க, அந்த தேன் ஒழுகும் அதை எப்படி இது பண்ணுறாங்க, அதுக்கு தகுந்த அதுக்கு ஒரு ஆட்டம்.
1: சரி, போடுங்க ஸ்டெப்பு போடுங்க.
0: டி டி டி டி டி டி டக் டி டக் டி டக் டி டக் டி டி டகு டகு டகு டக்கு டி டி டி டி டி டி டி டி டக் டி டக் டி டக் டி டி டகு டகு டக்கு டகு டக்கு டி.
1: அதாவது வந்து இப்போ தேன் எடுக்கும்போது இந்த ஸ்டெப்
0: மரத்தில் ஏறி டி டி டி டி ஏறி போகிறது,
1: போகிறது போகிறதுக்காக மக்களை உற்சாகப்படுத்துறாங்க போகிறவங்கள.
0: அந்த ஈயை வந்து அவன் தட்டி விட்டு டி டக் டி,
1: ஓ ஈயை தட்டி விட்டு தான் தீ தீன்னு ஆகிடும். வந்து தீ
0: தேன் எடுத்து இந்த சைடில் வந்து இது தொங்க போட்டிருப்பாங்க,
1: சொர
0: கொடுக்க அதை பிடிச்சி போடுறது டி டி டக் டி டி பிடிச்சி போட்டு,
1: ஓ சரி சரி,
0: அந்த கீழே ஒழுகும் அதை நக்குவாங்க, டி டக் டி டி நக்கிவாங்க.
1: ஓ, அதுக்காக அந்த காலத்தில் வந்து தேன் எடுக்கிறதுக்கு அதுக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க.
0: ஆமாம், அந்த மாதிரி ஒரு வாலியல் கழக இதை ஒன்றும் அதை பார்த்து பார்த்து
1: இப்போ தேன் எடுக்கிறவங்க இதான் பாடுறாங்களா?
0: அது பண்ணுறாங்க, ஒரு சிலர் பண்ணுறாங்க மேடம்.
1: சரியா, சரி, வேறு என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் இருக்குது?
0: அதான் மொத்தம் 43-44 ஆட்டம் மேடம் மொத்தம்.
1: இப்போ ஒவ்வொன்றுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டப்ப வந்து தேன் எடுக்கிறதுக்கு இது, இப்போ கோயில் திருவிழானா ஒன்று சொல்லிட்டேன்.
0: ஆமாம், கோவில்
1: திருவிழா. இப்போ வந்து மேடை நாடகத்துலலாம் ஆட சொல்கிறாங்க, அப்போ எந்த ஸ்டெப்பு போடுவீங்க?
0: மேடை இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ கும்மி ஆட்டம் இந்த மாதிரி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி மக்கள் பார்வைக்கு தகுந்த மாதிரி ஆடுறோம் மேடம்.
1: சரிங்கய்யா, இப்போ வந்து சேவை ஆட்டமும் ஆடுறீங்க, தேவர் ஆட்டமும் ஆடுறீங்க, இது இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன?
0: அதான் சேவை தேவராட்டம் வந்து இப்போ நான் சொல்லிட்டேன், சேவையாட்டம் வந்து கதையை சொல்லுவோம் சொல்லுவோம் மேடம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க, உங்கள்கிட்ட கேட்க தான் மக்கள்லாம் ஆர்வமா.
0: பிரம்மனுக்கும் பிரம்மா சிவா சிவன் இருவருக்கும் மூன்று தலை, அப்போ பிரம்மன் மூத்தவரா சிவன் மூத்தவரா என்ற ஒரு பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனையில் சிவன் பிரம்மனுடைய தலை வந்து சிவன் கிள்ளி எடுத்துகிறார், கிள்ளப்பட்ட தலை வந்து சிவனுடைய கையை கவிக்கொண்டு விட மறுக்கிறது. அப்போ சிவனுக்கு வந்து பிரம்ம தோஷம் பிடித்து கொள்கிறது, கவிய தலையை தூக்கி கொண்டே சிவன் அடைகிறார். அப்போது எங்கு சென்றாலும் அது விடுபட முடியவில்லை. அப்போது பார்வதி தேவியார் தனது அண்ணனான கிருஷ்ண பகவானிடம் சென்று முறையிடுகிறார். அப்போ அந்த கிருஷ்ணன் வந்து கைலாய மலை என்று சொல்லக்கூடிய இமயமலையின் அடிவாரத்தில் சாமியப்ப நாயக்கர் என்பவர் ஒரு அரசர் இருக்கிறார், அவரிடம் சென்று ஒரு 9 வகைகளை அழைத்து கொண்டு அவர்களுக்கு ஆண் பாதி பெண் பாதி உடை அறிந்து தலையில் தலைப்பாயை கட்டி காலையில் சலங்கை கட்டி கிருஷ்ணர் வந்து கருப்பு அங்கி தைத்து தலையில் கோமாளி மாட்டி முகத்தில் தாடி வைத்து சிங்கப்பல் தைத்து காலில் சலங்கை மாட்டி ஒரு கையில் கண்ணாடியும் ஒரு கையில் விசிறியும் வைத்து அனைவரும் சென்று தேவலோகம் கூடிய தேவலோகத்தில் சென்று ஆடும்பொழுது தேவலோகமே கைதடி சிரிக்கிறது. அப்படி சிரிக்கும்போது சிவன் கையை கவிக்கொண்டிருந்த கவாலமும் சிரிக்கிறது. அப்போது சிவன் கை விடுபடுகிறது, சிவனுக்கு பிரம்ம கவாலம் விடுபட்டுறது. அதனால் தேவர்களுக்கு இது சேவை செய்ததனால் சேவையாட்டம் என்று பெயர் பெற்றது.
1: ஓ, சேவையாட்டத்துக்கு இவ்வளோ கதைகள் இருக்குது. இப்போ சேவையாட்டம் ஆடும்போது எத்தனை பேர் ஆடுவாங்க, அதில் இவ்வளோ வருது?
0: முறையாக வந்து 11 பேர் வரும்.
1: முறையாக வந்து 11 பேர் வரும். சேவையாட்டத்துக்கு ஒரு குழுவாக இருந்தால் 11
0: பேர் குழுவாக,
1: அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்களே.
0: இல்லை, அப்படி இல்லை மேடம்.
1: காரணம் என்ன?
0: அதாவது ஆண் பாதி பெண் பாதி, அதாவது மக்கள் சிரிக்கணுன்றதுக்காக அந்த பிராமணம் சிரிச்சு விழுணும்.
1: அதுக்காக
0: அதுக்காக ஆண் பாதி பெண் பாதி ஆண் பாதி, கீழே வந்து பாவாடை, மேலே ஆண் பாதி சட்டை,
1: கீழே பாவாடை, அதுக்காக இதுதான்
0: அது மாதிரி கட்டி ஒரு கோமாளின்னு ஒருத்தர் வந்து கோமாளி வைத்து தாடி வைத்து பல் வைத்து சிங்கப்பல் வைத்து

0: அந்த மாதிரி ஒரு 11 பேர் தேவதுண்டு வீசைக்கு தேவலோகம் சென்று ஆடுறாங்க.
1: சரி, அதாவது மக்களை சிரிக்க வைக்கணும், நம்மளுக்கு தோஷமெல்லாம்
0: போயிடணும் அப்படின்றக்காக ஆடப்போற ஆட்டம் தான் சேவை ஆட்டம்.
1: நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தா மக்கள் சிரிக்கணும்
0: சிரிக்கணும்
1: அதுக்காக தான்
0: அதுக்காக ஆடப்போற ஆட்டம் சேவை ஆட்டம்.
1: சரி, சேவை ஆட்டத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குன்னு நினச்சிருக்கேன். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம் ஐயா.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
3: அப்பப்பா, பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
4: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: ஒய்யாரோ ஒய்யாரோ.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: தெய்வங்கள் ஆடிய ஆட்டம் என்று போற்றப்படும் தேவராட்டத்தின் துடிப்பையும் அதன் பாரம்பரிய பயணத்தை மட்டும் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயா, இப்ப நம்ம சேவை ஆட்டத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இப்ப இந்த சேவை ஆட்டத்துல என்னென்ன பாட்டெல்லாம் பாடி ஆடுவாங்க?
2: சேவை ஆட்டத்தில் வந்து மேடம், ராமாயணம், மகாபாரதம் போன்ற பாடல்களை பாடி ஆடுவாங்க மேடம்.
1: அது பாடலை கொஞ்சம் பாடி காட்ட முடியுமா?
2: பாடுவோம் மேடம்.

0: ஐயா வளர்ந்த மலையை விட்டு வந்தார் ஐயா.
1: இது வந்து பெருமாளுக்காக பாடுற பாட்டு. இப்போ சேவை ஆட்டத்தில் ஒன்லி பெருமாள் மட்டும் தான்
0: பாடுவீங்க, ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் பாடுவோம்.
1: கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் பாடி காட்டுங்க.
0: திருவாரலையோ திமாநகர் தசரதரும் ஆண்டு வந்தார் அந்த நாளிலே, நல்ல யாதி நீதி தவறிடாமல்லே தசர மன்னன் ஆண்டு வந்தார் அந்த நாளிலே, நல்ல நீதிமுறைகள்

0: வந்தாராம். ஆண்டு வந்த நாள் முதலிலே அதற்கு மூன்று தாரம் மனமூடிக்கவே நல்ல கோசலைகள் தன்னாயிற்றிலே கோபாலராம் குணமூடானே தான் தியானிக்கவே நல்ல கைகசியால் தான் வாயிற்றிலே பரதநாமம் ததூராம தான் தியானிக்கவே நான்கு குமரர் பிறந்து வளரவே தசராதாரின் நாடு நகரம் செலுத்தி ஓங்கவே தானே தன்னே நான் நானல் நானே நானே நான் நானே நானே நானே நானே
1: ஐயா வணக்கம் ஐயா. இப்போ நீங்கள் அருமையாக பாடுனீங்க. இப்போ வந்து சேவையாட்டத்தில் ஒன்லி தேவர்களுக்கு மட்டும்தான் பாடுவீங்களா இல்லை மழை வரணும் ஒரு இயற்கைக்காக அதெல்லாம் பாடுவீங்களா?
0: பாடுவாங்க, மழை வரணும்னாலும் பாடுவோம், இயற்கைக்கு பாடுறது தான், எல்லாம் வர்ண பகவான் நினைத்து பாடுறது தான்.
1: சரி வர்ண பகவான், இப்போ மழை வரணும்னு ஒரு பாட்டு பாடுங்க பார்க்கலாம்.
0: நல்ல வடக்கு நல்ல பீரந்தாவலாம் தய வல்லாரி தேசத்தையாண்டாவலாம் அங்கே வடக்கு நல்ல வீரந்தாவலாம் தய வல்லாரி தேசத்தையாண்டாவலாம் அங்கே

0: எங்கள் மதியான குட்டி ஏகம்பாரம்மா. அங்கே மேலாம் மலை அளம் போலானாயே, அங்கே மேலான மந்திரம் கட்டாவாரே. அப்படி பண்டு கம்மலை அளம் போனாதாயே, நல்ல பூரீவி மந்திரம் கட்டாதாயே. அங்கே வசந்ததாயே ஓடிவம்மா, நல்ல ஓடிவமாதாய ஜக்காதேவி. அங்கே வறண்ட நாட்டையில் பார்த்தென்னோ, நல்ல வந்து துதி செய்ய வேண்டுமம்மா. அங்கே மணிக்க மலையவின் வங்கி நல்லோ, அங்கே மலை பணுகளும் பெய்ய வேண்டும். தன்னை தன்னான் அண்ணா தினம் தன்னான் அண்ணா தன்னான் அண்ணா தினம் தன்னானே.
1: அருமையாக பாடுனீங்கய்யா. இப்போ வந்து தொண்டவரை உங்களுக்கு கட்டிட்டு நினச்சேன், பாடி பாடி பாடி உங்களுக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து பல்வேறு கிராமங்களுக்கு போயிருப்பீங்க, சேவை ஆட்டமாக இருக்கட்டும் தேவராட்டமாக இருக்கட்டும். இப்போ வந்து பாடி

0: ஆடி முடிச்சிட்டிங்க,
1: ஆமா.
0: சேவை ஆட்டமா இருக்கட்டும் தேவராட்டமா இருக்கட்டும் எல்லாமே ஆடி முடிச்சிட்டிங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி சேவை ஆட்டனாலே நாங்க வந்து ஆண் பாதி பெண் பாதியான உடைகள் அணிஞ்சுதான் ஆடுவோம், மக்களை வந்து சந்தோஷப்படுத்தணும் எங்களை உடைய பார்த்து, எங்களை அப்புறம் நடனத்தை பார்த்துன்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு கிராமத்துக்கு போயிருக்கீங்க, அந்த கிராம மக்கள் உங்களை இப்போ ஒரு பாராட்டு பாராட்டி இருப்பாங்க, நீங்க நல்லா ஆடுனீங்க அப்படின்ட்டு. அப்படி எந்த கிராமத்துக்கு போய் உங்கள்ட்ட மக்கள் நினைஞ்சு, மக்கள் பாச மலையில நினைஞ்சு அப்படி ஒரு பாராட்டு பெற்றீங்க?
1: காசியில சங்கமம் நினைச்சோம், காசி சங்கமம்.
0: சரி, காசி சங்கமத்துக்கு போயிருந்திருக்கீங்க,
1: அங்க நல்ல பாராட்டு மேடம்.
0: வட இந்தியாக்காரங்கள் கூட தேவராட்டத்தின் சேவை
1: நல்ல பாராட்டு. அவர் நம்ம மோடி வந்திருந்தாரு, அவர் வந்து பாராட்டி நல்ல சால் எல்லாம் போட்டாரு.
0: பரவாயில்ல, உங்களுக்கு பாரத பிரதமரே வந்து பாராட்டி சேவைகள்லாம்
1: பாராட்டி எல்லாம் போட்டாரு மேடம்,
0: சால்வையெல்லாம் போத்திருக்காங்க. ஆனாலும் உங்களோட அப்ப சேவை இன்னும் உங்களோட ஆட்டம் வந்து தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டு தானே இருக்குன்னு சொல்லலாம்.
1: வளர்ந்த சொல்லலாம் மேடம், இருந்தால் நம்ம தலைவர் முடியக்கூடாது, பின்னாலே வர்ற வாலிபர்களும் அது தொடர்ந்து வரணும். அது வந்து
0: உங்களுக்கு லாங்குவேஜ் எப்படி தெரிஞ்சிச்சு? காசி சங்கமம் போயிட்டீங்க, எப்படி உங்களுக்கு லாங்குவேஜ் எல்லாம் புரிஞ்சு பேசுனீங்க?
1: லாங்குவேஜ் நாங்கள் பேசுறோம் மேடம், எங்க கலையை வந்து ஆடணும், கூட வந்து ஆள் சவுத் ஜோன் கடைசி சென்ற தஞ்சாவூர்ல இருந்து ஆள் வந்திருந்தாங்க, அவங்க பாஷையை சொல்றாங்க.
0: சரி, இதுதான் இதுதான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டாங்க.
1: ஆமா ஆமா மேடம்.
0: அதை நீங்க ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு
1: ஆடுவீங்க.
0: எத்தனை பேர் போயிருந்தீங்க காசி?
1: நாங்க 11 பேர் போயிருந்தோம் மேடம்.
0: காசி சேவை, இப்போ சேவை ஆட்டத்தான் 11 பேர் சொல்லிட்டீங்க, தேவராட்டத்துக்கு எத்தனை பேர்?
1: அதுதான் அந்த 11 பேர் திருப்பி தேவராட்டம் ஆடிக்கிட்டோம், ரெண்டு மாதிரி
0: ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடிக்கிட்டீங்க.
1: பண்ணிக்கிட்டோம்.
0: நீங்கள் இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் போட்டு ஆடி காட்டியிருந்தீங்கன்னா பார்த்து ரசிச்சிருப்பாங்கல்ல. சரிங்களா, தொடர்ந்து பேசுவ ஒரு நேயர் வேறு இருக்காங்க. வணக்கம்.
2: இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழை எங்களுக்கு தினந்தோறும் நன்றி கொண்டிருக்கும் மதுரை வானவில் பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி நெறியாளருக்கும் பொறியாளருக்கும் சிறப்பு அழைப்பாளருக்கும் பகல் வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் அனைவரும் மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன?
2: அதாவது மேடம், இப்ப இவ ஒவ்வொரு கோயில் திருவிழா வந்து நாதசுரை வைப்பாங்க, தப்பாட்டை வைப்பாங்க, இந்த தேவராட்டத்தை இந்த கோயில வச்சிருக்காங்களா? அதே மாதிரி இன்னொரு கேள்வி சொல்லிடுறேன், அதே மாதிரி பெரிய வீட்டு பணக்காரன் படத்துல வந்து நாதசுரம் தப்பாட்டத்துல வச்சு டவுல் எல்லாம் வச்சு ஒரு பாட்டு போட்டுருப்பாரு இளையராஜா. தேவராட்டத்தை வச்சு எந்த எந்த படத்துல சினிமா பாட்டு இருக்கா, அந்த சினிமா பாட்டை பாடி காமிச்சாலும் சரி, நம்ம எப்ப போட்டு விட்டாலும் சரி மேடம், ஏன்னா தேவராட்டத்தை நான் சரியாக கேட்டது கிடையாது.
0: நீங்க வந்து கிராமப்புறத்துல இருக்கீங்க, கிராமப்புற நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்க, ஆனாலும் இந்த நடனம் இப்ப நீங்க சொன்னீங்கன்னா மதுரை சங்கமத்துல அழகா ஆடி காட்டுனாங்க, அப்ப நீங்க போய் கவனிக்கல பாக்கலன்னு நினைக்கிறேன்.
2: பாக்கல, நான் பார்த்ததை பார்த்தேன்.
0: நீங்க போய் மக்கள் மதுரை சங்கமம் சொன்னா போய் பார்த்துருக்க வேண்டாமா? மதுரைக்காரங்க மதுரை சங்கமம் போட்டாங்க, மதுரை ஆண்டாள்புரம் சுவாமிநாதன் என்ன சும்மாவா போய் பாத்துருக்கணும் இல்லையா? கலைகள் வந்து அழிந்து வரும் கலைகளை நீங்க தானே உயிர்ப்பிக்கணும், சும்மா சும்மா ஐயோ ஆல் இண்டியா ரேடியோக்கு மட்டும் கால் பண்ண கூடாது, இந்த மாதிரி கலைஞர்களை ஊக்குவிக்க அவங்களுக்காக போயிருக்கணும். சரிங்களா,
2: ஒரே ஒரே ஒரு தடவை பொங்கல் விழா, பொங்கல் விழாவா எங்க தலைவர் கலிங்கப்பட்டில வைப்பாரு, அப்ப வந்து அந்த கலிங்கப்பட்டில இருந்து அந்த தேவராட்டத்தை வச்சாங்க, ஒரு நாள் பாத்தேன்.
0: இப்ப பாத்துட்டீங்களா? இவ்வளவு நேரம் பாக்கலன்னு சொன்னீங்க.
2: இல்ல இல்ல, தேவராட்டம் தெரியாது, உரிமை பேர் வச்சு அடிக்கிறாங்க.
0: நீங்க வந்து ரேடியோவோட நேயர் சரிங்களா, எத்தனை வருடங்களாக நேயரா இருக்கீங்க, நீங்க வந்து ரேடியோவை கேட்டு அப்படி போன் பண்ற ஒரு நேயர், எப்படி தேவராட்டத்தை விட்டுட்டீங்கன்னு எனக்கும் தெரியல, இருந்தாலும் ஐயா உங்களுக்காக பதில் சொல்லுவார். சரிங்களா, சொல்லுங்க ஐயா. நீங்க தேவராட்டம் நடந்த சினிமா படம் ஏதாவது இருக்கா?
1: மன்வாசை படத்துக்கு அடிக்கும் மேடம் பாடி ராஜா.
0: நீங்க பாடி காட்டுங்க.
1: அதுல பாடல் தேவராட்டில் பாடல் இல்லை மேடம், அந்த இன்ஸ்பெக்டர் ஆட்டம் தான், அவர் தான் இந்த இந்த கும்மின்ற ஒரு ஆட்டம் வந்து அவர் தான் இது ஒன்றார் பாரதி ராஜா. அந்த மூணடி பாட்டு டி டக்கு டக்கு டி டி டக்கு டக்கு டி டி டக்கு டகு டக்கு டகு டக்கு டி இந்த அடியை வந்து அவர் உன்னால அரிச்சு காட்டி அவர் தான் இதை எடுத்தார் பாரதி ராஜா.
0: ஐயா, மண் வாசனை படத்துல இந்த கும்மி பாட்டு பாடியிருக்கீங்க.
1: ஆமா மேடம், கும்மி.
0: நீங்க அதுல நடிச்சிருக்கீங்களா
1: மேடம்? ஆமா, நான் இருக்கேன் மேடம், மேடம்
0: நீங்கள அந்த பாட்டுல இருக்கீங்க?
1: இருக்கு, ஒரு 12 வயசு எனக்கு அப்ப.
0: இப்போ நீங்க வந்து ஒரு வலிமையான கலைஞருக்கு பாராட்டு மட்டும் இல்ல சவால்களும் இருக்கும் உங்களுடைய ஆட்டத்துல, அப்படி நீங்க சந்திச்ச சவால்கள் என்ன?
1: நான் சந்திச்ச சவால்லாம் மேடம், இப்ப சென்னை சங்கம் போயிருந்தோம், அங்க எங்களை மாதிரி 5-6 ட்ரூப் வந்துருந்துச்சு, அவங்க

0: அவங்களுடைய அவங்களுடைய திறமையை அவங்க காட்டுறாங்க. அப்போ நம்மளுடைய திறமையை நம்ம காட்டணும். அங்கே ஒரு பெரிய சவாலாக தான் இருந்துச்சு எனக்கு. மூணு நாள் நடந்துச்சு, மூணு நாள் ஒரு சவாலாக தான் இருந்துச்சு. போட்டி மனப்பான் சவாலாக இருந்துச்சு. அப்படிதான் அவங்க ஆடு நாங்கள் ஆடு இந்த மாதிரி மாறி மாறி அது பெரிய ஒரு பெரிய சவாலாக தான். மூணு நாளும் நமக்கு சவாலாக தான் இருந்துச்சு சென்னை சங்கமத்தில்.
1: சென்னை சங்கமத்தில்
0: ஆமாம் மேடம்.
1: நீங்கள் மதுரை சங்கமத்தில் ஆடிட்டீங்க, சென்னை சங்கமத்தில் ஆடிட்டீங்க, காசி சங்கமும் ஆடிட்டீங்க. ஒரு சங்கமும் விட்டு வைக்கல, எல்லா கலைஞர் எல்லா சங்கமத்திலையும் போய் உங்களுடைய சேவையை பரப்பியிருக்கீங்க. இப்போ ஒரு சில நேரங்களில் வந்து இப்போ வந்து பார்வையாளர் ரொம்ப இருப்பாங்க சரிங்களா, உங்கள் ஆட்டத்துக்குன்னு பார்வையாளர் ரொம்ப இருப்பாங்க. ஒவ்வொரு டைமும் பார்வையாளர் உங்களை பார்த்து ஒரு விமர்சனமும் வைக்கலாம், நல்லதும் சொல்லலாம், கெட்டதும் சொல்லலாம், என்ன அப்படின்னு உங்களை இகழவும் செய்யலாம், புகழவும் செய்யலாம். அப்படி மாற்றிய ஒரு சம்பவம் சொல்லுங்கள்.
0: அப்படி மாற்றிய ஒரு சம்பவம்னா நம்ம மதுரையிலே அந்த மாதிரி நடந்திருக்கு மேடம்.
1: சொல்லுங்கள். ஒன்று
0: மதுரையிலே ஒரு ரெண்டு மூணு டீம் வந்து நாங்கள் அன்றைக்கி புதுசாக வந்து வேறு டீமை கூட்டு வந்தேன். அப்போ இன்னொரு டீம் ஒரு டீம் வருது, அதில் நம்ம கொஞ்சம் இழப்பிடுதான். அதை கொஞ்சம் நான் கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன், கொஞ்சம் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் அந்த டீம் கொஞ்சம் ஏறிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு மூணு மாதம் கழிந்து மதுரை கலை பண்பாட்டுத்துறை வந்து என்னை ஊக்குவிச்சு ஒரு கடைக்கு வளர்ச்சி வந்தாங்க. அதே டீமையும் வளர்ச்சி வச்சுருந்தோம். அன்றைக்கி வந்து எங்கள் ஊர்லேருந்து எங்கள் டீமை நான் கூப்பிட்டு வந்து அன்றைக்கி அவங்கள அடிச்சு காட்டினேன்.
1: சரி போட்டி தான் அப்போ
0: போட்டி தான் போட்டி எல்லாமே போட்டு
1: விட நான் நல்லா ஆடுறேன்.
0: கிராமத்தில் எல்லாமே போட்டேன் மேடம், கிராமத்தில் எல்லாமே போட்டு நடக்கும்.
1: சரி
0: தேவராட்டத்தை போட்டு மட்டும் கிராமம் எல்லா கிராமம் ஒரு ஒரு காரை ஒரு ஒரு போகக்கூடாது, ஒரு அந்த மாதிரி போட்டி தான் இருக்கும்.
1: சரி அப்போ தேனிக்காரங்க வேறு எந்த ஊர்லேயும் போய் ஆடக்கூடாது?
0: ஆடுவாங்க, ஆனால் திறமையாக ஆடுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தனித்தனியாக இதை வச்சுருப்பாங்க.
1: சரி எந்தெந்த ஊர்லலாம் இந்த தேவராட்டமும் சேவையாட்டமும் ஆடுறாங்க?
0: தேனி மாவட்டத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 ஊர் இருக்குது மேடம். வேலாயுதம் உரம், மரிக்குண்டு, வீரசந்தமாள் உரம், ஸ்ரீரங்கா உரம், இப்படி ஒரு 13-14 ஊர்கள் இருக்குது.
1: அந்த 14 ஊர்
0: எல்லா ஊர்களும் இருக்குது, எல்லா ஊர்களும் தேவராட்டம் சேவையாட்டம் இருக்கும்.
1: சரி உங்கள் டீமில் ஒரு 11 பேர் ஆடுறவங்க, வேறு ஒரு டீமில் 2 பேராக போய் ஆடக்கூடாது?
0: அந்த மாதிரி போக மாட்டாங்க மேடம்.
1: போகக்கூடாது,
0: போக மாட்டாங்க. போக
1: உங்கள் டீமில் ஆடினா உங்கள் டீமில் மட்டும்தான் ஆடணும்.
0: அப்படி தான் ஆடுவாங்க, போக மாட்டாங்க.
1: சரியா, இப்போ வந்து இப்போ வயதாயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அவங்களால ஆட முடியலன்னா என்ன பண்ணுவாங்க?
0: இப்போ தமிழ்நாடு அரசு இலச்சி நாடகம் வந்து ஒரு உதவித்தொகை சொல்லி ஒரு 3000 கொடுக்குறாங்க மேடம்.
1: மாதம் மாதம் உங்களுக்கு
0: கொடுக்குறாங்க? மாதம் மாதம் கொடுக்குறாங்க.
1: 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு
0: 60 வயசு ஆகிட்டே கொடுக்குறாங்க மேடம்.
1: 60 வயது, இப்போ உங்களுக்கு 60 வயது.
0: நான் இன்னும் வாங்கலாம், இப்போ தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் மனு போட்டுருக்கேன். இன்னைக்கு கூட கையெழுத்து வாங்கலாம்னு இருந்தேன். எல்லாம் இப்போ நானும் கிட்டத்தட்ட ஒரு 10-30 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்.
1: சரி சரி, 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு 3000 ரூபாய். ஆனால் அந்த 3000 ரூபாய் வாங்கவும் செய்யலாம், உங்களுக்கு திறமை இருந்தால் ஆடவும் செய்யலாம்.
0: ஆடவும் செய்யலாம் ஒன்றும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம மதுரை மண்டலம் கலை பண்பாட்டு தான் ஓரளவு என்ன இருந்தாலும் வழி நடத்தினது. அவர் சுலைமான் சார்னு ஒருத்தர் மண்டல இயக்குனர் இருந்தார், உதவி இயக்குனர் சுலைமான் சொல்லி.
1: அவங்க வந்து
0: அவர் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தார். நான் கிராமத்துக்குள்ள தான் இருந்தேன். அவர் தான் என்னை பதிவு பண்ணி மதுரை கொண்டு வந்து மதுரையில் ஃபஸ்ட்டு குடியரசு ஆட வச்சு கலை பண்பாட்டுல பதிவு பண்ணி கொண்டு வந்தாரு அவர் தான்.
1: சரி இப்போ நீங்கள் வந்து சங்கமத்திலே ஆடியிருக்கீங்க, இப்போ குடியரசு தினவில் மதுரையில் ஆடியிருக்கீங்க.
0: ஆமாம், ஃபஸ்ட்டு முதல் ஆரம்பம்.
1: சரிங்களா, உங்களை வந்து கிராமப்புறத்தையும் தாண்டி நகர்ப்புறம் எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு வந்தவர் ஒருத்தர்
0: முன்னாடி இருக்கிறார். ஆமாம் ஆமாம். சரி, அதுக்கெல்லாம் பொறுப்பு வந்து தமிழ்நாடு கலை பண்பாட்டுத்துறையை தான் சாரும்.
1: அப்போ தமிழ் கலை பண்பாட்டுத்துறையும் உங்களுக்கு உதவுறாங்க?
0: கண்டிப்பாக உதவுறாங்க.
1: நாட்டுப்புற கலைஞர்களை வந்து நல்லா உதவுறாங்க.
0: கண்டிப்பாக.
1: இப்போ அடுத்த நேயர் என்னன்னு கேட்டுருவோமா உங்களுக்கு? வணக்கம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம். காட்சிமயன் குடித்திரமா.
1: சொல்லுங்க ஐயா, வணக்கம். உங்களுடைய கேள்வி என்னய்யா?
2: வணக்கம். சிறப்பு வணக்கம் ஐயா.
1: ஐயா உங்களுக்கு வணக்கம் சொல்றாங்க, சொல்லுங்க.
0: வணக்கம். வணக்கம் சார்.
2: இங்க வந்து சோழந்த பக்கத்துல குடித்துறை, இங்க சோழந்தெல்லாம் நிறைய திருவிழா நடக்குது.
0: ஆமா.
2: ஆனா தேவராட்டம் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல, வெளியூர்ல பாத்திருக்கேன், கோயம்புத்தூர்ல மத்த இடத்துல.
0: சரிங்க.
2: அரசு விழால பாத்திருக்கிறேன். அந்த திருவிழா யாரும் கூப்பிடலையா இல்ல அவங்களுடைய வருவேன்
1: உங்களுக்கு வந்து கோயில் திருவிழாக்கில் ஆடுறது வந்து மேற்கத்திய கலாச்சாரம் அதெல்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து இப்போ ஒவ்வொரு யங்ஸ்டரும் கலைகளை மாத்திடுறாங்க. நீங்க இப்போ சேவை ஆட்டத்தில் என்னோட கலையை வந்து இந்த ஸ்டெப் அப்படி மாற்றி யங்ஸ்டர் எல்லாம் கவர்ற மாதிரி நான் ஆட்டத்தை கொண்டு வரேன். ஆனால் அசல் மாறக்கூடாது. அசல் மாறாம உங்களுடைய பாரம்பரிய உடைகள்லாம் மாறாம இந்த ஸ்டெப்பெல்லாம் புதுசாக நான் போட்டிருக்கேன், போட்டு நான் மக்களை வந்து யங்ஸ்டர்லாம் கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னா எந்தெந்த ஸ்டெப்பெல்லாம் மாற்றிருக்கீங்க
0: அப்படின்னு பார்த்தா எல்லாரும் தலையெல்லாம் மாற்றி ஆகணும். பழைய ஸ்டெப்பில் விட்டுட்டு

0: புது புதுசா ஸ்டெப் போடணும்,
1: ஸ்டெப் போடணும்,
0: போடணும். அது போட்டு வச்சிருக்கேன்.
1: இப்ப வந்து காலத்துக்கு ஏத்த மாதிரி நீங்களும் மாறணும்.
0: மாறட்டம்
1: சேவையாட்டம் தேவர காலத்துல ஆடினா கூட இப்ப காலங்கள் மாறி போயிட்டு தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு
0: பழைய ஸ்டெப் வந்து கொஞ்சமா தான் மாட்டிருந்துச்சு. சும்மா அதுதான் இப்ப வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்பை மாத்தி மக்கள் பாக்குற மாதிரி மாத்தி தான் கொண்டு வந்துருக்கும்.
1: சரி, நீங்கள் வந்து பல்வேறு மேடைகளில் ஆடிட்டீங்க, ஊரில் ஆடிட்டீங்க, சங்கமத்தில் ஆடிட்டீங்க, குடியரசு தின விழாவில் ஆடிட்டீங்க. எந்த நிகழ்ச்சி உங்கள் கண்ணில் கண்ணீர் வர்ற அளவுக்கு உங்கள் நிகழ்ச்சி உங்கள் மனதை மாற்றிச்சு?
0: எனக்கு கண்ணீர் வர மாதிரி மாத்தோம்னா சென்னை சங்கம நிகழ்ச்சி தான் மேடம்.
1: சொல்லுங்கள் அதை பற்றி.
0: சென்னை சங்கமத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 30 கடைகள், ஒரு நாளைக்கு 30 கடைகள் வந்து ஒரு கால் மணி நேரம் கால் மணி நேரம் ஆடுவோம். அதில் தான் எனக்கு ரொம்ப அந்த சிலையெல்லாம் பார்க்கும்போது ஆர்வமாகவும் இருந்துச்சு, ரொம்ப இதாகவும் இருந்துச்சு. கடையில் ஒவ்வொரு பண்ணு பார்த்தா ரொம்ப அருமையான வரவேற்பு, அருமையான வரவேற்பு. அவ்வளோ காத்து இருந்தாங்க மக்கள்
1: உங்களுக்காக, காத்து இருந்தாங்க. அடுத்த நேர் அதை தொடர்ந்து பேசுவோம். அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி
2: என்ன?
1: தெளிவா சொல்லுங்க. சொல்லுங்க.
2: இல்ல பத்து பாடல் வந்து நம்ம மெலோடியான பாடல் இருக்கு, இந்த மாதிரி எல்லா அடி பாடல்கள் இருக்கு, எல்லாம் இந்த மாதிரி குத்து பாடல்கள் இந்த மாதிரி கொண்டு இந்த மாதிரி தேவராட்டம் ஆடி இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி.
1: சரி,
2: அப்புறம் இந்த மதுரையில தேவராட்டம் போட்டு கேட்கலீங்க, இந்த ராமநாதபுரத்துலயும் தேவராட்டம் இந்த மாதிரி ஆடி இருக்காங்களா அப்படிங்கிற எந்த மாதிரி பகுதியில ஆடி இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பாக்குற கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நல்லா கொஞ்சம் கேட்டுக்கிறேன்.
1: சரிங்க அப்பா, ஐயா அவங்க சொல்லுவாங்க. கேள்வி புரிஞ்சது அவங்களுக்கு? அப்ப சொல்லுங்க, ஆன்சர்
0: சொல்லுங்க ஐயா.
1: ஐயா இப்ப சொன்னார் இல்லையா, நீங்க வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயாவது ஆடி இருக்கீங்களா? ஒண்ணு. அப்புறமா வந்து என்ன சொல்ற,
0: ராமேஸ்வரத்துல ஆடி இருக்கீங்க? கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு 5-6 வருஷம் ஆகும். ராமேஸ்வரத்துல ஆடிருக்கும். அவர் தென்னக நமது மதுரை மண்டலம் சோமசுந்தரம் ஐயா, சோமசுந்தரம் அவர் கூப்பிட்டு போய் ராமேஸ்வரத்துல ஆடிருக்கும் ஐயா. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக ஆடிருக்கும்.
1: அவர் என்னன்னு
0: கேக்குறாங்க, குத்தாட்டம்
1: இதெல்லாம்
0: போட்டு
1: மக்கள்
0: ஆடுறாங்க.
1: அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: ஆறுமுகம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டியில இருந்து.
1: சொல்லுங்க ஐயா ஆறுமுகம் ஐயா, உங்களுடைய கேள்வி என்னயா?
3: என்னுடைய கேள்வி, நீங்க ரெண்டு பேரும் பல்லாண்டு வாழம்மா. நன்றிமா.
1: நன்றி ஐயா, கேள்வியே இல்லாம பதில முடிச்சிட்டாரு. இப்போ ஒரு காலத்துல மூத்தவங்க மட்டும்தான் ஆடுனாங்கன்னு இருந்துச்சு இல்லையா, கத்து கொடுத்தாங்க பயிற்சி முறையா? இப்போ உங்களுக்கு உங்க அப்பா கத்து கொடுத்தாங்க, இப்போ நீங்க உங்களுக்கு கத்து கொடுக்குறீங்க. இப்போ இளைஞர்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய சேவையாட்டத்தையும் தேவராட்டத்தையும் மாத்தணும்னா எப்படி மாத்துவீங்க அந்த கலையை?
0: மாத்தணும்னா மேடம், அதான் ஸ்டெப்பை மாத்தணும் மேடம். பழங்காலத்து ஆட்டங்கள் வந்து மேல்குலுங்காம ஆடுவாங்க, பதறாம ஆடுவாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ ஆட்டங்கள் கூட மாத்தி மாத்தி ஸ்டெப்பை மாத்தி அந்த மாதிரி மாத்தி மாத்தி வச்சிருக்கோம் எல்லாமே.
1: சரி, இப்போ வந்து யங்ஸ்டர் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தல, காலத்துக்கு ஏற்ற
0: மாதிரி
1: கலைகளும் அப்போ வந்து ஆட்டத்தையும் கொஞ்சம்
0: மாத்திருக்கோம். எல்லாமே
1: மாத்திட்டோம். எப்படி வரவேற்பு இருக்கு?
0: வரவேற்பு நல்லா இருக்கு. அதனாலதான் இந்த அளவுக்கு வெளியே போறோம். பழங்கால ஆட்டத்தை இருந்தா வெளியே போக முடியாது. தகுந்த மாதிரி காலத்துல மாத்தறதுனாலதான் வெளியே இந்த அளவு கவர்மெண்ட் நிகழ்ச்சியெல்லாம் வெளியே போறோம், சென்னை இந்த மாதிரி போறோம்.
1: சரி, நீங்க மாத்துறதுனால தான் எங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் வந்திருக்கு அப்படின்னு
0: இருக்கீங்க.
1: சரிங்க, அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம்.
4: அதே மாதிரி இப்போ ஐயாவோட குரூப்ல எத்தனை இளம் தலைமுறைகள் தலைமுறையினரை கத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள எப்படி ஐயா வழிநடத்திட்டு இருக்காருன்னு சொல்ல முடியுமா?
0: சொல்ல முடியும் மேடம்.
1: சொல்லுங்க.
0: இப்போ ஒரே நாளில் அஞ்சு அஞ்சு ஊருக்காரங்க ஆறு ஊருக்காரங்க கூப்பிடுவாங்க ஃபங்க்ஷனுக்கு.

0: அப்போ பிரித்து வச்சு பிரித்து விட்டுருவோம்.
1: பன்னெண்டு பேரை
0: பிரித்து விட்டுருவோம்.
1: சரி, இப்போ நீங்கள் சங்கமம்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா?
0: ஆமாம் மேடம்.
1: கலை மேடை எப்படி இருக்குன்னு அனுபவத்தை கற்றுக் கொடுத்துருக்கீங்களா?
0: ஆமாம் மேடம்.
1: சரி, இப்போ வந்து நீங்கள் 17 வயசு இப்போ இருந்து சேவையாட்டம் தேவராட்டத்தை ஆடி இருக்கீங்க. அந்த கேள்வியை நான் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவெளிக்கு போயிட்டு வந்துடலாம்.
2: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
2: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு.
4: எங்கும் புகழ் துவங்க சுந்தரியே ஞான தங்கமே.

0: gracias, Cuenca.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நாட்டுப்புற கலையின் துடிப்பையும் நமது பண்பாட்டு வேர்களின் வலிமையும் பிரதிபலிக்கும் தேவராட்டம் சேவையாட்டத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த கலையின் பின்னணியில் இருக்கும் அரிய அனுபவங்கள், காலத்தையும் கடந்து பயணிக்கும் அதன் பாரம்பரியத்தை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயா வெள்ளப்பாண்டி ஐயா அவங்க வந்து நல்ல சிறப்பான தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா, இப்போ நீங்கள் 17 வயதில் இங்கே வந்து சேவையாட்டத்தை ஆட வந்திருக்கீங்க. இன்னைக்கு வயது 60 மேலே உங்களுக்கு இல்லையா? இந்த இடைப்பட்ட காலம் இன்னைக்கு வந்து சிறு வயதில் ஆட ஆரம்பித்து இன்னைக்கு பல்வேறு மேடைகளையும் கடந்து இன்னைக்கு ஒரு வந்து ஒரு இன்டர்வியூவர், அதாவது நீங்கள் வந்து இது வந்திருக்கீங்க நேர்முகத்துக்கு, இந்த கடந்து வந்த பாதையை கொஞ்சம் சொல்ல முடியுமா?
3: கடந்து வந்த பாதை எப்படி மேடம், அதோட கஷ்ட நஷ்டங்கள்
2: எல்லாமே, நீங்கள் எப்படி ஒரு ஆட்டத்தை கடந்து இந்த வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க?
3: நான் இது ஃபஸ்ட்டு ஆடும்போது மேடம், ஃபஸ்ட்டு ஆடும்போது யாருமே வீட்லேயும் பிரச்சனை தான், வீட்லேயும் இல்லை என்ன இருக்குது எதை படிக்காமல் செய்யாமல் பண்ணுறீங்கன்னு பிரச்சனை பண்ணாங்க. இருந்தாலும் நான் படிச்சுக்கிட்டு கலையை ஆர்வம்ன்றனால அந்த ஊரில் ஆடும்போது ஓடிடுவாங்க. அப்போ வீட்டிலும் ஓரளவாக கடித்தாங்க. இருந்தாலும் கற்றுக்கிட்டு ஒரு 17 வயசில் நல்லா திறம்பட நானே தனியாக ஒரு 4 பேர் சொல்லி கொடுக்குற மாதிரி கற்றுக்கிட்டேன். அப்போ கற்றுக்கிட்டு ஒரு குழுவாக அமைச்சு குழுவிலிருந்து ஆடிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு கொஞ்சம் காலங்களில் அந்த கூட குழுவில் ஆடின போய் ஒரு போய் திடீர்னு மரணம் அடைஞ்சிட்டேன். அதோட கொஞ்ச நாள் அந்த கடையை விட்டுட்டேன்
2: அதுலேருந்து மறுபடியும் மீண்டு வந்தீங்க?
3: அதனால மீண்டு அது பிறகு இதை ஒரு ஸ்டெப் பை போட்டு அதுக்கு கொஞ்சம் மக்கள் வந்து வர மாட்டேன்ட்டாங்க சார்.
2: சரி,
3: இதை வர மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் அறிவுரை சொல்லி செஞ்சு சரி பண்ணி அப்படியே ஓரளவு ஓடிக்கிட்டு மேடம். இந்த வரைக்கும் அதெல்லாம் பெரிய கஷ்டமான சூழலாக ஓடிக்கிருக்கோம்.
2: பல்வேறு மேடைகள் எல்லாம் கடந்துட்டீங்க.
3: ஆமாம் மேடம்.
2: சரிங்களா, இப்போ அடுத்த நேயர் இருக்காங்க, என்னன்னு கேட்டலாமா? வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
4: எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க.
2: சொல்லுங்க.
4: ஒரு மாணவர் கத்துக்கணும் அப்படின்னா அது எத்தனை ஆண்டுகள் கத்துக்கணும், கத்துக்க முடியும், அது எவ்வளவு, அது எப்படி கத்துக்கிறது, யார் மூலம், அங்க எங்க வந்து நாங்க கத்துக்கிறதுன்னு?
2: ஐயா, ஒரு இளைஞரே கேக்குறாங்க.
3: ஐயா கத்துக்கணும், ஐயா கத்துக்கணும்னா ஐயா ஒரு அதிகபட்சம் ஒரு வாரம் ஐயா, 7 நாள் நான் அதை கத்து ஆட வச்சிருவேன் ஐயா.
2: நீங்க 7 நாள்
3: 7 நாள் கத்து கொடுத்து ஆட வச்சிருவேன்.
2: அந்த சேவை ஆட்டமும் அகர்கட்டும்
3: ஆட வைக்கிறது, எதுவும் ஆட 7 நாள் தான் எனக்கு.
2: இப்போ பள்ளிக்கூடத்துல எல்லாம் கற்றுக் கொடுக்குறேன்.
3: ஆமாம், ஒரு வாரம் போதுமா? 7 நாள் ஒரு வாரம் தான் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வாரத்தில் மேடை ஏற்றிடுறோம்.
2: மேடைக்குன்னு காலமெல்லாம் கிடையாது?
3: அப்படிலாம் கிடையாது. ஒரு வாரம்
2: ஏற்றுறதுக்குன்னு தனிப்பட்டதெல்லாம் கிடையாது?
3: கிடையாது, ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக தான் 7 நாள் தொடர்ந்து கற்றுக் கொடுத்தோன்னா 8வது நாள் அவங்களை மேடை ஏற்றிடலாம்.
2: 8வது நாள் மேடை ஏற்றிட்டு வயதெல்லாம் கிடையாது?
3: வயதெல்லாம் கிடையாது மேடம்.
2: எந்த வயதுனாலும்
3: ஆடலாம் ஆடலாம்.
2: இப்போ சின்ன, இப்போ வந்து உங்கள் டீமில் எல்லாருமே ஒரு ஏஜ்டாக இருக்கீங்க, எப்படி ஒரு சின்ன குழந்தையை கொண்டு அதில் ஆட முடிக்க முடியும்?
3: உங்களுக்கு அந்த டீம் ஆடும்போது சின்ன பையன் கூட ஆடுறாங்களே, கூட மாட கை ஆடிட்டு ஆடுறாங்க, ஆடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மாட்டது?
2: இல்லை அது வந்துடும். இப்போ பெரியவங்களாம் ஆடும்போது ஒரு குழந்தைங்களே ஆடும்போது என்ன சொல்லுவாங்க, பார்வையாளராக என்ன சொல்லுவாங்கன்னு
3: கேட்குறேன். பார்வையாளர் அவங்க ஆர்வம் ஆடுறாங்கன்னு அவங்களை பாராட்டம் செய்வாங்க. சின்ன பையங்களும் ஆடுறாங்கன்னு பாராட்டம் செய்வாங்க.
2: சரி, அவங்களே என்கரேஜ் பண்ணி விடுறாங்க,
3: என்கரேஜ் பண்ணுறாங்க,
2: ஆட்டத்தை வந்து வலு சேர்க்குறாங்க.
3: ஆமாம் மேடம்
2: இல்லையா? அடுத்த நேயர் என்னன்னு கேட்டலாமா? வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. சரிங்க ஐயா,
5: உங்களோட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
2: நன்றி ஐயா. சொல்லுங்க ஐயா, உங்களோட கேள்வி என்ன ஐயா?
5: சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம். இந்த ஒயிலாட்டம், இந்த குச்சிப்பிடி ஆட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் நிறைய பார்த்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தேவர ஆட்டம்னு நீங்கள் நல்லபடியாக இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து ஈஸியாக கற்றுக்கிறது வந்து இப்போ இந்த பழைய ஆட்டங்கள்லாம் இருக்கு, இப்போ அதில் உள்ள கஷ்டங்கள் இருக்கா, இது வந்து எப்படி ஈஸியாக பழகிடலாமா, இல்லை வயது வரம்பு எதுவும் இருக்கா, அது சொல்லி தர்றதுக்கு அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க
3: ஐயா. வயது வரம்புலாம் எதுவும் கிடையாதுங்க, ஓரளவு வந்து ஒரு 10 வயசு மேலே இருந்தால் போதும் ஐயா. சின்ன வயசுனா

0: கொஞ்சம் அறிவித்துட்டு இருக்காதுங்களா? 10 வயசுல நம்ம ஸ்டெப் போட்டால் புரிஞ்சுக்கிடுவாங்க. நம்பர் 1, 2, 3, 4 போடுறோம்னா அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. ரொம்ப சின்ன வயசில் தெரியாது இல்லையா?
1: ஃபோன் வச்சிட்டாருயா. இப்போ என்னன்னா, அவர் வந்து வயது வரம்பு இருக்கா, எந்த வயது வரைக்கும் ஆடலாம்னு கேட்டார். நீங்கள் அப்படியே அந்த அதுக்கு அவர் கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க, வயது வரம்பு இல்லை, எந்த வயதாலும் ஆடலாம். இப்போ அடுத்த தலைமுறைக்கு உங்களுடைய சேவையாட்டத்தையும் தேவராட்டத்தையும் கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு
0: நீங்கள்
1: என்னென்ன முயற்சி எடுத்திருக்கீங்க?
0: என்னென்ன முயற்சி எடுத்துருக்குன்னா, இந்த மாதிரி அரசு கிட்ட உதவி கேட்குறோம். அரசு வந்து உதவி பண்ணால் தான் நம்ம என்கரேஜ் பண்ண முடியும். இந்த வருங்கால எல்லாம் படிக்க பயங்காயிட்டாங்க. படிக்கும்போது அப்படியே படிச்சு படிச்சுட்டாலும் அவங்களுக்கு வேலையை பார்த்து போயிடலாம். அடுத்தகட்ட அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, அடுத்தகட்ட அவங்க வாழ, அதுதான் உண்மை.
1: ஆனால் அந்த கலையை நீங்கள் பரப்புறீங்க.
0: ஆமாம், அது ஒன்று. அவ்வளோதான்,
1: ஒவ்வொரு இடமா போய் இதுதான் கலை,
0: அது பண்ணி
1: தான் தேவராட்டம்னா என்ன, சேவை ஆட்டம்னா என்னங்கிறத பரப்பிக்கிட்டு தான் இருக்கீங்க இல்லையா? தொடர்ந்து பேசுவோம். அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம்.
2: அம்மா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாரியில் இருந்து சந்திரசேகர்.
1: சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம். ரொம்ப அருமையா பேட்டி போயிட்டு இருக்க, கேட்டுட்டு இருக்கேன் ஐயா. வாழ்த்துக்கள். நீங்க வந்து பாரதிராஜ் ஐயா அவங்க கூட எல்லாம்
0: பணியாற்றி.
2: ஆமா, கேட்கும்பொழுது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த காலகட்டத்துல இந்த கலை எல்லாம் இன்னும் அழிவுக்கு போகாம உயிர் பெற்று இருக்குன்னா, அது உங்க போல கலைஞர்கள் தான் குழந்தைகளுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லி அதை நீங்க கடத்தி போகிறதுலாம் ஒரு பெரிய விஷயம். அதற்கு உங்க சேவைக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஐயா, உங்ககிட்ட ரெண்டு கேள்வி. ஒண்ணு, நீங்க இந்த கலைய கத்துக்கிட்டீங்க இல்லையா, அத வித்தியாசமா சொல்லி கொடுக்கணும்னு ஒரு சில யுக்திகளை நீங்க கையாண்டு அதுல வெற்றி பெற்றிருப்பீங்களே?
0: வித்தியாசமா இருக்கு. அதாவது இப்ப வித்தியாசம்னா, இந்த காலம் தகுந்த மாதிரி அந்த ஸ்டெப்புகளை மாத்தி போட்டு அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணி கொடுக்குறோம். முன்காலத்து ஆட்டங்கள் வந்து ஈஸியா இருக்கும். இப்ப வந்து கொஞ்சம் மாத்தி ஸ்டெப்பை மாத்தி போடும்போது அதாவது ஒரு ஒரு ஒரு சொற்கட்டுக்கும் 4 சொற்கட்டு வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு சொல்ல 4 சொல்ல திருப்பும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும்.
2: இன்னொரு கேள்வி, அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான கலைகள் ஊக்குவிக்கணும், பெற்றோர்கள்னா என்ன பண்ணணும் ஐயா, அதை பத்தி சொல்லுங்க.
0: நீங்க அதாவது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், எங்க மாதிரி அணுகுனீங்கன்னா நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இப்போ பெரிய மரம் இருக்குன்னா அந்த பெரிய மரத்தை முழுசாக சொல்லி கொடுத்தா முடியாது அவங்களுக்கு. அதனால் அந்த கொப்புகளை வெட்டிட்டு, அந்த சைடு கொப்புகளை வெட்டிட்டு அது ஒரே குப்பாக போனால் எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும்னு பார்க்க அந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுப்போம். ஆழமாக அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் அதிகபட்சமாக விடாமல் கொஞ்சம் சைஸை கொஞ்சம் கொஞ்சமாக போய் அப்புறம் கூட்டிக்கிடுவோம். அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம்.
1: அதாவது படிப்படிப்படியாக
0: படிப்படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி பிறகு மேலே போயிடுவோம். அந்த மாதிரி சொல்லிக் கொடுப்போம்.
1: அதாவது முறையாக கற்றுக்கிறதும் படிப்படியாக கற்றுக்கிறது.
0: அந்த மாதிரி
1: அடுத்த நேயர் இருக்காங்க, என்னென்னு கேட்கலாமா? வணக்கம். சரி, லைன் கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து பல்வேறு மேடைகளை நான் ஆடிட்டீங்க, திரைப்படத்துலேயும் ஆடிருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க, அதோட அனுபவத்தை பற்றி சொல்கிறீங்களா?
0: சொல்கிறேன் மேடம். அதாவது நான் ஃபஸ்ட்டு கிராமத்தில் ஆடி இருக்கும்போது அந்த பாரதிராஜாண்டவர் அவர் அப்போ தான் படம் எடுக்கிறாரு. படம் எடுத்து எங்கள் ஊருக்கு வந்து இதை பார்த்துட்டு ஒரு திருவிழாவில் பார்க்குறாரு. பார்த்துட்டு நீங்கள் வரணும்னு கூப்பிடுறாரு. ரைட்டுன்னு சொல்லி போனோம். ஒரு அதாவது பக்கத்தில் வேளாயுரம்னு ஒரு ஊர், அந்த பக்கத்தை மலையில் ஓரமாக வச்சுருக்கிறாரு. அப்போ எடுக்கும்போது ஆடத்தூர் நாங்கள் ஆடுறோம். அப்போ அவர் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு ஐடியா சொல்லி தான், இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அந்த அதில் ஆடின ஆட்டம் தான் கும்மி ஆட்டம்ன்றது.
1: சரி சரி, பதினால் முறையாக தேவராட்டம் போய் கும்மி ஆட்டம் போய்
0: கும்மி ஆட்டமாக மாறிடுது. ஒயிர் கும்மி ஆட்டம்னு சொல்லி அதுக்கு பேர் இருக்குது. அதுக்கு அவர் ஒரு ஸ்டெப்பை கொடுக்குறாரு. அந்த ஸ்டெப்புக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வேறு மாதிரி ஸ்டெப் போட்டு ஆடணும்.
1: சரிங்க.
0: அது அவர் சிறப்பாக இருந்துச்சு. அதை அவர் அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த ஆட்டம் இருக்கிறதுல
1: படத்தில்
0: எடுத்து அந்த ஆடிருக்கோம். நாங்கள் வந்து உரிமை அடித்து ஆடிருக்கோம். அவங்க பாடலுக்கு ஆடுற மாதிரி எடுத்துருக்காங்க.
1: ஓ, நீங்கள் உரிமை அடித்து ஆடுறோம்.
0: அவங்க பாடலுக்கு ஆடுற மாதிரி அதை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க.
1: எத்தனை வயதில் இது வந்து ஆடுனீங்க?
0: நான் அதான் போகும்போது ஒரு 14 வயசு இருக்குது மேடம். பாரதிராஜா போகும்போது
1: ஃபஸ்ட்டு படம்.
0: ஆமாம், ஃபஸ்ட்டு படம் பாரதிராஜா மண்வாசனை.
1: அடுத்த படம்
0: அவரே நான் பாரதிராஜான்னு வடமாலைன்னு ஒன்று எடுத்தார். வடமாலைன்னு சொல்லி நம்ம வாகிடம் பக்கத்தில் வந்து எடுத்தார்.
1: எல்லாம் உங்கள் ஊருக்காரர் உங்கள் ஊர்லேயே இருந்தால் எடுத்துக்கலாம்.
0: எங்கள் ஊருக்கார் தான். ஆமாம், அங்கே பக்கத்தில் அவர் பெரும்பாலும் ஒரு கிராமம் பக்கம் எடுப்பார்.
1: சரி,
0: அதில் அந்த பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே வந்து சேவையாட்டம் ஆன மாதிரி எடுத்தார். அங்கே

0: அடுத்த படம்.
1: ஆமாம், அடுத்த படம். அப்போ அது பிறகு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை.
0: இப்போ ரீசெண்டாக ஏதாவது படம் நடிச்சிருக்கீங்களா?
1: டீசெண்டானா இப்போ சூர்யா ஒரு படம் எடுத்தார் கோயம்புத்தூர், என்ன படமே எனக்கு தெரியல.
0: ஆனால் நடிச்சிட்டிங்க?
1: ஆமாம், அது போன ஒரு 50 பேர் வேணும்னார் கூப்பிட்டு போன ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி.
0: அதாவது படம் பேர் தெரியல, தெரியுது,
1: போயிட்டு வந்தோம், போயிட்டு வந்துட்டோம். அதான் ஒரு நல்லா ஒரு மரியாதை நல்லா மரியாதை கொடுத்தாரு. ஒரு 4 நாள் அங்கே இருந்தோம், நல்லா பண்ணார். ஒரு 4 படம் எனக்கு அது சரியாக யாகம் இல்லை மேடம்.
0: எல்லாமே இந்த சேவையாட்டமும் தேவராட்டம்.
1: ஆமாம், தேவராட்டம் சேவையாட்டம். தப்பாட்டம் வந்தாங்க, கரகாட்டம் வந்தாங்க, அவங்க டீம் டீமாக அவங்க இது பண்ணாங்க,
0: ஆடுவாங்க.
1: ஆமாம் ஆமாம்.
0: எந்த அது பாடலாக வருது உங்களுக்கு?
1: ஆமாம், எங்களுக்கு பாடலாக வரும், ஆடலாக வரும். நாங்கள் ஆடினா அவங்க பாடலாக அதை கம்பீட் பண்ணிக்கிடுவாங்க.
0: சரி சரி சரி. அந்த மாதிரி ஏது என்ன ஆடுறீங்களோ அதுக்கு தக்கன மாற்றி
1: அவங்க பாடல் பாடிக்கிடுவாங்க.
0: சரிங்களா? அடுத்த நேயர் இருக்காங்க, என்னென்னு கேட்டுலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: சொல்லுங்க
0: ஐயா, உங்களுடைய கேள்வி என்னய்யா?
1: ₹25,000
2: ₹25,000.
1: இப்போ சோம சுந்தரக்கார சோம சுந்தரம்
0: கட்டாயிடுச்சு ஐயா. அதாவது இப்போ வந்து ஒரு நிகழ்ச்சியை கேட்டவர் உங்களுக்கு வாய்ப்பே கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு 25,000 ரூபான்னு சொல்லிட்டீங்க. எத்தனை கலைஞர்? இப்போ ஒரு 11 கலைஞர்.
1: 12 பேர் வருவோம் மேடம். ரெண்டு பேர் உரிமை வாசிக்கிறவங்க,
0: அது தனி.
1: ஆமாம், அவங்க எங்களோட சேர்ந்தவங்க அவங்க தானே. 10 பேர் ஆடுவாங்க. 12 பேர்
0: ஆடுதது உரிமை,
1: ரெண்டு வாசி உரிமை, 10 பேர் ஆடுவாங்க. 12 பேர் மொத்தம்.
0: 12 பேர், அதை 25 ஒரு பஸ் பேர் எல்லாத்தையும் செலவழிச்சுக்கணும்.
1: ஆமாம்,
0: இது வந்து மதுரைக்கு மட்டும்.
1: மதுரை அளவு இந்த பஸ் வாசி எல்லாம் பண்ணி
0: உங்க ஊரு தேனியிலே ஆடுறீங்கன்னு வச்சுக்கோங்க.
1: ஆமாம் மேடம், தேனியில 15,000 ரூபா கேட்போம் மேடம். பக்கத்தில்
0: 17 வயசு
1: ஆயிட்டா விருதுகள் தர்றாங்க மேடம். கலை இளமணி, கலை நன்மணி, கலை வளர்மணி. நீங்க
0: என்னென்ன விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க?
1: நான் கலை வளர்மணி வாங்கியிருக்கேன், கலை நன்மணி வாங்கியிருக்கேன்.
0: ஒவ்வொரு விருதுக்கும் என்னென்ன இது இருக்கு?
1: என்னென்ன மேடம், முன்னாடி வந்து நான் வாங்கும்போது 2,500 ரூபா கொடுத்தாங்க.
0: சரி,
1: சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க.
0: சர்டிஃபிகேட் கொடு.
1: ஆமாம், ஜெயலலிதா வந்து தான் கொடுத்தாங்க. ஜெயலலிதா அன்னைக்கு வந்திருந்தாங்க, அதை வச்சு மேடையில் கண்டமனூரில் வச்சு கொடுத்தாங்க. இப்போ வந்து இப்போ 15,000 ரூபா இப்போ கூட ஆயிடுச்சு.
0: கூட ஆயிடுச்சு. இந்த ஒரு அவார்டு வச்சிருக்கீங்கல்ல, இந்த அவார்டுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போறீங்க, ஒரு சங்கமத்துக்கு. இந்த அவார்டு இருக்கனால உங்களுக்கு அமௌண்ட் கூட்டி கொடுப்பாங்களா?
1: இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் அவார்டெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சிருந்தா பின்னாடி நமக்கு 50-60 வயசு ஆகும்போது பென்ஷன் வாங்குவோம். இதை வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம்.
0: ஓ சரி சரி சரி.
1: அதுக்காக தான் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி அவார்டு சேர்த்து வைக்கிறது.
0: ஓகே, இதெல்லாம் அவார்டு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் 60 வயசுக்கு மேலே ஆனால் 3,000 ரூபா
1: உண்டு. உண்டு, கண்டிப்பாக உண்டு.
0: இல்லையா,
1: அதுக்கு தகுந்தவங்க நம்ம எல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணி கொடுக்கணும். கொடுத்தோம்னா
0: உங்களுக்கு இதுக்குன்னு ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்கா?
1: இருக்குது மேடம்,
0: கலை பண்பாட்டுத்துறையில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணணும். உங்களை மாதிரி எத்தனை ஆட்ட கலைஞர்கள் அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க?
1: அது கிட்டத்தட்ட 1,000க்கு மேலே நிறைய கரகாட்டம் நிறைய பண்ணியிருக்காங்க.
0: அவங்களுக்கும் இதே மாதிரி
1: எல்லாத்துக்கும்
0: வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. கலை பண்பாட்டுத்துறையிலேருந்து எங்கெல்லாம் உங்களை ஆட கூப்பிட்டுருவாங்க?
1: கலைக்கு பண்ணா மதுரை, சேலம், எல்லா பக்கம் எங்கெங்கே கலை பண்ணி எங்கே எல்லா பக்கம் கூப்பிடுவாங்க. ராமேஸ்வரம் எல்லா பக்கம் கலை மண்டல கூப்பிடுவாங்க. ஒரு மண்டலத்துக்கு 5 மண்டலம் சேர்ந்து ஒரு அலுவலகம்.
0: சரி,
1: அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் சேர்ந்து கூப்பிடுவாங்க.
0: இப்போ உங்களுடைய சேவை ஆட்டத்தை தேவராட்டத்தையும் ஃப்யூச்சரில், அதாவது எதிர்காலத்தில் பெருசாக்கணும், வளமாக்கணும், அதை கலையை ரொம்ப பறைசாட்டணும்னு நினச்சிருக்கீங்க. அப்போ நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: நேயர்களுக்கு என்ன சொல்லலாம், மக்களும் நல்லா விரும்பி பார்க்கணும், எங்களை கூப்பிடணும், அரசும் உதவி பண்ணணும், இதை வந்து மேலே கொண்டு போகணும், உதவி பண்ணணும். அப்போ தான் கலை வளரும், இல்லைன்னா அழிஞ்சு போகும்.
0: மக்கள் வந்து உங்கள் கலை அப்போ
1: ஆர்வமாக
0: சொல்லிட்டாங்க, உங்கள் ஆட்டை என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டாங்க.

0: நீங்க வந்து எல்லா சங்கமத்திலயும் ஆடி இருக்கீங்க, அப்ப நீங்க வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்ல, இந்த மாதிரி சேவை ஆட்டத்துல ஆடுறோம், இப்ப வந்து பப்ளிசிட்டி பண்ணலாம் தான் வருவாங்க. உங்க ஆட்டத்துக்கு நீங்க என்னெல்லாம் பப்ளிசிட்டி பண்றீங்க?
1: ஆட்டத்துக்கு பப்ளிசிட்டினா கிராமங்களில் போய் மேடையில் தான் நான் ஆட முடியாது. அதான் பப்ளிசிட்டி, பப்ளிசிட்டினா அதுதான்
0: மேடம். மக்களுக்கு பாதி பத்தி தெரியலையே உங்கள் ஆட்டம்.
1: ஆமாம், சில பேர் கூப்பிட்டு சில பேர் இருக்குது. அதாவது இப்போ தான் மேடம் வெளியே கொண்டு வந்துருக்கோம். முன்னால் ஊரளவாக இருந்துச்சு மேடம். ஒரு இப்போ ஒரு 10 வருஷமாக தான் அரசு எடுத்து வெளியே வர்றோம். அதுக்கு முன்னால் கிராமத்து ஊருக்குள்ளே இருக்கும், வெளியே வரல.
0: சரி, இப்போ புதுசாக அந்த ஆட்டத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க.
1: ஆமாம் மேடம்.
0: இதுக்கு இந்த இளைஞர்களுக்கு என்னெல்லாம் தகுதி வேணும், இல்லை இவங்க யாரெல்லாம் எங்களெல்லாம் கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம்
1: அவங்களே வந்தாலும்
0: இப்போ மதுரையில் ஆடுவாங்க இல்லையா?
1: ஆமாம் மேடம்.
0: அவங்க யாரை காண்டக்ட் பண்ணணும்? இப்போ தேனியில் வந்து கற்றுக்க முடியாத மதுரக்காரங்க.
1: ஆமாம் மேடம்.
0: அவங்களுக்கு வர முடியாத சிச்சுவேஷன் இருக்கும். இங்கே வர்றவங்களுக்கு எப்படி கற்றுக்கும்?
1: இங்கே வரணும்னா தமிழ்நாடு கலைப்பண்பாட்டுடைய காண்டக்ட் பண்ணாங்கன்னா அவங்க எங்களை கூப்பிடுவாங்க மேடம்.
0: சரி,
1: தமிழ்நாடு கலைப்பண்பாட்டு காரணம் அவங்க எங்களை கூப்பிடுவாங்க. அப்போ நான் எங்கே வந்து சொல்லணுமோ அங்கே சொல்லி கொடுத்துருவேன் மேடம்.
0: சரியா, இப்போ வந்து மணி வந்து 12 ஆகி போயிடுச்சு. நம்மளுக்கு வந்து நேரம் வந்து பேசுறதுக்கு முடியல. அதனால உங்களுக்கு பிடிச்ச மண் வாசனை பாடல் வேணா நீங்க கேட்டீங்க, நீங்க படித்த நடித்த பாடல் இல்லையா? அதனால கொஞ்சம் மட்டும் பிளே பண்ணுவோம். அழகா, தேவராட்டம் என்பது வெறும் ஆட்டம் அல்ல, அது நம் மண்ணின் வரலாறு, பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தின் உயிரோட்டமான வெளிப்பாடு என்பதே இன்றைய உரையாடல் நம்மளுக்கு உணர்த்தியது அப்படின்னு நினைக்கிறேன். தங்களது அரிய அனுபவங்களையும் கருத்துக்களையும் நம்மளுடன் பகிர்ந்து கொண்ட வெள்ளப்பாண்டி ஐயா அவர்களுக்கு நமது நிலையத்தின் சார்பாக நன்றி நன்றின்னு தெரிவிச்சுக்கிறோம்.
1: நன்றி
0: நன்றி ஐயா.
1: நன்றி.
0: அதாவது தேவராட்டத்தின் தாளம் மட்டும்தான் இல்லை, தொடர்ந்து ஆடுங்க. அதாவது தேவராட்டத்தின் தாளம் தொடரட்டும், நமது பாரம்பரியத்தின் பெருமை தலைமுறைகள் தாண்டி ஒழிக்கட்டும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா.
1: நன்றிங்கம்மா.

நேயர்கள் இதுவரை கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீர்கள். மண்ணின் மனமும் தேவராட்டத்தின் பெருமையும் தேவராட்ட இசைக்கலைஞர் வெள்ளப்பாண்டி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஜே ஜெயா. நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC Supply.

0: நேரம் 12:03 ஆக போற இந்த நேரத்தில் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. மங்கையரின் மனம் விரும்பும் பாடல்களை கேட்டு மகிழும் நேகியா சேகரியாக கேட்க போறோம். இன்னைக்கு ஸ்நேகிதியேல பாடல் கேட்டு மகிழ தோழியர் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பு தொட்டு, அறிமுக ஸ்நேகிதிகள் 25 30 170 என்ற எண்ணிலும், நிலையத்துக்கு பரிச்சயமான அனைத்து ஸ்நேகிதிகளும் அழைக்கலாம் 25 30 171 என்ற எண்ணிலும். இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக வந்திருக்கேன் அஜிதா. இணைப்பில் விருப்ப பாடல் கேட்டு மகிழ காத்திருக்கும் ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம் மேம், குளமங்கலத்துல இருந்து ரம்யா பேசுறேன்
0: மேம். ரம்யா சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு இந்த காலை வேலையானது உங்களுக்கு?
1: நல்லா போயிட்டு இருக்கு மேம்.
0: நல்லா போயிட்டு இருக்கு. என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில? ஏன் பாட்டு கேட்கும் போது மட்டும் குரல் உள்ள போயிட்டு வருது, கொஞ்சம் சத்தமா பேசலாமே. ஜிப்சி படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்? கொடுத்துடலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
4: மனம் விரும்பும் பாடலை வழங்கும் நிகழ்ச்சியாக ஸ்நேகிதியை கேட்டிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேரம் 12:10 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த ஸ்நேகிதி. வணக்கம்.
5: வணக்கம்.
4: யார் பேசுறீங்க? நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. அதே நலத்தோட என்ன பாடல் கொடுக்கலாம்?
5: எங்க முதலாளி தங்கமலை, ஒரு வரி சொல்லிடுறேன்.
4: சொல்லுங்க, கேட்டுருவோம்.
5: நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம்.
4: ஆஹா, அருமையான பொன்மொழியா இருக்கு. அதே பொன்மொழியோட இதோ பாடல் கேட்டுலாம். நல்லவனுக்கு நல்லவன் படத்துல இருந்து இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: உள்ள முதலாளி, நல்ல மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி,
1: நம்ம முதலாளி நல்ல முதலாளி.

நம்ம முதலாளி நல்ல முதலாளி.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த சிநேகிதி, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராஜம், திருப்பாளையில இருந்து.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: மாதவி பொன்மையிலாள் தூகை விரித்தாள், அந்த பாட்டு.
1: எந்த படத்துல இருந்து?
2: இருமலர்கள்.
1: சரி,
2: சவுந்தரராஜனோடது முழுமையா வந்துடட்டும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. கேட்ட நேயர்களுக்காகவும் கேட்டு அரசு கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

பதனி சனித தன தஜம் தப ஜோத தஜம் ஜம் பதனி பத பஜம் தஜம் பவதன குஜம் ஜம் சமபதிம் தகிட நிதம ஜம் தரித சனித குக்கும் தகிட கரிணி தஜம் பதனி சதஜம் தரிகம தகிட ஜம் கரிணி கதரி தஜம் ரிகம ப பத தஜம் தணம் சகரி நிரித தன தாப ஜனும் தரிகம பதனி சாரிகதி தீத சதிகிணத்தும் சரிகாம பதன்னி சதிதானீத சதிகிணத்தும் திகசாரினி சதானி கரிட்டீத சதிகிணத்தும் சதிகிணத்தும் சதிகிணத்தும் மாத

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 12:23:21.
4: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல up to 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC apply.
3: நிகழ்ச்சி தாங்க கேட்டு ரசிட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த ஸ்நேகிதி. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
4: பரமக்குடி சத்தியமூர்த்தி கல்லணையில இருந்து பிரேமாமா.
3: பிரேமாமா சொல்லுங்க, என்ன பாட்டு கொடுக்கலாம்?
4: ஆசைகள் படத்துல இருந்து தெய்வம் நீயே என்ற பாட்டுமா
3: கொடுத்துடலாம். இணைப்பில் வந்து சொல்லுங்க.
4: ஒரு கவிதை சொல்லட்டுமா?
3: சொல்லுங்க, தாராளமா கேட்டுருவோம்.
4: வாழ்க்கை வாழ்க்கை ஒரு வட்டம், அதில் தான் எத்தனை கட்டம், நாளும் ஒரு திட்டம், அதை கடப்பதே என் நாட்டம்.
3: ஆஹா, ஹைக்கு கவிதை சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி பாடலும் கேட்டலாமா? இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: நிகழ்ச்சியில தோழியரின் விருப்ப பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில இணைப்பில் காத்திருக்கும் ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம் நண்பர்களே, வணக்கம் மேடம். சகுந்தலா ஜெயகிந்து போறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: மேடம், அரங்கேற்றம் படத்துல தோட்டத்திலே அழகு சிரிக்குதே, ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது. மேடம் கருத்து படிச்சது பிடிச்ச வேகமா சொல்லிடுறேன் மேடம். குற்றாலத்துல வந்து திருவிழா அப்பப்ப கவிதாக எழுதியது மேடம்.
0: சொல்லிடுது
1: மேம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோட கஞ்சும், மந்தி சிந்தி கணிகளுக்கு வன்கவிகள் செஞ்சும், வானவர்கள் வியறிந்து வானவரை அழைப்ப, சமண சித்தர் வந்து வந்து காய சித்தி விழிப்ப, தேனறிவி திணையறிவி வானில் வழி ஒழுகும், செங்கதிரோன் பறிக்காலும் தீர்க்காலும் ஒழுகும், புனலிடம் பிழை முடித்த மேனி அலங்கார
0: நன்றி. இதோ உங்களுக்கான பாடல் ஒலிக்க வருகிறது 12:32.

0: காட்சி கண்ணே உன் ஏக்க கொண்டு தூங்கவில்லை கண்ணே.
1: ராகு காலம் ஓடி போச்சு, ராஜயோகம் கூடி போச்சு.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
4: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். செய்திகளை தொடர்ந்து சிநேகிதிய நிகழ்ச்சி கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகலுடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடந்த 2014 மே மாதம் 26 பிரதமராக பதவியேற்ற திரு நரேந்திர மோடி இன்றுடன் 4,399 நாட்கள் தொடர்ந்து பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். நாட்டின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பிரதமராக பதவி வகித்திருந்தார். பிரதமரின் இந்த சாதனை குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகம், பொருளாதார வளர்ச்சி, சமூக மாற்றங்களின் மூலம் மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா, சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னேறி வருவதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், திரு நரேந்திர மோடியின் வரலாற்று சாதனை நாட்டின் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ள அவர், 25 மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். மக்களின் நலனுக்காக பிரதமர் உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ள டாக்டர் எல் முருகன், இந்தியாவில் தயாரிப்போம், டிஜிட்டல் இந்தியா, சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் உள்ளிட்ட

பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்கள் குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு பெறுவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய எரிவாயு பற்றாக்குறையை அடுத்து சமையல் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை குறித்து வதந்திகள் பரப்பப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி எச்சரித்துள்ளார். போர்ச்சுக்கல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுக்கலின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பவுலோ ரேஞ்சலுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையேயான பங்களிப்பு மேம்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், போர்ச்சுக்கலுடனான இருதரப்பு உறவை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே தலைமையில் இந்திய பிரதிநிதிகள் குழு

0: ஒட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பவுலோ ரேஞ்சலுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையேயான பங்களிப்பு மேம்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், போர்ச்சுகலுடனான இருதரப்பு உறவை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே தலைமையில் இந்திய பிரதிநிதிகள் குழு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக நேபாள தொழிலாளர் நலத்துறை அமைச்சருடன் திருமதி ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை மேற்கொண்டார். நேபாளம் உடனான உறவுகளுக்கு இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அங்கோலா, மொரீஷியஸ் உள்ளிட்ட நாடுகளின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்களுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்து ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை நடத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84.
2: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண்வாசனையோடு வருகிறேன். கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை. ஒரு கல்லை தொட்டாலும் கதை சொல்லும், ஒரு புல்லை தொட்டாலும் அதுவும் ஒரு கதை சொல்லும். முகவரையின்றி கொட்டி கிடக்கும் கடிதங்களைப் போல ஆயிரம் ஆயிரமாய் இங்கும் அங்கும் கொட்டி கிடக்கின்றன எங்கள் கிராமத்து கதைகள்.
0: திரையுலகில் அவரது பங்களிப்புக்காக மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாரதி ராஜா இயக்கிய முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு தேசிய விருதுகளும் கிடைத்துள்ளன. 16 வயதினிலே, அலைகள் ஓய்வதில்லை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களுக்கு தமிழக அரசின் சிறந்த இயக்குநர் விருதும் அவருக்கு கிடைத்துள்ளது.

அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல்முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் பெருமைமிகு இயக்குநரும் கிராமிய வாழ்க்கையை உலக அரங்கில் எடுத்துச் சென்ற தலை சிறந்த படைப்பாளருமான பாரதி ராஜாவின் மறைவு மிகுந்த துயரத்தை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் மண்ணின் மண் வாசனையையும் மக்களின் வாழ்க்கை முறையையும் உணர்வுகளையும் தமது படைப்புகள் மூலம் திரையுலகில் தனித்துவமாக பதிவு செய்து தமிழ் சினிமாவிற்கு புதிய பரிமாணத்தை உருவாக்கியவர் பாரதி ராஜா என்று டாக்டர் எல்முருகன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்ததை அடுத்தும், மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து அவர் சாதனை படைத்துள்ளதை அடுத்தும் இக்கூட்டம் நடைபெறுகிறது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்க வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான திட்டங்கள் குறித்தும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் குனார் கோஸ்ட் மாகாணங்களில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு தாலிபான் செய்தி தொடர்பாளர் சபீஃபுல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் வீடுகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார்.

0: ஆப்கானிஸ்தான் வான் எல்லையை தாண்டி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மனித நேயத்திற்கு எதிரானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கிடையே கடந்த சில மாதங்களாக எல்லைப் பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-11 என்ற செட் கணக்கில் பெருவின் லூசியா காஸ்டிலோவை வென்றார். இப்போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோ, தன்வி ஷர்மா, இஷா பருவா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. கார்டிஃபில் இப்போட்டி பிற்பகல் மணி 2:30 தொடங்குகிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் மணிகா பத்ரா, சுஜிதா முகர்ஜி ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
4: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய சிநேகிதியே நிகழ்ச்சி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஜிதா நன்றி நேர்களே. நேரம் நண்பகல் 12:56.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: பகல் நேர வணக்கம் நேயர்களே. நேயர்களின் நெஞ்சை விட்டு நீங்காத, காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாக நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது வசந்த கானங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா? உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா? சம்மதம் வருமா? ஓய் சந்தே

நேரம் 1:06 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த கானங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களின் செவி நுழைந்து இதயம் வருடும் இனிய பாடல்களாக கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மணமகன் தேவை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், முழுவசந்தை அருகில், ராஜபாளையம்.
1: காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாக நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உடன்

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நேரம் 1:16 ஆயிட்டிருக்க இந்த மதிய நேரத்தில் மனதிற்கு இனிய தேனின் இனிய தெவிட்டாத கானங்களாக நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த கானங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC Supply.

நேரம் 1:21 ஆயிட்டிருக்க. இந்த நேரத்தில் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நெஞ்சை விட்டு நீங்காத காவிய கானங்களின் தொகுப்பாக நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க. வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

நேயர்களின் செவி நுழைந்து இதயம் வருடும் இனிய பாடல்களாக கேட்டுட்டே இருக்கும் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வகையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டே இருக்கும் வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் அன்பேவா திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் சங்கர் கணேஷ் இசையமைத்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு மகிழலாம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு.

காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த கானங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் இதய கமலம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 1:38 ஆயிற்றுக்க இந்த நேரத்தில் கேட்டுட்டே இருக்கும் வசந்த கானங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் திருடாதே திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக கேட்கலாம் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து பாடல். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். பிரதமரை பாராட்டி மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று டெல்லி சென்றடைந்தார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் இன்று காலமானார். ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி வி சிந்து, மாளவிகா பன்சோ, இஷா ராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நம் நாட்டில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றிய பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளார். 2014 மே 26 பிரதமராக பொறுப்பேற்று 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். பிரதமரின் இந்த சாதனைக்கு பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவின் வாழ்த்து தெரிவித்ததோடு பிரதமரின் சீரிய தலைமையில் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து சமூக மக்களும் வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும் புகழாரம் சூட்டினார். பிரதமரின் ஆட்சியில் பெண்கள் ஆளுமை பெற்றுள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, டாக்டர் ஜெய்சங்கர், திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட அமைச்சர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பிரதமரின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி புதுடெல்லியில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் சிறப்பு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளும் தலைவர்களும் பங்கேற்கின்றனர். பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். தேசிய வளர்ச்சி கட்டமைப்பு திட்டங்கள், 2027 வளர்ச்சியடைந்த இந்தியாவை முன்னெடுத்து செல்வது ஆகியவை குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. நாட்டின் நீண்டகால பிரதமராக தொடர்ச்சியாக சேவையாற்றி வரும் திரு நரேந்திர மோடியை பாராட்டும் வகையில் மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. அமைச்சரவை கூட்டத்திற்கு வந்த பிரதமரை பாராட்டும் வகையில் அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொழில்துறை தலைவர்களும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சீர்திருத்தங்கள், இலகுவான வர்த்தகம், கட்டமைப்பு முதலீடுகள், வர்த்தகத்தை விரிவுபடுத்தியது, நிதி கட்டமைப்பை வலுப்படுத்தியது, உலகளாவிய உற்பத்தி சூழலுக்கு வளர்ச்சி பெற்றது போன்றவற்றால் நாட்டின் பொருளாதாரம் பிரதமரின் தலைமையில் மேம்பட்டுள்ளதாக தொழில்துறையினர் புகழாரம் சூட்டினர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று செல்கிறார். இவ்விரு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசும் அவர் இருதரப்பு உறவுகள், வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்ட அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் குறித்து கலந்தாலோசிக்க உள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்முதல், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான சோதனை நடைமுறைகள் குறித்த பயிலரங்கு நாளை புதுடெல்லியில் நடைபெறும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னிறைவை வலுப்படுத்தி பாதுகாப்பு படைகளுக்கும் தொழில்துறையினருக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பை மேம்படுத்த இப்பயிலரங்கம் வழிகோலும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாளை நடைபெறவுள்ள நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று புதுடெல்லி சென்றடைந்தார். இப்பயணத்தின் போது குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து பேச உள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தியையும் அவர் சந்தித்து பேசுவார் என தெரிகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 84. 1977 16 வயது நிலை படத்தின் மூலம் இயக்குநராக அவர் அறிமுகமானார். கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண்வாசனை, முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, கிழக்கு சீமையிலே, ஒரு கைதியின் டைரி உள்ளிட்ட 40 மேற்பட்ட திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார். திரைப்படங்களை படப்பிடிப்பு தளத்திலிருந்து இயற்கை எழில் கொஞ்சும் கிராம சூழலுக்கு எடுத்துச் சென்ற பாரதி ராஜா, "என் இனிய தமிழ் மக்களே" என்ற கம்பீரமான குரலில் திரைப்படங்களில் முகவுரை வழங்கி மக்களின் மனதில் நீக்கமற நிறைந்துள்ளார்.
1: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய இந்த பாரதி ராஜா மீண்டும் ஒரு புதிய பரிமாணத்தில் இந்த கரிசல் பூமியை தரிசிக்க உங்களை அழைக்கிறேன். 21 தொடக்கத்திலும் பொருளாதார சமூக நிர்பந்தங்களால் மறுக்கப்பட்ட தங்கள் வாழ்க்கைக்காக நமது கிராமத்து பெண்கள் எப்படி போராடுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு கலைப்படைப்பு தான் இந்த கருத்தம்மா.

0: 2004 நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டது. தேசிய திரைப்படம், தென்னிந்திய பிலிம்பேர், மாநில திரைப்பட விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். சென்னை நீலாங்கரை இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார். முதலமைச்சர் வெளியிட்ட இரங்கல் செய்தியில், பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கிய பாரதி ராஜாவின் பங்களிப்பு தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், திரைப்பட நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன் உட்பட பல்வேறு திரைத்துறையினர் பாரதி ராஜாவிற்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அன்னாரது இறுதிச் சடங்கு நாளை தேனியில் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும். தமிழ்நாட்டில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையில் அரசு திட்டங்களின் முன்னெடுப்பு பணிகள் குறித்து இத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று ஆய்வு செய்தார். சென்னை கிண்டி சிட்கோ அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர்களுடன் துறை சார்ந்த அரசு திட்டங்கள் குறித்தும் ஒவ்வொரு திட்டத்திற்கான இலக்கினை அடைவது குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார். கடந்த ஆண்டை விட அதிக அளவில் பயனாளிகளை கண்டறிந்து தொழில் முனைவோரை உருவாக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அறிவுறுத்திய அமைச்சர், அந்தந்த மாவட்டங்களில் அது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்ட அனைத்து நிறுவனங்களும் உற்பத்தியை தொடங்க வழிவகை செய்யப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு அரசு பணியாளர் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 3 உதவி இயக்குநர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சென்னையில் நகர ஊரமைப்பு ஆணையரகம் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் துறை கட்டமைப்பு, வளர்ச்சி திட்டங்கள், ஒற்றை சாளர இணைய வசதி, மாலையிட பாதுகாப்பு குழுமம், அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள், அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டடங்கள், வரன்முறைப்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார். அரசுத்துறை அலுவலர்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். தர்மபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பங்கேற்ற அவர், மனுக்கள் ஏற்கும் நிலையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
1: இன்றைய தினமானது இந்த முகாமிற்கு முன்பாக பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் சுமார் 84 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்படுகிறது. இலவச வீட்டுமனை பட்டா 1, வீட்டுமனை இ பட்டா 56, பட்டா மாற்றம் 11 இனங்கள், வாரிசு சான்றிதழ் 3, இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கு உதவித்தொகை 16, மின்னணு

0: குடும்ப அட்டை, புதிய குடும்ப அட்டை ஆறு நபர்களுக்கு என மொத்தம் 153 நலத்திட்ட உதவிகள் 84 லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்படுகிறது. இன்றைய தினம் இந்த முகாமில் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் கோரிக்கை மனுக்கள் நிறைய வந்திருக்கிறது.
1: மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்விற்கு இலவச பயிற்சி வகுப்புகள் அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறும். அரியலூர் மாவட்டம் வாலாஜா நகரம் ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சாலை பணிகளின் தரம் குறித்து ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருநெல்வேலி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் துருவ் ராவத், மணிஷா இணை முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து, மாளவிகா பன்சோத், இஷாராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். பிரதமரை பாராட்டி மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று டெல்லி சென்றடைந்தார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி வி சிந்து, மாளவிகா பன்சோத், இஷாராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
4: எப்படி?
3: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாரதியார் பாடல் கேட்கலாம்.

முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்து பொரு புதுமை. ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்து பொரு புதுமை. பாரத சமுதாயம்.

உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ? மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ? மனிதர் நோக மனிதர்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டது பாரதியார் பாடல். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். 2:16 ஆகாஷ்வாணியில நம்ம இப்ப கேட்க இருக்கிறது பன்மொழி பாடல்கள். இசைக்க காத்திருக்கும் முதல் பாடல் அல வைகுந்தபுரமுழு அப்படின்ற திரைப்படத்திலிருந்து பாடல். இதோ கேட்டு இணைந்திருங்கள்.

9 நிமிடம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பன்மொழி பாடல்கள். அடுத்ததா இசைக்க வருகிற பாடல் பி கே திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது பன்மொழி பாடல்கள். நேரம் 2:25.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பன்மொழி பாடல்கள். நேரம் 2:29. இசைக்கு காத்திருக்க

0: கிளம்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: அண்ணே, அக்கா, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, பெரியமா, பெரியப்பா, அங்காளி, பங்காளி எல்லாரும் இருக்கீங்களா? இனிமே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். இனிமே தினம் தினம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர ஜாலி
4: தான்.
3: இனிமே சாங்ஸ், கேம்ஸ், ஃபன், என்ஜாய்மெண்ட்
4: தான். சொல்ல வர
5: தயங்காம சொல்ற
3: நம்ம FM 103.3 தான்.

வாங்க இனிமே நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3ல சாங்ஸ் கேம்ஸ் ஃபன் என்ஜாய்மென்ட் னு அட்டகாசமான நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு வைப் பண்ணலாம். அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்கள் ஒசரட்டுமே. ஸ்டே டியூன்ட், இது எஃப்எம் ரெயின்போ 103.3.

நேரம் 2:34 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பன்மொழி பாடல்கள்.

நேரம் பிற்பகல் 2:40 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பன்மொழி பாடல்கள். இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் பிரேமம் திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது பன்மொழி பாடல்கள். நேரம் பிற்பகல் 2:45. இசைக்க காத்திருக்கிறது ஃபனா திரைப்படத்திற்காக பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க பன்மொழி பாடல்கள். நேரம் பிற்பகல் 2:50.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரைக்கும் நம்ம கேட்டு இணைந்திருந்தது பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக

0: கிடைச்சிருக்கும்ன்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியில நன்றி கூறி விடைபெறுவது அபிராமி. நன்றி நேர்களே. இனி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் 125 மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். அதிகபட்ச வெப்பநிலையாக சென்னை விமான நிலையத்தில் 40.7 செல்சியஸும், குறைந்தபட்சமாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 13.5 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2.4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தோம். ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. மதுரை மாவட்டத்தில் வெப்பநிலை கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. சென்னை, மதுரை ஆகிய இடங்களில் இயல்பை விட அதிகமாக வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கடலூர், வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் இயல்பை விட அதிகமாகவும், கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும் வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் முதல் கடலோர கர்நாடகா வரை, கடலோர ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் உள் கர்நாடகா வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கற்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை, நாளை மறுநாளும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது வரும் 15 தேதி வரை தொடரும். 13 தேதி முதல் 15 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை அதிகமாக இருந்தது. மேலும் அது குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39-40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29-30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 38-39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29-30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று முதல் வரும் 14 தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளிலும் இன்று முதல் வரும் 14 தேதி அந்தமான கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50

0: கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் பிற்பகல் 3 மணி. இனி நாம் கேட்கவிருப்பது NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: अभी आपने सुना कार्यक्रम पेरियार नदी। आशा है कि यह कार्यक्रम भी आपको जरूर पसंद आया होगा। लेकिन श्रोताओं, अब इसी कार्यक्रम के साथ हमारा समय भी समाप्त होता है, तो अब अपने मित्र अजीत
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग, उमंग, उमंग, उमंग।
3: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரம் 3:31. இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களின் இதயங்களையும் செவிகளையும் இதமாய் வருட வருகிறது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: இல்லை இல்லை சொல்லு ஒரு கணம் போதும்

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
2: நேரம் 3:40 ஆயிற்றுக்கு. இந்த நேரத்துல நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க மெல்ல வரும் பாட்டு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்லிய இசையால் செவி நுழைந்து

0: டிஸ்கவுண்ட் ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டிஎன்சி அப்ளை.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்லிய இசையால் செவி நுழைந்து இதயம் வருடும் இனிய பாடல்களாக கேட்டுட்டே இருக்கும் வெள்ள வரும் பாட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் சில்லனு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

விளம்பரத்திற்கும் முன்னதாக காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். பாடல் கேட்டு முடித்த வேளை 3:52. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும். அடுத்த பாடல் சில்லுனு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ் முடங்கியார் ரோட் உழவர் சந்தை அருகில் ராஜபாளையம்.
1: நிறைவு பெற்றது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே. தொடர்வது 4 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தொடர்ச்சியாக நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமரின் தலைமைத்துவம் பாராட்டுதலுக்குரியது என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும்

கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. சுற்றுலா வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். தாவிக்க நிர்வாகிகளால் தான் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையற்ற மும்முனை மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்று காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேலா.
2: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி, நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171. அழைக்கலாம் 0452 என்கிற மதுரையின் முன்னணிப்பை தொட்டு. இன்றைய நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன் மற்றும்
5: அபிராமி. வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கண்டுபிடி விளையாட தயாராக இருக்கோம். இந்த நிகழ்ச்சியும் ஒரே ஒரு விஷயந்தான், நாங்கள் ஒரு படத்தை பற்றி ஒரு 3 ஹிண்ட் கொடுப்போம். 3 ஹிண்ட்ல நேர்கள் அந்த படத்தோட பெயரை கண்டுபிடிச்சிடணும், அவ்வளோதான்.
4: சரி, கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டீங்க, சுருக்கமாக சொல்லிட்டீங்களே, கண்டுபிடிங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லணுமா இல்லையா?
5: எப்படி சொல்லிடுங்க
4: அப்படின்னா, நாங்கள் ஒரு படத்தை சொல்லுவோம். படத்தில் 3, அதாவது நீங்கள் அப்புறம் குழுவாக கேட்குறீங்க, நாங்கள் வந்து 3 குழு சொல்லுவோம். அந்த 3 குழுவில் நீங்கள் 3 குழுவை கண்டுபிடிச்சி அந்த படம் என்னன்னு நீங்கள் சொல்லணும். அதுதான் இன்றைக்கான கேம். ஆட்டக்காலத்தில்

0: கண்டுபிடி.
1: கண்டுபிடிக்க தயாரா வந்திருக்கிற நேயர் வணக்கம்.
0: ஆகாஷ்வாணியில
1: வந்திருக்கிற நேயர் யாரு, வருக வணக்கம்.
2: மதுரை பில்லாபுரம் மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வர்லால் பேசுறேன்.
0: ஈஸ்வர்லால் பேசுறீங்களா? சரி, நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க அப்படித்தானே?
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க அப்படித்தானே?
2: கண்டுபிடி கண்டுபிடி
0: கண்டுபிடிச்சிருவீங்களா?
2: கண்டுபிடிச்சிருவோம்.
0: சரி, உங்களுக்கான குழு
1: மூணு குழு சொல்லுவேன்.
0: முதல் குழு,
1: ஆமா, முதல் குழு வந்து என்ன அப்படின்னா, ஹீரோ வந்து போலீஸ், அவர் பேரு ஆரிச்சாமி.
2: ஹீரோ போலீஸ்.
1: ஆமா, அவர் பேரு ஆரிச்சாமி.
2: எங்க வீட்டுல நான் போலீஸா இருக்கேன்.
0: அப்படியா?
1: சரி. அதுக்கு அடுத்து வந்து ஹீரோயினா, அவர் முத முத வந்து கூப்பிடும் போது மிளகா பொடின்னு கூப்பிடுவார்.
2: மிளகா பொடி,
1: இது செகண்ட் குழு. நான் போலீஸ் இல்ல பொறுக்கி அப்படின்னு அவர் அடிக்கடி டயலாகா சொல்லுவார். இது தேர்ட் குழு. இது என்ன படம்?
2: ஒரே
1: ஒரு முறை. ஹீரோ போலீஸ், அவர் பேரு ஆரிச்சாமி.
2: ஆரிச்சாமி,
1: ஆமா. அவர் ஹீரோயின முத முத மிளகா அப்படின்னு கூப்பிடுவாரு.
0: இது ரெண்டாவது குழு.
1: இது ரெண்டாவது குழு. நான் போலீஸ் இல்ல பொறுக்கின்னு அடிக்கடி அவரே டயலாக் சொல்லுவார்.
0: இது மூணாவது குழு.
2: என்ன படம்
0: வந்திருக்கு? சரி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேருக்கான வாய்ப்பு கொடுத்தலாம். இணைந்திருக்கிறோம் 4:08 ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம்ல என்ன விளையாட்டு இருக்கோம் அப்படின்னா, கண்டுபிடி. கண்டுபிடிக்க வந்திருக்க நேயர் வருக வணக்கம்.
3: உங்களுக்கான
0: குழு கொடுத்துடலாமா? ஓகே, உங்களுக்கான குழு, முதல் குழு. இந்த படத்துல ஹீரோ வந்து சீஃப் மெக்கானிக்கா இருப்பாரு. அவர் கதாநாயகனாவும் இருப்பார் இந்த படத்துல. அதுல முக்கியமா அவரோட பேரு கௌதம். இது முதல் குழு.
1: கௌதம்.
0: ரெண்டாவது குழு சொல்லட்டுமா?
3: சொல்லுங்க.
0: ரெண்டாவது குழு படம். இது வந்து ரொம்ப முக்கியமான குழு. இதுக்கு அடுத்து கொடுக்கக்கூடிய குழுவை கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டாவது குழு. என்ன குழுனா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயினி பேர் வந்து குந்தவி ஐசு. இரண்டு ஹீரோயினி இருக்காங்க.
3: குந்தவி ஐசு.
0: மூணாவது குழு சொல்லிடுறவா? மூணாவது குழு வந்து உங்களுக்கு டைலாக்காகவே சொல்கிறேன். டைலாக்கை சொல்லிடுறவா? உங்கள் கூட 100 வருஷம் வாழணும்.
1: நன்றி.
0: நல்லாவே முயற்சி பண்ணீங்க. இணைஞ்சிருக்கிறோம் 4:09 ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல ஆட்டக்கலம். ஆட்டக்கலம் என்ன விளையாண்டுருக்கோம் அப்படின்னா,
1: கண்டுபிடி விளையாண்டுட்டு இருக்கிறோம். கண்டுபிடிக்க வந்திருக்கிற அடுத்த நேயர் வருக வணக்கம்.
0: வணக்கம்.
1: வருக வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்றது யாரு, எங்கிருந்து?
4: மேடத்துக்கு சாருக்கு வணக்கம் சொல்றது. மதுரை காதல் வந்து பஞ்சவனம் மட்டும் மேடம். மாலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம் வணக்கம். எல்லாரும் கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?
1: அதாவது அந்த புக்கு வந்து யமலோகத்துல இருக்கிற சித்ரகுப்தனுடையது. அந்த இது வந்து ஃபர்ஸ்ட் க்ளூ. அந்த புக்கில் வந்து ஹீரோவோட அம்மா வந்து இறந்துருவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதனால அந்த புக்கு அவர் ஒழிச்சு வச்சிருக்காரு. இது செகண்ட் க்ளூ. அதை தேடி யமனும் சித்ரகுப்தனும் பூமிக்கே வராங்க. அவங்க அந்த புக்கை ஃபைனலாக கண்டுபிடிக்கிறாங்க. அந்த புக்கில் இருக்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இது தேர்ட் க்ளூ. படம் பேர் என்ன
4: மேடம்? அவங்க அம்மா பேர் மஞ்சுளா.
1: அம்மா பேர் படம் பேர் தான் கேட்டேன்.
4: அப்படியா,
0: சரி சரி, அருமையா. எங்களுக்கு படம் பேர்

0: தானே வேணும், அவங்களுக்கு நம்ம குழு கொடுத்துருக்கோம்ல.
1: படம் பேர் நல்ல பேர் சார்.
0: நல்ல பேரா?
2: நல்ல பேருன்னு ஒரு படம் பேரா?
1: இல்ல மேடம், அந்த பேர் நல்ல, ஐயோ நல்ல பேரு.
0: சரி,
1: அது சரி.
0: நல்லாவே முயற்சி பண்ணீங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இப்போ ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள் ஆட்டக்களத்தில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: அடுத்த அடுத்த

Καλή.

0: நேரமாலை 4:15. நெய்யர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லன ஒரு ஏசி மேலா.
1: கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: என்ன ஒரே யோசனையா இருக்க
3: இல்லனே கையில் அடிபட்டு மனலாச்சு என்ன பண்ற

வேளாங்கண்ணி சர்ச்சையில் அண்ணா நகர் மதுரை.

0: 4:16 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்தன் கோவழுக்கும் ஆட்டக்களம் கேட்டுட்ருக்கிறோம். இன்றைக்கி ஆட்டக்களமில் என்ன விளையாண்டுருக்கிறோம் அப்படின்னா கண்டுபிடி விளையாண்டுட்ருக்குறோம். கண்டுபிடியில் நிறைய நேர்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரியான படம் தான் சொல்கிறோம். நல்லா முயற்சி பண்ணுங்கள், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கிறதுக்கு நேர்கள் வர வேண்டிய எண்கள்
1: 25:30-170 அறிமுக நேர்களும், 25:30-171 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். 04-52 என்கிற மதுரையும் இணைப்பை தொட்டு இப்போ கண்டுபிடி விளையாட வந்திருக்க நேயர் வருக வணக்கம்.
2: இருவருக்கும் இனிமையான மாலை வணக்கம்.
1: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து?
2: முத்துப்பாண்டி பேசுறேன் சார், மதுரையில இருந்து.
1: மதுரையில இருந்து முத்துப்பாண்டி பேசுறீங்க, சரி.
2: ஆமா சார்.
1: நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுட்டே இருக்கேன் சார்.
1: சரி, அப்ப கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கேன்.
1: உங்களுக்கான குழு,
0: உங்களுக்கான குழு வந்து மூணு விஷயம், மூணு சொல்லுவேன். மூணுல நீங்க ஃபர்ஸ்ட் குழுல கண்டுபிடிச்சிடலாம்.
2: ட்ரை பண்றேன் மேடம்.
0: ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோ ஆட்டோ டிரைவர், ஃப்ளாஷ்பேக்கில் அவர் மும்பையில் ஒரு பெரிய டான்.
2: ஓ,
0: இதுதான் ஃபர்ஸ்ட் க்ளோ.
1: சரியா, நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணுமே.
2: கண்டுபிடிச்சு இன்னொன்று சொல்லிடுங்களேன்.
0: இன்னொன்று சொல்லிடுறேன், அவர் ஆட்டோ டிரைவராக இருக்கும்போது
2: அவர் பேர் சூர்யா.
0: இல்லையாவா?
1: சரி,
0: நீங்கள் வேற ஏதோ படத்தை ரெண்டையும் சேர்த்து சொல்றீங்கன்னு நினைக்கிறேன்.
1: ரெண்டாவது குழு,
0: ரெண்டாவது க்ளூ வந்து அவர் ஆட்டோ டிரைவரா இருக்கும்போது அவருக்கு ஒரு மூணு கடமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சத்தியம் வாங்கியிருப்பார்.
2: ஆமா, நம்ம ஒரு பாசா பாய்,
0: படம் பேர் சொல்லுங்க.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள் ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல என்ன விளையாண்டு இருக்கோம்?
0: கண்டுபிடி.
1: கண்டுபிடி. கண்டுபிடிக்க அழைக்க வேண்டிய எண்கள் 25:30-170 அறிமுக நேர்களும், 25:30-171 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். 04-52 என்கிற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு.
0: சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன்,
1: கேளுங்க.
0: அதில் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு பார்ப்போம். சரியா?
1: அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்துட்டாங்க, அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தலாமா?
0: சரி, மிஸ் ஆயிடுச்சு.
1: வருக வணக்கம். வணக்கம் சொல்வது யார், எங்கே இருந்து? நீங்கள் கொஞ்சம் வானிலிருந்து தள்ளி வரீங்களா? வணக்கம். கொஞ்சம் உங்கள் நீங்கள் பேசுகிற சரியாக கேட்கலீங்க, கொஞ்சம் தள்ளி வரீங்களா?
0: ஐயா, உங்கள் பெயர் இன்னொரு தடவை சொல்லுங்க.
3: ஞானேஸ்வரன்.
0: ஞானேஸ்வரன்.
1: நிறைய பொய் சொல்லி பொய் சொல்லி வந்து குடிக்கிறதுக்காகவே காசு வாங்கி குடிக்க ஆரம்பிப்பார். இது முதல் குழு. அடுத்த குழு வந்து ஹீரோயினை பார்த்துருவாரு. ஹீரோயினை பார்த்தோன்னே தன்னுடைய குடியெல்லாம் விட்டுட்டு நல்ல மனுஷனா மாறி கப்பல்லாம் வாங்கி சம்பாதிக்க போவார். கண்டுபிடிக்க முடியுதா? மூணாவது குழு கொடுத்துறவா? மூணாவது குழுல ஹீரோ வந்து கடலுக்கு போறப்போ இறந்து போயிடுவார். திருப்பி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோர்ட்ல ஒரு கேஸ்லாம் போகும், அதெல்லாம் முடிச்சுட்டு கடல்ல போய் நிப்பாங்க. அப்போ ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அவர் உடம்பு தான் கடலுக்கு வந்துருச்சு, உசுர் இன்னும் கடல்லே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நல்லா முயற்சி பண்ணி பாருங்க. கடல்னே நீங்க இயற்கைக்கு போயிட்டீங்க.
0: இயற்கையோட கதையே வேற.
1: சரி, அடுத்த நேருக்கான வாய்ப்பு கொடுத்துடலாம். இணைப்பில் வந்து நேரம் 4:20. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 109.9 ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களம்ல
0: கண்டுபிடி விளையாண்டு இருக்கோம். கண்டுபிடிக்க வந்திருக்கிற அடுத்த நேயர் வருக வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து?
4: செல்லூர்ல இருந்து பாண்டி.
1: செல்லூர்ல இருந்து பாண்டி பேசுறீங்களா? சரி, நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்களா? உங்களுக்கான நேரடியா குழு பெறலாமா? உங்களுக்கான குழு,
0: உங்களுக்கு வந்து ஈஸியா ஒரு படம் தான். சரியா முயற்சி பண்ணலாம். ஹீரோ வந்து ஆரம்பத்திலிருந்து மியூசிக் டைரக்டர்.

0: ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. சரியா?
1: முதல் குளு
0: இதான் ஃபர்ஸ்ட் குளு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு ஒரு இடத்துல அவருக்கு சான்ஸ் கிடைச்சிரும். அவர் மியூசிக் அந்த மியூசிக் பாட்டு இசையமைக்க போகும்போது ஒரு முக்கியமான காரணத்தால் அது தடைபட்டுரும்.
2: முகவரி.
0: ஆ, வெரி குட். ரெண்டாவதுலயே முகவரின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: கண்டுபிடின்றத கண்டுபிடிச்சிட்டீங்க பாத்தீங்களா?
0: அருமை அருமை அருமை. நன்றி நன்றி.
1: நீங்க வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லி
0: அடுத்த நேயருக்கான வாய்ப்பு கொடுத்துடலாம். நேரம் 4:21, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம விளையாண்டுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா
1: கண்டுபிடி. இன்னைக்கு கண்டுபிடிக்க யார் வந்திருக்கா?
0: வருக வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
3: மதுரை. செல்வம் குமரன் மதுரை.
0: ஓ, இப்ப எங்களை கண்டுபிடிக்க வச்சிட்டீங்க.
1: கண்டுபிடிக்கணுமா? அருமை அருமை. சரி, ஓகே, உங்களுக்கான குழு கொடுத்துடலாமா நேரடியா? முதல் குழு என்னன்னா, ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து இந்த படத்துல வந்து ஒரு காவல்காரனாகவும் ரொம்ப கோவக்காரனாகவும் இருப்பாரு. இது முதல் குழு. ரெண்டாவது குழு நீங்க கண்டுபிடிக்கணும். நாங்க எப்படி கண்டுபிடிச்சோமோ அந்த மாதிரி. இந்த படத்துல வந்து ஹீரோயின் பேர் வந்து மச்சக்கண்ணி. ஹீரோயின் ஹீரோயின் பேரு மச்சக்கண்ணி. இன்னொரு குழு. இந்த படத்துல முக்கியமான ஒரு கிஃப்ட் கொடுக்க போவாங்க. அந்த கிஃப்ட் தான் இந்த படத்தோட பேரு.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: மூணு குழு. முதல் குழு, ஹீரோ வந்து காவல்காரனா இருப்பாரு, கோவக்காரனாவும் இருப்பாரு. ரெண்டாவது குழு, இந்த படத்துல ஹீரோயின் பேரு மச்சக்கண்ணி. மூணாவது குழு, இந்த படத்துல ஒரு முக்கியமான கிஃப்ட் இருக்கும், அந்த கிஃப்ட் தான் இந்த படத்தோட பேரு. என்ன சொல்றீங்க? இந்த படத்துல அந்த கிஃப்டோட பேரு தான் அந்த படமும்.
0: அதாவது ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக அந்த கிஃப்டை வாங்கி கொடுப்பாரு, ஆனா கடைசி வரைக்கும் அது அந்த ஹீரோயின் கிட்ட போய் சேராது, கடைசி சேரும்.
1: சரி, ஓகே, நல்லாவே முயற்சி பண்ணீங்க. இப்போ ஒரு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணைவோம்.
4: பல்டி பக்கு ரெடர்ல உடன பல்தே வர்ல்ட் மொத்தம் அர்ல உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெர்ல உடன பல்தே

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

0: நேரமாலை 4:29. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேலா.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.
3: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
5: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம்.

0: பண்பலை 100.9 இணைந்திருக்கிறோம் ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில என்ன விளையாண்டு இருக்கோம் அப்படின்னா
1: கண்டுபிடி,
0: அதான் விளையாண்டு இருக்கோம்.
1: சரி, கண்டுபிடியில வந்து நேர்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலே சொல்லிட்டோம். 04.52 அப்படிங்கிற மதுரை நுண்ணினைப்போடு 25.30.70 அறிமுக நேர்களும் 25.30.71 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். 04.52 இது மதுரையின் முன்னிணைப்பு என். சரி, இப்போ கண்டுபிடி விளையாட வந்திருக்கிற நேர் வருக, வணக்கம்.
2: இரண்டு பண்பலைக்கும் இரண்டு அறிவிப்பாளருக்கும் உற்சாகமான மாலை நேரம். வணக்கங்கள் ஐயா. வணக்கங்கள் அம்மா.
0: வணக்கம். சொல்வது யார், எங்கிருந்து?
2: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து. நீங்கள் ஒளிபரப்பு பண்ணும் டைலாக்கில் இருந்து படத்தின் பெயரை கண்டுபிடி கண்டுபிடின்னு கண்டுபிடிக்க வந்திருக்கேன்.
0: அப்ப கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படித்தானே?
2: எனக்கு பழைய படமா போட்டீங்கன்னா ஓரளவுக்கு கண்டுபிடிப்பேன்.
0: சரி, நாங்க சொல்றோம், நீங்க கண்டுபிடிங்க.
2: சொல்லுங்க.
0: உங்களுக்கான குழு, முதல் குழு, இந்த படத்தில் வந்து ஹீரோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக இருப்பார், ஹீரோயின் வந்து டாக்டராக இருப்பாங்க. இவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷனில் தான் அடிக்கடி பார்த்துப்பாங்க. இது முதல் குழு.
2: இரண்டாவது குழு,
0: இரண்டாவது குழு, இதில் அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் இருப்பாங்க, அவங்க பாண்டிங் வந்து பயங்கரமாக இருக்கும். இது ரெண்டாவது குழு.
2: அக்கா தங்கச்சி. சரி, மூன்றாவது குழு.
0: மூன்றாவது குழு என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து லவ் மேரேஜ் பண்ணிப்பார். ஹீரோயின் ஹீரோயின் வீட்டில் இருப்பாங்க, ஹீரோ ஹீரோ வீட்டில் இருப்பாங்க. இதுதான் இந்த படத்தோட முக்கியமான குழு.
2: ரயில் பயணங்களில்.
0: ரயில் பயணங்கள்
1: இல்லை.
2: மூன்று குழுவும் கொடுத்துட்டீங்க.
0: ஆமாம்.
2: வேற ஏதாவது
0: டைலாக் வேணும் சொல்லவா? நான் உன் மேலே ஆசைப்படல.
2: சொல்லுங்க.
0: நீ அழகா இருக்கலன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு.
2: அழகா இருக்கு, பயமா இருக்கு. ஹீரோயின் பெயர் சொல்லலாமா?
0: சக்தி.
3: ஒரு குருப்பா தாயா அழகிராக்கிய?
2: இல்ல இல்ல இல்ல இல்ல, அடுத்த நேருக்கு வாய்ப்பு
0: கொடுத்துறேன். அடுத்த நேருக்கான வாய்ப்பு. நேரம் 4:33 ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் இணைஞ்சிருக்கோம். ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம்ல என்ன விளையாண்டுருக்கோம்?
1: கண்டுபிடி விளையாண்டுட்டு இருக்கோம். கண்டுபிடிக்க வந்திருக்கிற நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். சொல்வது யார், எங்கிருந்து?
4: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
0: தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து முள்ளக்காடுல இருந்து பாபு பேசுறீங்களா? சரி, கண்டுபிடி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா
4: ஆட்டக்கலத்துல?
0: சரி, உங்களுக்கான குழு கொடுத்துடலாமா? உங்களுக்கான குழு,
1: நான் ஒரு மூணு ஹிண்ட் கொடுக்குறேன். ஹீரோ கிட்ட ஒரு புக் இருக்கு. இது முதல்ல ஒரு நேர்ட்ட கேட்ட படம் தான், சரியா? ஹீரோ கிட்ட ஒரு புக் கிடைக்குது. அந்த புக் வந்து சித்ரகுப்தனுடைய புக். ஆமா, அந்த புக்க வந்து ஹீரோ திருப்பி பார்க்கும்போது அவருக்கு என்னென்னலாம் நடக்கும் வாழ்க்கையில அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் இருக்கு அதுல. அதுல அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க இந்த தேதியில அப்படின்னு இருக்கு. அதனால அந்த புக்கை மறைக்கிறாரு. இது செகண்ட் க்ளூ. அதை தேடி சித்ரகுப்தனும் யமனும் பூமிக்கு வர்றாங்க. அந்த புக்கையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயமும் உங்களுக்கு தெரிய வருது. இதான் அந்த படத்தோட மூணாவது க்ளூ. திரைப்படத்தின் பெயர் என்ன? இல்லையே, மரகத நாணயம் வந்து யமன் சித்ரகுப்தன்லாம் வரமாட்டாங்களே.
4: யார் நடிச்ச
1: படம்?
0: நம்ம
5: மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
6: எப்படி?
5: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
6: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC apply.

0: நேரம் மாலை 4:40 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது ஆட்டக்களம். ஆட்டக்களத்தில் இன்னைக்கு என்ன விளையாண்டுட்டு இருக்கிறோம்?
1: கண்டுபிடி தான் விளையாண்டு இருக்கோம். இன்னைக்கு கண்டுபிடிக்க வந்திருக்க நேர சந்திச்சிடலாமா?
0: வணக்கம்.
1: வணக்கம், நீங்க பேசுறது சரியா கேட்கல. வணக்கம்மா, நீங்க பேசுறது சரியா கேட்கல. குளமங்குளத்துல இருந்து ரம்யா பேசுறீங்களா? சரி, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கு கணக்குழு கொடுக்கலாமா? சரி, உங்களுக்கு கணக்குழு. இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து தொலைக்காட்சி நிருபராக இருப்பாரு. அந்த தொலைக்காட்சி நிருபராக இருக்கிறப்போ ஒரு வாதத்துல முக்கியமான பொறுப்புக்கு போயிடுவாரு. இது முதல் குழு. அடுத்த குழு சொல்லட்டுமா?
2: சொல்லுங்க.
1: இந்த முக்கியமான பொறுப்புல இருக்கும்போது காதலும் பண்ணுவாரு.

0: சரி, இதுதான் கடைசி குழு. இந்த முக்கியமான பொறுப்பில் இருக்கிறப்போ ஹீரோயினியை பார்க்க மாறு வேஷத்தில் போவார். கண்டுபிடிக்க முடியுதுங்களா? சரி, முதல்ல சொல்றேன், ஒவ்வொரு குழுவா கேக்குறீங்களா? முதல் குழு தொலைக்காட்சி நிருபராக இருப்பார், முக்கியமான வாதத்துக்கு அப்புறம் முக்கியமான பொறுப்புக்கு போயிடுவார். அடுத்து முக்கியமான பொறுப்பில் இருக்கிறப்போ ஒரு காதலும் பண்ணுவார். மூணாவது குழு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறப்போ ஹீரோயினை பார்க்க போவார் மாறு வேஷத்தில். இதில் இன்னொரு விஷயம், அந்த முக்கியமான பொறுப்பு தான் இந்த படத்தோட பேர்.
1: ஆமாம்,
0: இணைப்பில் இருக்கீங்களா? கண்டுபிடிக்க முடியுதா?
1: நன்றிமா, நன்றி நீங்கள் இணைப்பில் வந்ததுக்கு. அடுத்து வரக்கூடிய நேரம் சந்திச்சிடலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்ருக்கிறது ஆட்டக்களம். ஆட்டக்களத்தில் இன்றைக்கி என்ன விளையாண்டுட்டு இருக்கிறோம், கண்டுபிடி. கண்டுபிடிக்க வந்திருக்கிற நேயர் வருக, வணக்கம்.
0: வணக்கம்.
2: இதுவரைக்கும் மாலை வணக்கம். நான் காரைக்குடி சாமிநாதன்.
0: காரைக்குடியிலேருந்து சாமிநாதன் பேசுகிறீங்களா?
2: ஆமாம் சார்.
0: சரி, நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்களா?
2: கேட்டுட்டு
0: கண்டுபிடிச்சிருங்க. அப்படி தானே
2: சொல்லுங்க சார், பார்க்கலாம்.
0: சரி, உங்களுக்கான க்ளூ
1: கொடுத்துருவோமா? குற்றாலத்துல இருக்காங்க ரெண்டு பேரும், சென்னையில படிக்கும் போது மீட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இதுதான் க்ளூ. ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அப்படி விரும்பும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒருத்தரோட ஒருத்தர் பேசாமல் இருக்காங்க. இதில் இது வந்து செகண்ட் க்ளூ. தேர்டு வந்து இதில் ஒரு டைலாக் வரும். ஹீரோயினோட அப்பாவே ஒரு வார்த்தை சொல்லுவார், ஈகோ அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். அது ரொம்ப ஈகோ பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லும்போது, ஈகோவா அட அகம் பிடிச்ச கழுத அப்படின்னு சொல்லுவார். இது மூணாவது க்ளூ.
0: இதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
1: பண்ணிடலாமா?
0: வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லி இணைப்பில் வந்தமைக்கு நன்றிகள் கூறி ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணைப்போம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
5: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
4: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
6: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் சங்கர் கணேஷ் இசையமைத்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு மகிழலாம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு.

0: நேரம் மாலை 4:49 33 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல என்ன விளையாண்டு இருக்கிறோம்?
1: கண்டுபிடி தான் விளையாண்டு இருக்கோம். கண்டுபிடி கிட்டத்தட்ட நிறைய பகுதிக்கே வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ கண்டுபிடிக்க வந்திருக்கு நேர சந்திச்சிடலாம். வருக வணக்கம்
2: லக்ஷ்மண். ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
1: வணக்கம். யார் யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மல்லிகாரமும் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம்.
1: அதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு சொன்னீங்களே, அவர் பேர் கௌதம். இது முதல் குழு. இரண்டாவது குழு குடுக்கட்டுமா? வேற குழு. இந்த குழு குடுக்கறீங்க, நீங்க கண்டுபிடிங்க. இதான் முக்கியம்.
2: இல்ல இல்ல, நிறைய பேர் குடுத்தீங்க, வேற குடுங்க.
1: சரி கண்டுபிடிங்க இத.
2: இல்ல இல்ல, இது வேற குடுங்க நீங்க.
0: சரி வேற குடுத்துருவோமா?
2: ஆ குடுக்கலாம் அபிராமியம்மா.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது ஆட்டக்களம். ஆட்டக்களத்தில் நம்ம என்ன விளையாண்டுட்ருக்குறோம் அப்படின்னா கண்டுபிடி விளையாண்டுட்ருக்குறோம். கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு 10 நிமிடங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்குள்ளே முயற்சி பண்ணுங்கள் நேர்களே. வாங்க, உங்களுக்கு பிடிச்ச கேம் ஷோ இது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அப்படின்னா க்ளூ கேட்பீங்க ஒவ்வொரு தடவையும். க்ளூ இப்போ நாங்களே கொடுத்துட்டோம், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முயற்சி பண்ணி ஆன்சர் மட்டும் பண்ண ரெடியாக இருக்கலாம். இனிப்பில் வந்திருக்கக்கூடிய நேயர் வருக வணக்கம். முத்துப்பட்டியிலிருந்து
3: பாலமுருகன்.
0: உங்களுக்கான க்ளூ கொடுத்துருவோமா? சரி, இப்போ வந்து ஹீரோ பேரு அந்த திரைப்படத்துல சோமன். அவர் ஒரு இலங்கை தமிழர், பய வியாதியால பாதிக்கப்பட்டிருப்பாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் க்ளூ. அவரை ஒரு மருத்துவரை சந்திக்க போவாரு. அந்த மருத்துவர் வந்து கொடைக்கானலுக்கு போயிருவாங்க.
1: பேரே சொல்லிட்டாங்க, படத்தோட
0: பேரே சொல்லிட்டீங்க.
1: சரி, நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேருக்கான வாய்ப்பு கொடுக்குறோம். நன்றி. நேரம் 4:52 ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம்ல என்ன விளையாண்டு இருக்கோம் அப்படின்னா
0: கண்டுபிடி.
1: அதான் விளையாண்டு இருக்கோம். கண்டுபிடிக்க வந்திருக்க நேயர் வருக வணக்கம்.
2: சார் இணைப்பு கட்டாயத்து மல்லிகாரமும் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் சார்.
0: சரி, உங்களுக்கான க்ளூ கொடுத்துருவோம். உங்களுக்கான திரைப்படம் ஈஸியா கண்டுபிடிச்சிடணும்.
2: சரிங்கம்மா,
0: முயற்சி பண்ணுங்க. இந்த திரைப்படம் பழைய படமா இருக்கணுமா புது படமா இருக்கணுமா?
2: பழைய படமா கொடுங்கம்மா.
0: சரி, பழைய படமே கொடுக்கறேன். ஹீரோ வந்து ஒரு ஊர்ல காவக்காரனா இருப்பாரு, அதாவது கேங்கோட இருப்பாரு. சரியா? ஹீரோயின் பேரு மச்சக்கண்ணி. இது செகண்ட் க்ளூ.
2: இது பழைய படமா?
0: ஆமா.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறோம். ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம்ல என்ன விளையாண்டுருக்கோம் அப்படின்னா கண்டுபிடி. கண்டுபிடிக்க வந்திருக்க நேயரை சந்திச்சிடலாமா? அவருக்கு வணக்கம்.
4: அபிராமி மேடத்திற்கும் முத்துக்கர்பன் சார் அவர்களுக்கும் வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
1: வணக்கம். வணக்கம். சரி, கண்டுபிடி விளையாட தயாரா இருக்கீங்களா?
4: இருக்கேன் சார்.
1: சரி, உங்களுக்கான க்ளூ கொடுத்துடலாமா?
4: கொடுங்க.
1: சரி, உங்களுக்கான க்ளூ, இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து ஒரு ஸ்கூல் பாயா இருப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல

0: ஸ்கூல் பாய்,
1: ஸ்கூல் ஸ்கூல் படிக்கிற பையனா இருப்பாரு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து பக்கத்து வீட்டுக்கு புதுசாக குடி வந்த பொண்ணாக இருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் க்ளூ. இங்கே இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிக்கும். இரண்டாவது குழு, இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர், முழுக்க முழுக்க கிரிக்கெட் பிளேயராக இருப்பார். அந்த கிரிக்கெட் பிளேயராக இருக்கிறப்போ அந்த ஹீரோயின் வந்து அவங்க அவரோட ஷர்ட்டில் வந்து எம்ப்ராய்டிங்லாம் போட்டு கொடுப்பாங்க, கிரிக்கெட்டோடைய சிம்பிளை வச்சு. இது ரெண்டாவது குழு. இதுதான் முக்கியமான குழு. கண்டுபிடிக்க முடியுதா? நன்றி, நல்லாவே முயற்சி பண்ணீங்க. நேரம் 4:55 இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில். ஆட்டக்கிழமை, இன்னைக்கு ஆட்டக்கிழமில் என்ன விளையாண்டுருக்கோம் அப்படின்னா
2: கண்டுபிடி விளையாண்டுட்டு இருக்கோம்.
1: இப்போ கண்டுபிடிக்க வந்திருக்க நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் இருவருக்கும், மாலை வணக்கம். மதுரை காமராசபுரத்திலிருந்து
2: முனீஸ்வரி.
1: வணக்கம். சரி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? நேரடியாக உங்களுக்கு குழு போயிடலாமா? உங்களுக்கு அதே குழு தான்.
2: என்ன அதுக்கப்புறம் ஹீரோயினா அவங்களுக்கு, அதாவது ஹீரோவை ரொம்ப பிடிச்சு போய் காதலிப்பாங்க. ஹீரோயின் வேணுமா நான் வேணுமான்னு அப்பா கேக்கும் போது ஹீரோயின் தான் வேணும்னா அவர் கல்யாணம் பண்ணிக்கிடுவாரு. இது செகண்ட் க்ளூ. சரியா? அதுக்கப்புறம் ஹீரோயினை படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கிடுவாரு. கண்டுபிடிச்சிருப்பீங்க.
1: இதுக்கு மேலயா குழு சொல்ல முடியும்?
2: இதுக்கு மேலயா
3: கலெக்டர் ஆக்கிடுவாருன்னா
2: அதுல ஹீரோவுக்கு அப்பா எங்க வந்தாரு?
3: இல்லையே.
2: சரி, இதெல்லாம் விட ஒரு க்ளூ
1: கொடுக்குறேன். இட்லி
2: உப்புமா.
1: இட்லி உப்புமாவா?
2: சாப்பிடறத சொன்னா தாயா நம்ம மக்களுக்கு ஞாபகம் வருதுங்கிற மாதிரி இருக்கு.
1: சரி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். இப்போ நேரம் 4:56 இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது ஆட்டக்களம். நிகழ்ச்சியை கேட்ட மற்றும் பங்கு பெற்று விளையாடிய அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம். தொலைபேசி
2: அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பண்ணினது சுபத்ரா தேவி, நன்றி அவங்களுக்கும். அதே மாதிரி தொழில்நுட்ப உதவி கே மணிகண்டன்.
1: நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன் மற்றும்
2: அபிராமி. நன்றி நேர்களே.
1: நன்றி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தொடர்ச்சியாக நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமரின் தலைமைத்துவம் பாராட்டுதலுக்குரியது என அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. சுற்றுலா வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். தாவேகா நிர்வாகிகளால் தான் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையற்ற மும்முனை மின்சாரம் கிடைப்பதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்று காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானிகா பத்ரா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புகேட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தானியா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் பொன்மனச் செல்வன் திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் கும்பகர தங்க யாத்திரை படத்தில் இருந்து.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் பாடல் நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்டு இருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்தில் இருந்து

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் வசந்த கால பறவைகள் திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில கேட்கலாம் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒன்று.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை கேட்டுட்ருக்கீங்க. மாலை தென்றல், மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் திருமதி பழனிசாமி திரைப்படத்தில் இருந்து.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டிருக்கீங்க. மாலை தென்றல், மாலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் தாலாட்டு திரைப்படத்தில் இருந்து

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் சோலையம்மா திரைப்படத்தில் இருந்து.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு
1: நீ.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள். மாலை தென்றல் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன்.

என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் 50,000 மற்றும் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் தலா 25,000 வீதம், இரண்டு குழந்தைகளுக்கு மொத்தம் 50,000 வைப்பு தொகை ரசீது வழங்கப்படும். அதேபோல் மூன்று பெண் குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு குழந்தைக்கு 25,000 வீதம், மூன்று பெண் குழந்தைகளுக்கு மொத்தம் 75,000 வைப்பு தொகை ரசீதாக வழங்கப்படும். இத்திட்டத்தில் பயன்பெறும் குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடைந்த பின்னர் முதிர்வு தொகையை பெறுவதற்கு அக்குழந்தையின் வைப்புத்தொகை ரசீது நகல், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் வங்கி கணக்கு புத்தக நகல் ஆகியவற்றுடன் மாவட்ட சமூக நல அலுவலகம் அல்லது சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் உள்ள சமூக நல விரிவாக்க அலுவலரை அணுகலாம். இ சேவை மையங்களின் மூலம் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் குழந்தையின் பிறப்பு சான்றிதழ், தாய் அல்லது தந்தையின் வயது சான்றிதழ், ஆண்டு வருமான சான்றிதழ், குடும்ப கட்டுப்பாடு சான்றிதழ், ஆண் வாரிசு இன்மை சான்றிதழ், பிறப்பிடச் சான்றிதழ், குடும்ப அட்டை மற்றும் உரிய அடையாள அட்டை நகல் ஆகியவையாகும். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரக வளாகம், விருதுநகர் மாவட்டம், 6260002 என்ற முகவரியிலோ அல்லது 04562252701 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கிறார்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அலைவரிசையில் தொடர்ந்து வர காத்திருக்கிறது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகையின் உரிமைத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 2026-27 நிதியாண்டிற்கு புதியதாக விண்ணப்பிக்கலாம்.

0: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி மற்றும் துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி, துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல் பயிற்சிகள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 18 முதல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். இப்பயிற்சியின் சிறப்பம்சங்கள். 4 மாதங்கள் நடைபெறும் இப்பயிற்சி. இப்பயிற்சியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடைபெறும். தேர்வு செய்யப்படும் நபர்கள் அங்கு தங்கி படிப்பதற்கான விடுதி மற்றும் உணவு செலவினங்கள் முழுவதையும் தாட்கோ ஏற்கும். பயிற்சி நிறைவுற்றதும் சான்றிதழ் வழங்கப்படும். அத்துடன் தகுதியான நபர்களுக்கு முன்னணி நிறுவனங்களில் 25,000 முதல் 50,000 வரை ஆரம்ப கால ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்படும். விருப்பமும் தகுதியும் உள்ள நபர்கள், விருதுநகர் மாவட்ட இளைஞர்கள் தாட்கோவில் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.தாட்கோ.com என்ற முகவரியில் ஆன்லைன் மூலம் பதிவு செய்து இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கிறார். நேர்களே, இனி நாம் தொடர்ந்து கேட்கவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. A meeting of the National Democratic Alliance, NDA, is underway in the national capital. The meeting is being held to celebrate NDA government completing 12 years and Prime Minister Narendra Modi becoming the longest continuously serving elected Prime Minister of India. All constituents of the alliance, besides the top leadership of the BJP, including Prime Minister Modi, are attending the meeting. The NDA meeting is also being attended by chief ministers and deputy chief ministers of all 22 NDA governed states and union territories, besides the leaders of all alliance constituents. The meeting will focus on reviewing various national development programs, infrastructure programs, and the Modi government's vision to transform the nation into a developed country by 2047. The Union Cabinet today passed a resolution applauding Prime Minister Narendra Modi on becoming the longest-serving elected Prime Minister for consecutive terms. Briefing media in New Delhi after the Cabinet meeting, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said the resolution discusses this historic milestone of the Prime Minister's continuous service to the nation as an elected Prime Minister and outlines several commitments and resolutions.
2: Prime Minister considers the

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: நேரம் மாலை 6:11. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பக்தி மனம் கமழும் விளக்கேற்றும் வேளை கேட்க இருக்கிறீர்கள் நேயர்களே.

நேரம் மாலை 6:17. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பக்தி மனம் கமழும் விளக்கேற்றும் வேளை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது. விளக்கேற்றும் வேளை.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி நாம் கேட்கவிருப்பது இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நேர்களே, 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். மாலை 6:40 அந்திப்பூக்கள் இனிய பாடல்களோடு இசைக்க காத்திருக்கிறது அந்திப்பூக்கள். 7:10 மாவட்ட செய்திகள், ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி கார்த்திகேயன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பாட்டு இது ஹிட்டு புத்தம்புது பாடல்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீர்கள். 7:30 ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள், நம் வீட்டு செல்ல குழந்தைகளின் குரலாய் ஒலிக்க காத்திருக்கிறது பட்டாம்பூச்சிகள். குழந்தைகளே, உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்கணும், உங்களுக்கு பிடிச்ச ரைம்ஸ் சொல்லணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் 0452 அப்படிங்கிற மதுரையின் முன்னிணைப்போடு 25:30 170 அறிமுகமாகக்கூடிய குழந்தைகளும், 25:30 171 மற்ற அனைத்து குழந்தைகளும் பேசலாம். 0452 இது மதுரையின் முன்னிணைப்பு என. அதனைத் தொடர்ந்து 8:30 அச்சாணி, பெண்களுக்கான பிரத்யேக ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் பாலமுருகன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கவிருக்கிறோம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:45 இன்றைய பாரதம், விவசாயிகளுக்கான மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து வேளாண் அறிவியல் மையத்தின் விரிவாக்கத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் சி சபரிநாதன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம் பகுதி 2. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து 9:15 செய்தி சுடர், 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள் நேயர்களின் விருப்ப

0: பாடல்களும் விமர்சன கடிதங்களும் இடம்பெறும் நிகழ்ச்சி. இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். அதில் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் இடம்பெறும். நேர்களே, முன்னிரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 தேனும் பாலும். இனிய பாடல்கள், காலத்தால் அழியா காவிய கானங்கள் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நள்ளிரவு 12 மணி முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இவையாவும் இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
5: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோனிதாசனின் வணக்கம்.
6: அழகா ஒரு பொண்ண பார்த்த
5: நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி நாம் கேட்கவிருப்பது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேர்களே.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னிக் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீண்டகாலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்று புதுதில்லியில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கியதும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சர்கள் அனைவரும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
1: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி.
0: இதனைத் தொடர்ந்து பிரதமருக்கு பாராட்டு

0: அறிவிக்கும் தீர்மானத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முன்மொழிந்தார். திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் பிரதமராக தொடர்ச்சியாக பணியாற்றியதன் காரணமாக இந்நாள் நமது ஜனநாயக வரலாற்றில் முக்கியமான மைல்கல்லாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 1952 முதல் 1964 வரை பிரதமராக ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பணியாற்றியதுதான் சாதனையாக இருந்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டு நலனுக்கே முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருவதன் காரணமாக திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றது முதல் மக்கள் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் பட்டியலிட்டு அந்த தீர்மானத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியாவின் வளர்ச்சி புதிய சாதனைகளை படைக்கும் என்றும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கு எட்டப்படும் என்று முழுமையாக நம்புவதாகவும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நாட்டின் வளர்ச்சிக்காக பிரதமர் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது என்றும் அதனை மத்திய அமைச்சரவை இன்று கொண்டாடியுள்ளதாகவும் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள், இவருடைய பங்களிப்பு என்பது மகத்தானது. அந்த மகத்தான பங்களிப்பை இன்றைக்கு அவரது அமைச்சரவை கொண்டாடி இருக்கிறது. ஏழை மக்கள் கிட்டத்தட்ட 25 கோடி ஏழை எளியவர்கள் 12 ஆண்டுகால ஆட்சியினால் கை தூக்கி விடப்பட்டிருக்கிறார்கள். 12 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிக முக்கியமான வளர்ச்சி என்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கின ஒரு சமூகம் சார்ந்த ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது என்பதையும் இந்த தீர்மானத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமான இந்த 12 ஆண்டுகால காலகட்டத்தில் நடைபெற்ற முக்கியமான செய்திகளில் ஒன்று, அந்நிய தேசங்கள் நம் மீது பல்வேறு விதமான தாக்குதல்களை தொடுத்த போதும் நம்முடைய ஒரு வலிமையை நாம் அவர்களுக்கு காண்பித்து இருக்கிறோம். அதே மாதிரி அவருடைய தொலைநோக்கு பார்வை கனவு என்பது விக்சித் பாரத் என்று சொல்லக்கூடிய வளர்ந்த பாரதம். 2047 நாம் வந்து ஒரு வளர்ந்த தேசமாக சர்வதேச அளவில் நம்மை ஒரு வளர்ந்த பாரதமாக முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பல்வேறு திட்டங்களை அவர்கள் வந்து அமல்படுத்தி வருகிறார்கள். இந்த திட்டங்கள் அத்தனையுமே நாங்கள் வந்து திறமேற்கொண்டு செய்வதற்கும் வகையிலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதற்கும் இந்த அமைச்சரவையானது தீர்மானத்தை நிறைவேற்றி தங்களுடைய உறுதிப்பாட்டை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நிதி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தில்லி சென்றுள்ளார். இக்கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் ஒளிபரப்பு சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பியதால் தவேக அரசு இந்த 3 சேனல்களை முடக்கியுள்ளதாக குறை கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள்தான் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலும் மக்களின் அன்றாட பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்துச் செல்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிப்பதன் மூலம் ஆட்சியின் அவலங்கள் மக்களிடம் சென்றடையாமல் தடுத்திட முடியும் என்று தவேக அரசு எண்ணுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தவேக அரசின் இந்த நடவடிக்கை பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிக்கும் வகையில் தவேக அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவேக அரசுக்கு எதிரான செய்திகளை ஒளிபரப்பியதற்காக 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த சேனல்களின் ஒளிபரப்பு தொடர தவேக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவும் தவிக அரசின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் முடக்கப்பட்டதற்கு தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் என்று கூறுவது ஏற்க முடியாது என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக

0: மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: மூன்று சேனல்கள் முடக்கப்பட்டது என்பது சரியான வார்த்தை கிடையாது. சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனங்களினுடைய தலைமை அதிகாரிகளுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் பேசியிருக்கிறோம். சில செட்டாப் பாக்ஸஸ்ல மட்டும் தற்காலிகமாக அது வந்து ஒளிபரப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்ப இதை மேற்பார்வை செய்யறதுக்கு ஒரு வெண்டார் கூட நம்ம வந்து ஏற்கனவே அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. அவர்கள் வந்து சென்னையில துரிதமாக செயல்பட்டு முழு வீச்சில் அதை சரி செய்வதற்காக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இது வந்து வேற தனி காரணமோ அல்லது முடக்கப்பட்டதோ என்பது ஏற்புடையதல்ல. அப்வேகமா அந்த வெண்டார்ஸ் வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. மேலும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் அதுல வந்து சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய வங்கக்கடல் பகுதிகள் முதல் கடலோர கர்நாடகா பகுதிகள் வரை கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் உள் கர்நாடகா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை முதல் வரும் மே 14 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறையக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உலமாக்களுக்கு மானிய உதவியுடன் இருசக்கர வாகனம் வாங்க விரும்புவோர் உரிய ஆவணங்களுடன் சிறுபான்மையினர் அலுவலகங்களில் வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மண்டல காவல்துறை தலைவர் திரு விஜயேந்திர பிதாரி தலைமையில் உயரதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் இன்று திருநெல்வேலியில் நடைபெற்றது. விழுப்புரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143-142 என்ற புள்ளி கணக்கில் அமெரிக்காவின் சிட்னி செலன்வெர்ஜரை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா, மானவ் தாக்கர் இணை பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை போலந்தின் மரேக் படோஸ்கி, சுசன்னா வைல்கோஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மாலை நேரத்தில் நம்ம கேட்க இருக்கிற அந்திப்பூக்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது அபிராமி. நேரம் மாலை 6:41. சூப்பரான சாங்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் சாங்காக நம்ம கேட்க இருக்கிறது குரு என்னாலு திரைப்படத்தில் இருந்த பாடல். கேட்கலாமா?

காலை 6:45 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது அந்தி பூக்கள். இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திற்காக. கேட்ட இணைந்திருங்கள் நேர்களே.

0: மாலை 6:51 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டு இணைந்திருக்கிறோம். அந்திப்பூக்கள் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் ரோஜா கூட்டம் திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.
1: அப்பு பெண்ணே நீ யாரோ

0: ஆயிரம் சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகில், ராஜபாளையம்.
1: நேரம் மாலை 6:58. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டு இணைந்திருப்பது அந்திப்பூக்கள். இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் தாஸ் திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல்.

0: அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டு ரசிப்பது அந்திப்பூக்கள். இசைக்க காத்திருக்கிறது அடுத்த பாடல் சச்சின் திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார் ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க? ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க. உடல்நலம் பத்தி பேசினாங்க. அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டா இருக்கலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா. ஓவர் ரிஸ்க் எடுத்துட்டீங்க. ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி.
2: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ண
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது அந்திப்பூக்கள். இனி நாம் கேட்கவிருப்பது மாவட்ட செய்திகள்.
3: வழங்குபவர் கார்த்திகேயன்.
4: ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறை நிலவும் நகர்ப்புற பகுதிகளுக்கும் ஊரக குடியிருப்புகளுக்கும் காவிரி ஆற்றினை நீர் ஆதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு ₹2,819 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 11 ஒன்றியத்தில் உட்பட்ட 2,306 ஊரக குடியிருப்புகள் பயன்பெற உள்ளன. இத்திட்டத்தில் கரூர் மாவட்டம் நஞ்சைப்புகலூர் என்னும் இடத்தில் காவிரி ஆற்றில் ஒரு உட்கொள்ளும் கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு பெறப்படும் நீர் 50 கிலோமீட்டருக்கு அப்பால் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் அமைக்கப்பட்டுள்ள 135 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் தற்போது 65 மில்லியன் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்டு வருகின்றது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் 2 பிரிவுகளாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 36 மில்லியன் லிட்டர் நீரேற்று குழாய்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றது. இத்திட்டத்தின் மூலம் நகர்ப்புற பகுதிகளுக்கு 55,068 புதிய வீட்டிணைப்புகள் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தினை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் புதிய கூட்டு திட்ட பணிகளை விரைவுபடுத்தி குறித்த காலத்திற்குள் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய பொறியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் அறிவுறுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மற்றும் ராமேஸ்வரத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் ராஜீவ் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள். இந்த ஆய்வின் போது பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தில் மண்டபம் பேரூராட்சி முனைக்காடு கடற்கரை பகுதியில் மீனவர்களுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்ட கடற்பாசி விதைகளை தெப்பத்தில் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதை பார்வையிட்டு மீனவர்களிடம் கேட்டறிந்ததுடன் தொடர்ந்து இந்த திட்டத்தின் கீழ் மானிய விலையில் வழங்கப்பட்ட கூண்டு மீன் வளர்ப்பு தொடர்பாகவும் மீனவர்கள்

0: அமைச்சர்கள் கேட்டறிந்தனர். மேலும் அப்பகுதியில் வசிக்கும் மீனவர்களிடம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் தொடர்பாகவும் மீனவர்களுடன் கலந்துரையாடி கேட்டறிந்ததுடன் உங்களுக்கு தேவைக்கேற்ற அரசின் திட்டங்கள் உதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்தனர். பின்னர் ராமேஸ்வரத்தில் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் பாரம்பரிய நாட்டுப்படகு மீனவர்களுக்கு உட்பொருத்தும் மற்றும் வெளிப்பொருத்தும் இயந்திரங்களை வழங்கினார். பின்னர் பாமன் மீனவர் குடியிருப்பு பகுதிக்கு சென்று இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் 12 மீனவர்களின் குடும்பத்திற்கு சென்று ஆறுதல் கூறியதுடன் சிறையிலிருந்து விடுவித்து கொண்டு வர தமிழக முதலமைச்சர் மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் டாக்டர் விஜய கார்த்திகேயன், மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், சிறுபான்மையினர், மாணவர் மற்றும் மாணவியர்களுக்கென விடுதிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பள்ளி மாணவர்களுக்கு 33 விடுதிகளும், மாணவிகளுக்கு 22 விடுதிகளும், கல்லூரி மாணவர்களுக்கு 4 விடுதிகளும், மாணவிகளுக்கு 6 விடுதிகளும் செயல்பட்டு வருகின்றன. பள்ளி விடுதிகளில் 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயில்கின்ற மாணவர் மாணவிகளுக்கும், கல்லூரி விடுதிகளில் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, ஐடிஐ மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் சேரலாம். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, சீர்மரபினர் விடுதிகளில் அனைத்து வகுப்பை சார்ந்த மாணவர் மாணவியர்களும் குறிப்பிட்ட விகிதாச்சார அடிப்படையில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர். விடுதிகளில் சேர்வதற்கு பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களது ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு மிகாமலும் இருப்பிடத்தில் இருந்து பயிலும் கல்வி நிலையத்தின் தொலைவு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டருக்கு மேல் இருக்க வேண்டும். தகுதியுள்ள மாணவ மாணவியர்கள் விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இருந்தோ இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரும் 18ஆம் தேதிக்குள்ளும் கல்லூரி மாணவர்கள் வரும் ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளும் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இச்சலுகைகளை பெற்று பயன்பெற மாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார்.
1: ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் கார்த்திகேயன். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியின் வேகத்தை விரைவுபடுத்தவும் இது உதவியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கி வருவதோடு மட்டுமன்றி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் கூறியிருக்கிறார். நாட்டின் பிரதமராக 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்ததற்காக வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2,169 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு வளாகத்தை கட்டுவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 8,000 பேர் தங்கும் அளவிற்கு 1,299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு வளாகம் கட்டப்பட

0: உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடற்படைக்கு 449 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன கருவிகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்றிடமிருந்து இந்த கருவிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய சாதனைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதாகும் என மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாடே இதற்கு காரணம் என குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தமாக தேசிய கல்விக் கொள்கை திகழ்கிறது என பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் கல்வி உச்சி மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். மத்திய அரசின் கடந்த 12 ஆண்டுகால சாதனைகளில் இந்த சீர்திருத்த நடவடிக்கை முக்கிய இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் 16 கோடிக்கும் மேற்பட்ட ஊரக குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 81% ஊரக பகுதிகளுக்கு பாதுகாப்பான குடிநீர் இந்த திட்டத்தின் கீழ் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டபோது ஊரக பகுதிகளில் உள்ள 3 கோடியே 23 லட்சம் குடியிருப்புகள் மட்டுமே குழாய் மூலம் குடிநீர் வசதி பெற்றிருந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது 16 கோடி குடியிருப்புகள் இந்த வசதியை பெற்றிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் 3ஆம் கட்ட திட்டத்திற்காக 96 நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 12,822 கோடி ரூபாய் முதலீடு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஜவுளித்துறையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. இதில் 22 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை குறித்து தவறான செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என அதற்கான தேசிய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை தொடர்பாக பல்வேறு தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை அடுத்து தேசிய ஹோமியோபதி ஆணையம் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. 2020 ஆம் ஆண்டு ஏற்றப்பட்ட சட்டத்தின்படி ஹோமியோபதி சட்டப்பூர்வமான மருத்துவ சிகிச்சை முறை என்றும் அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹோமியோபதி மருந்துகள் அனைத்து மருந்து கட்டுப்பாடு வாரியத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தொழில் வளர்ச்சித்துறையின் இணைச் செயலர் திரு சுமித் ஜரகல், கடந்த 12 ஆண்டுகளில் நேரடி அந்நிய முதலீடு 169% வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் போன்றவை இதற்கு உதவியதாக அவர் குறிப்பிட்டார். தொழில் புரிவதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக திரு சுமித் ஜரங்கல் தெரிவித்தார். சிறு நிதி நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத திட்டத்தை நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி இந்த திட்டம் ஆகஸ்ட் 1 இறுதி வரை அல்லது 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு உத்தரவாத தொகை வழங்கும் வரை நீட்டிக்கப்படுவதாக நிதி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 770 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களின் பயனாளிகளுக்கு 1100 கோடி

ரூபாயை அம்மாநில முதலமைச்சர் திரு சம்ராஜ் சௌத்ரி இன்று விடுவித்துள்ளார். இந்த தொகை 94 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி சுஷ்மிதா தேவ் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் சமர்ப்பித்தார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். மக்கள் குடியிருக்கும் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் ஆப்கான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆப்கான் வான்வழி பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத முகாம்களை குறிவைத்துதான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். புகெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உஸ்பெகிஸ்தான் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி முதலிடத்தில் உள்ளார். பிரேசிலின் சா ஜோஸில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஷா கோயல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143 142 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் சிட்னியை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2வது கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருங்கள் பாட்டு எது ஹிட் நிகழ்ச்சியில்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை இதுவரை ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை தொடர்ந்து கேட்கலாம். பாட்டு இது ஹிட். பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் இட்லி கடை திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் எல்லைக்கே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்ருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டில் அடுத்து வரக்கூடிய பாடல் மதராசி திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்டுடலாமா?

0: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
0: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா படு.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் ஃபோன் பழைய வரிசையில் கேட்டுட்ருக்கீங்க. பாட்டு இது ஹிட்டு, பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் திறந்து வரக்கூடிய பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வளம் இருக்கிறது தாய்க்கலவி திரைப்படத்திலிருந்து.

0: முடிஞ்சிடும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ. இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் நிறைவு பெறுகிறது பாட்டு இது ஹிட்டு. தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னையில் கேட்கலாம்.
2: மருத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியின் வேகத்தை விரைவுபடுத்தவும் இது உதவியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கி வருவதோடு மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டின் பிரதமராக 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்ததற்காக வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதேபோல் தமக்கு வாழ்த்து தெரிவித்த குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நிதி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தில்லி சென்றுள்ளார். இக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் ஒளிபரப்பு சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பியதால் தமிழக அரசு இந்த 3 சேனல்களை முடக்கியுள்ளதாக குறை கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள்தான் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலும் மக்களின் அன்றாட பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்துச் சொல்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களின் குரல் வலையை நெறிப்பதன் மூலம் ஆட்சியின் அவலங்கள் மக்களிடம் சென்றடையாமல் தடுத்திட முடியும் என்று தவேக அரசு எண்ணுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தவேக அரசின் இந்த நடவடிக்கை பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் குரல் வலையை நெறிக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசுக்கு எதிரான செய்திகளை ஒளிபரப்பியதற்காக 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த சேனல்களின் ஒளிபரப்பு தொடர தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் முடக்கப்பட்டதற்கு

தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் என்று கூறுவது ஏற்க முடியாது என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையின்றி மும்முனை மின்சாரம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருக்கும் குறுவை பருவ நெற்பயிர்கள் போதிய அளவு தண்ணீர் இன்றி கருக தொடங்கியுள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒரு நாளைக்கு குறைந்தது 18 மணி நேரமாவது தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும் குறுவை தொகுப்புடன் 5000 ரூபாய் இடுபொருள் மானியம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143-142 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் சிட்னி சலன்வர்ஜரை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிக்கா பத்ரா மானவ் தாக்கர் இணை பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை போலந்தின் மரேக் படோஸ்கி சுசன்னா வெய்லாக்ஸ் இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பந்தலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பந்தலை 100.9. உற்சாகமான இனிய வணக்கத்தோடு நிகழ்ச்சியில் இணைவது அபிராமி நேர்களே. உங்களுடைய வீட்டு செல்ல குழந்தைகளின் குரலாய் இசைக்க காத்திருக்கிறது பட்டாம்பூச்சிகள். நம்ம வீட்டு செல்ல சிட்டுகள் பேச அழைக்க வேண்டிய எண்கள் 0452 அப்படிங்கிற மதுரை முன்னணிப்போடு 25 30 170 அறிமுகமாகக்கூடிய குழந்தைகளும், 25 30 171 மற்ற அனைத்து குழந்தைகளும் அழைக்கலாம். குட்டீஸ் உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க. நீங்க பேசுறது கேட்கறதுக்காக நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடலாம், திருக்குறள் சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்ச என்ன வேணால் சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம். கேட்டு ரசிக்க நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் உடனே ஃபோன் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு வந்துடலாமா?

ஆகாஷ்வாணி மதுரை பந்தலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பட்டாம்பூச்சிகள். குழந்தைகள் அழைக்க வேண்டிய எண்கள் 0452 அப்படிங்கிற மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 அறிமுகமாகக்கூடிய குழந்தைகளும், 25 30 171 மற்ற அனைத்து குழந்தைகளும் அழைக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கதை சொல்லலாம், ரைம்ஸ் சொல்லலாம். இப்போது ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா, ஸ்கூலுக்கு போகிறீங்க, உங்களுடைய பள்ளி பருவ அனுபவங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்கள் பள்ளி பருவ அனுபவங்கள்லாம் உங்கள்டிருந்து அப்படியே வேற மாதிரி இருக்கும். நாங்களாம் ஸ்கூலுக்கு போகணும் முதல் நாளே ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருவாங்க, புக்கெல்லாம் கொடுத்துருவாங்க, எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனால் உங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது இல்லையா, அவங்களுக்கு வந்து உங்களை ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா படிக்க வச்சு இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. நாங்கள் ஸ்கூலுக்கு போன உடனேயே சப்ஜெக்டை நடத்த ஆரம்பிச்சுருவாங்க, ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க, நாங்கள் படிப்புன்னு பரபரப்பாக இருந்தோம். நீங்களும் அதே மாதிரி பரபரப்போடு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பரபரப்பெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ டயல் பண்ணுங்கள். 04-52 அப்படிங்கிற மாதிரி என்னோட நினைப்போட 25 30 170 நீங்கள் அறிமுகமாகக்கூடிய குழந்தை அப்படின்னா பண்ணலாம். 25 30 171 நான் நிறைய டைம் பேசியிருக்கேன், இருந்தாலும் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைகள் பண்ணலாம். சரி, ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?

0: என்னோ தானம போனேன் கொய்யால என்னமோ ஆச்சுதான் மொய்யால தலகீழா நடக்கிற கையால இப்ப மெண்டல ஆகிட்டேன் அவளால தானம போனேன் கொய்யால என்னமோ ஆச்சுதான் மொய்யால தலகீழா நடக்கிற கையால இப்ப மெண்டல ஆகிட்டேன் அவளால
1: எட்டு மணி பதினாறு நிமிடம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பட்டாம்பூச்சிகள். இப்ப நம்ம கூட அழைப்புல வந்திருக்கிற குட்டி யாரு அப்படின்னு கேட்கலாம். பாருங்க, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டம் கமதி வட்டத்துல அஜித் பாண்டி பேசுறேன்.
1: அஜித் பாண்டிக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்?
2: இது மனசுலாய பாட்டு கொடுங்க.
1: மனசுலாய கொடுத்துடலாம். சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க?
2: இங்கிலீஷ் போயம் சொல்ல போறேன்.
1: இங்கிலீஷ் போயம் சொல்லுங்க, கேட்டுருவோம்.
2: Oh, good, therefore I think I know his house in the village, so he will not see me stopping her. Two was his woods fill up with snow. My little horse must I think it quack.
1: முடிச்சிங்களா? இது வந்து உங்களுக்கு அந்த மெமரி போயம் அந்த மாதிரியா?
2: ஆமா ஆமா.
1: என்ன படிக்கிறீங்க?
2: என்ன
1: படிச்சிட்டு இருக்கீங்க?

இப்படி சூடு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: 8:22 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள்ல இப்ப இணைப்பில் வந்திருக்கக்கூடிய குழந்தையார், வருக வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாமா? உங்க பேர் சொல்லுங்க. ஜோஷ்னி, எங்க இருந்து பேசுறீங்க? வில்லாபுரம்ல இருந்து பேசுறீங்களா? சரி, என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: முட்டைக்கலக்கி போடுங்க.
0: முட்டைக்கலக்கியா? வீட்டுல சாப்பிட்டு இருக்கீங்களா? அப்படியா, அதான் முட்டைக்கலக்கி கேக்குறீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, உங்களுக்கு பாட்டு கொடுத்துடலாமா? நீங்க என்ன

0: சொல்ல போறீங்க? கொன்றை வேந்தன் சொல்ல போறீங்க, அருமை, சொல்லுங்க கேப்போம்.
1: அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு, என்னும் எழுத்தும் கண்ணன தகும், கை பொருள் தன்னன் மெய்பொருள் கல்வி, சீராய் கோபம் போராய் முடியும், நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும், நுண்ணிய கர்மம் என்ன துணி, பொலாங்கு என்பவை எல்லாம் தவிர், மருந்தே ஆயினும் நிறுந்தோடும் முன், முற்பகல் செய்யும் பிற்பகல் விடையும். தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ, சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு. உங்களுக்காக ஒரு கிளாப்ஸ் கொடுத்துருவோமா? சரி, முட்டைக்கலக்கி பாட்டு கேட்டுருவோமா? நன்றி நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. உங்களுக்காக பாடல் இதோ காட்சலைகள்ல.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது. பட்டாம்பூச்சிகள் கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது அபிராமி. நன்றி நேயர்களே.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 8:30.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அச்சாணி. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பிரத்யோக ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் பாலமுருகன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன்.
1: வணக்கம் நேயர்களே, ஒரு நாடு வந்து பொருளாதார ரீதியாக வல்லரசு ஆகணும் அப்படின்னா அந்த நாட்டுடைய அடித்தளம் பார்த்தோம்னா தொழில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த நாடு வந்து வளர்ச்சி அடைய முடியும். அந்த வகையில நம்ம நாடும் பார்த்தோம்னா சுதந்திர காலத்திற்கு பிறகு வந்து தொழில் வளர்ச்சி பலவிதமான முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வரோம். தமிழகத்திலே பார்த்தோம்னா தொழில் வளர்ச்சி வாகனங்கள் உற்பத்தியா இருக்கட்டும், இல்ல சாப்ட்வேர் துறையா இருக்கட்டும், இல்ல டெக்ஸ்டைல் துறையா இருக்கட்டும், அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான துறைகள்ல நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரோம். அந்த வகையில இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்க என்ன தொழில் செய்யறாங்க, அவங்க கண்ட ஏற்ற இறக்கம் என்னென்ன, அத நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்காங்க. அவங்களை சந்திக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: முதல்ல உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம். அதாவது உங்களோட பொன்னா நேரத்தை செலவழிச்சு இங்க வந்திருக்கீங்க, உங்க அனுபவங்களை ஷேர் பண்ண வந்திருக்கீங்க. நிகழ்ச்சியின் முதலாவதாக உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். உங்களை பத்தி.
2: என்னுடைய பெயர் பாலமுருகன் முருகானந்தம். நான் மதுரை மாவட்டம் வண்டியூர் பகுதியில இருந்து வரேன். நாங்க வந்து பெண்கள் உள்ளாடைகள் சொந்தமா தயாரிச்சு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: எத்தனை வருஷமா சார் பண்றீங்க?
2: நாங்க கடந்த ஒரு 2.5 வருஷமா அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா ஒரு முன் அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுடைய முன் அனுபவம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
2: என்னுடைய முன் அனுபவம்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 வருட அனுபவம். படிச்சு முடிச்சிட்டு அப்படியே திருப்பூருக்குள்ள போய் தொழில் கத்துக்கிட்டு 20 வருஷமா அங்கதான் தொழில் செஞ்சோம். ஒரு உத்வேகத்துல நம்ம ஏன் இதை சொந்தமா செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எங்களுக்கு உதிச்சிச்சு. சரியான அடித்தளம் அமைக்கிறதுக்கே எங்களுக்கு 10 ஆண்டு ஆச்சு. முதலீடு மற்ற விஷயங்கள் எல்லாமே பண்றதுக்கே ஒரு 10 ஆண்டு எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ரொம்ப பொறுமையா காத்திருந்துதான் இப்ப ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி தொழில் ஆரம்பிச்சு வெற்றிகரமா சொந்த ஊர்ல மதுரை மாவட்டத்துல பண்ணிட்டு இருக்கோம்.
1: 20 ஆண்டு காலம் திருப்பூர்ல என்ன விதமான கம்பெனில என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சீங்க?
2: அடிமட்ட தொழிலாளியில இருந்து பைனல் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்திருக்கும்.
1: எந்த விஷயம் உங்களை வந்து நாமளும் வந்து சொந்த ஊருக்கு வரணும்னு சொல்லி எது கொண்டு வந்துச்சு? ஏன் திருப்பூரை விட்டு மதுரைக்கு வந்தீங்க?
2: திருப்பூரை விட்டு மதுரைக்கு வரதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா அங்க எங்களுக்கு கிடைச்ச ரொம்ப அனுபவங்கள் தான். ரொம்ப அதீத சந்தோஷங்களையும் பார்த்துருக்கோம், ரொம்ப அதீத துன்பங்களையும் அங்கே சந்திச்சிருக்கோம், அதீத வருமானத்தையும் பார்த்துருக்கோம், வருமானமே இல்லாத நாட்களையும் உணர்ந்திருக்கோம். காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு வரோம், சாயங்காலம் ரொம்ப வேப்படுத்துறோம். இதே நம்ம ஊராக இருந்துச்சுன்னா காலையில் வேலைக்கு வருவோம், மத்தியானம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு வந்துட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போய் குடும்பத்தோட இருக்கலாம். ஏன் இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒன்று. நம்மளும் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்து அவங்களோட நம்மளும் சேர்ந்து ஒரு தொழிலாளியாக வேலை செஞ்சால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணமும், நமக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. இது மூணும் தான் கண்டிப்பா நம்ம மதுரை மாவட்டம்

0: இல்லை சொந்த ஊரில் வந்து இதை செய்யணும் அப்படிங்கிறத உத்வேகத்தை ஏற்படுத்துச்சு எங்களுக்கு.
1: ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்னென்ன, அதை எப்படி சமாளிச்சிங்க?
0: தொழில் ஆரம்பிக்கணும் சொந்த ஊரில் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறமே பாதகங்கள் என்ன, சாதகங்கள் என்ன, என்னென்ன நடக்குது, என்னென்ன பாதகங்களை நம்ம சந்திக்க போகிறோம், அதை எப்படி கிளியர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் முன்னக்கூட்டியே நாங்கள் யோசித்து வச்சுருந்தோம். ரெண்டே விஷயம் தான் எங்களுக்கு பாதகமாக அமைஞ்சது. ஒன்று டிரான்ஸ்போர்ட், ரெண்டாவது தொழிலாளிகள். திருப்பூரில் வந்து இந்த தொழில் தெரிஞ்சவங்க அதிகமாக இருப்பாங்க, பட் இங்கே அப்படி இருப்பாங்க வலை வீசி தேடுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அது நம்ம சமாளிச்சு தான் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் முன்கூட்டியே ஒரு திட்டமிட்டு தான் இதுக்குள்ளே நாங்கள் வந்தோம். படிப்படியாக தான் அதை எங்களால் குறைக்க முடிஞ்சிச்சு. ஒரு 6 மாத காலங்கள் வந்து எங்களுக்கு அதுக்கு தேவைப்பட்டுச்சு. தொழிலாளிகளை கூட்டிகிட்டு வரல, தொழிலாளிகளை உருவாக்கணும். எங்களுக்கு டெய்லரிங் தெரியும் அப்படின்னு பெண்கள் வருவாங்க, பட் அந்த மிஷினை பார்த்தோன்னா இது நானே புதுசாக இருக்குது அப்படின்வாங்க. இதுவும் டெய்லரிங் மிஷின் தான்ப்பா அப்படின்னு அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்து ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 1 வாரம், 1 மாதம் வந்து முதல்ல அவங்களுக்கு அந்த இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்க கண்டினியூவாக ஒர்க் பண்ணுவாங்க. முதல்ல அந்த ஆர்வத்தை கொண்டு வந்தோம், படிப்படியாக அவங்களா கற்றுக்கிட்டு இன்னைக்கு ஒரு சில பெண்கள் எங்கள் வேலை பார்க்குறவங்க எனக்கே ஐடியா சொல்கிற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு அதீத சந்தோஷம் தான். டிரான்ஸ்போர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறக்கும் போது ரொம்ப ஒரு பின்னடைவாக இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கொள்முதல் அதிகப்படுத்தணும். கொள்முதல் கம்மியாக எடுத்துட்டு வரும்போது டிரான்ஸ்போர்ட் ஸ்டேஷன் அதிகமாகுது காசு. ஸோ கொள்முதல் 2 தடவை எடுக்கிறத ஒரே தடையாக எடுக்கிறோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஒன்று தான், நமக்கு வந்து ஒரு 50% குறையுது அப்படிங்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி செக்டர் பண்ணிக்கிட்டோம்.
1: சமாளிச்சு இப்போ நல்லா ரன் பண்ணுறீங்க.
0: வந்துட்டோம்.
1: திருப்பூர்ல இருந்து மதுரைக்கு வந்துட்டீங்க. நம்ம ப்ராடக்ட் என்ன பண்ணா பெண்களுடைய உள்ளாடை மட்டும் தயாரிக்கிறீங்க.
0: ஆமாங்க.
1: வேற ஏதாவது பொருள் தயாரிக்கிறீங்களா?
0: இல்லை சார்.
1: இந்த பொருளுக்கான ரா மெட்டீரியல் எங்க இருந்து வாங்குவீங்க? அந்த ப்ராசஸிங் எப்படி சார் பண்ணுவீங்க?
0: சார் இது பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் எடுக்கணும் அப்படின்னா திருப்பூர் தான் சார். இதை வந்து ரெடிமேட் துணியாகவும் வச்சிருப்பாங்க. நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம தேவைக்கு வெட்டி அதை நம்ம தயார் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா துணியாவே நம்மளே உருவாக்கிக்கலாம். இப்போ நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா துணியா வாங்கினா கொஞ்சம் லாபங்கள்லாம் நமக்கு கம்மியாகும். இதே வந்து நம்மளே அந்த துணியை தயாரிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் போகும்போது ஒரு 20% நமக்கு வந்து லாபம் அதிகமாகவும் கிடைக்கும். ஆனால் ஒரு 30% முதலீடும் அதிகமாகும். ஸோ அதுக்கு கொஞ்சம் நேரமும் எடுக்கும். எடுத்தோடனே எதுவுமே பண்ணிட முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்து ராஜபாளையத்தில் டைரெக்டாக ஒரு மில்லில் த்ரெட் வாங்கி திருப்பூரில் அதை துணியாக மாற்றுறோம். எங்களுக்கு தேவையான டயா அளவுக்கு பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு டயா இருக்கு, 16, 17, 20, 30. நமக்கு எது தேவையோ அதை அங்கே ரெடி பண்ணிக்கிறோம். நிட்டிங் மில்ல முடிச்சுட்டு அங்கிருந்து திருப்பூர்லேயே சாயம் பூசுறோம். அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் நேர மதுரை தான். இங்கே வந்ததுக்கு அப்புறம் பேட்டர்ன் போட்டு நமக்கு என்ன சைஸ் தேவை, எத்தனை பீசஸ் அதில் தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம்.

0: ஒரு மேனுஃபேக்சரர் பண்ணா பல விதமான பொருள் தயாரிப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். டெக்ஸ்டைல்னா நீங்க ஏன் ஒரு குறிப்பிட்ட பொருள் மட்டும் தயாரிக்கிறீங்க, ஏன் மற்ற பக்கம்லாம் நீங்க கால் பதிக்கலையா?
1: சார் ஆர்வம் இருக்கு, ஆனா எடுத்த உடனே அறிமுகம் இல்லாம அடுத்த இதுல நம்ம போயிடக்கூடாது. ஒரு இதுல நம்ம ஸ்டாண்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிராண்டை வந்து மக்கள் மனசுல பதிய வைக்கணும். ஸ்டார்டிங்ல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போகும்போது கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்வாங்க, ஆனா இன்னைக்கு கடையில பார்த்தோம்னா நம்ம பிராண்ட் இருக்கும் போது அதை பார்க்கவே ஒரு சந்தோஷம் தான். இப்போ ஒரு 1 வருஷம் 1.5 வருஷமா நம்ம ஒரு சப்ளை கொடுத்து கொடுக்கும் அப்படின்னா, அடுத்து புதுசா நான் ஒன்னு எடுத்து நான் கொடுக்கும் போது அந்த சப்ளை நம்புவார். அவங்க பிராண்ட் ஏற்கனவே நம்மகிட்ட போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இதுவும் ஓரளவுக்கு நண்பகத்தன்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிற என்ன வரணும்னா, ஃபர்ஸ்ட் அவர் என் ப்ராடக்ட்டை வந்து 1 வருஷமாவது அவர் பயன்படுத்தணும். இப்போ நாங்கள் ஃபீல்டுக்குள்ளே வந்து 2 வருஷம் ஆச்சு, இருந்தாலும் இன்னும் நாங்கள் அதுக்குள்ள கால் பதிக்கலை. என்ன அப்படின்னா, ஒன்று முதலீடு பிரச்சனை, ரெண்டாவது கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் நல்லா ஸ்டாண்ட் ஆகிக்குவோம் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
0: இப்போ நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து முதலீடு, இப்போ முதலீடில் வந்து எவ்வளோ சார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க?
1: கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ரா மெட்டீரியல்ஸு, மிஷின்ஸு, அப்புறம் குடவுன், இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 12 லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம்.
0: இப்போ வந்து நம்மள்ட்ட எத்தனை பேர் தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கான சம்பளங்கள்லாம் எப்படி சார் கொடுக்குறீங்க?
1: இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 பெண்கள் இன்டோர் கம்பெனிக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு 10 பெண்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி வீட்டிலேயே வச்சு

0: அதை பண்ணி கொடுத்துருக்காங்க. மிஷினரி இல்லாமல், அதாவது சின்ன சின்ன வேலைகள் கை வேலைகள் இங்கே நம்ம கற்றுக் கொடுத்துருவோம், வீட்டில் கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துருவோம், அவங்களே முடிச்சுட்டு அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டு மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் தோராயமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க.
1: இந்த ஜாப் ஒர்க் சொல்லுவாங்க தானே,
0: அதே
1: ஒரு 10 பேர் நீங்கள் வந்து மெட்டீரியல் கொடுத்துருவீங்க,
0: கொடுத்துருவோம்,
1: அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க.
0: பட் வந்து அவங்க மிஷின் போட்டு ரெடி பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு கை ஒர்க், இப்போ ஒரு நூல் கோர்க்கறது, ஒரு பிசர் வெட்டுறது, இந்த மாதிரி ஒர்க்கை வீட்டில் வச்சு லேடிஸ் வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் ஃப்ரீயாக இருப்பாங்க, அந்த நேரங்களில் அந்த ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 200-250 வரையும் சம்பாதிக்கிறாங்க. டிவி பார்த்துக்கிட்டே கூட அந்த வேலையை பார்த்துருவாங்க, அது ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை கிடையாதுங்கிறனால. ஸோ அதனால வெளியே ஒர்க் பண்ணுறவங்க ஒரு 10 பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இண்டோரில் கம்பெனிக்குள்ளே ஒரு 20 பேர் வேலை பார்த்துட்டு
1: இருக்காங்க. 20 பேருக்குள்ள சம்பளங்கள் எப்படி, தினக்கூலியா வாரக்கூலியா?
0: இல்லை சார், நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு 2 சம்பளம் கொடுத்துட்ருக்கோம். 1st தேதியிலேருந்து 15th வரைக்கும் கணக்கு முடிச்சு 16th தேதி ஈவினிங் ஒரு சம்பளம் கொடுத்துருவோம். 16th இருந்து 31 வரைக்கும் கணக்கு முடிச்சு 1st தேதி ஈவினிங் ஒரு சேலரி போட்டுருவோம். எல்லாமே வங்கி மூலமாக தான் கொடுத்துட்ருக்கோம்.
1: பேங்க் அக்கௌண்ட்லேயே கொடுத்துருக்கீங்க.
0: என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், கையில் கொடுக்கும் போது 1-2 செலவழிச்சிடுறாங்க பெண்கள். பட் நம்மகிட்ட வந்து எதுவும் கேட்க போறது இல்லை. ஆனால் அதை பேங்க்ல கொடுக்கும் போது, அது ஒரு சேமிப்பாக இருக்கும் போது திடீர்னு பார்க்கும்போது 2000 இருக்கா, அந்த பெண்களுக்கு வந்து ஒரு 2000 சேர்ந்துருச்சா, சின்ன ஒரு 1000 சேரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா. சேலரி அக்கௌண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுத்து அக்கௌண்ட்லேயே கொடுத்துட்டு இருக்கோம்.
1: சார் கேட்கறக்கே சந்தோஷமா இருக்கு. அதாவது உங்க தொழிலாளர்கள் உங்கள்ட்ட கீழே வேலை பார்க்கறவங்க மேல இவ்வளவு அக்கறையா இருக்கீங்க. கையில நேரில் பணத்தை கொடுத்தோம்னா செலவழிச்சிருவாங்க, ஒரு அக்கௌண்ட்ல போட்டு வைப்போம். சார் இப்ப எந்த ஒரு பிசினஸ் அப்படின்னாலுமே சீசனல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பிசினஸ், அதாவது பெண்களுக்கான உள்ளாடை தரக்கூடிய இந்த பிசினஸ் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க, இதுக்கான சீசனல் டைம் இருக்கா? இப்ப எப்படி பிசினஸ் எல்லாம் உங்களுக்கு போயிட்டு இருக்கு சார்? இப்ப ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு
0: சார்? நம்மளுடைய உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் சீசன்ங்கிறது மேட்டரே கிடையாது சார். இது வந்து என்னைக்குமே வந்து ஒரு தேவை இருக்கக்கூடியதுதான். பண்டிகை நாட்களில் அதிகமாக போகும். மற்ற நாட்களில் ஒரு 70% போகிறது, பண்டிகை நாட்களில் வந்து ஒரு 95% வரைக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட் மூவ் ஆகும்.
1: எந்த ஒரு தொழில்னாலும் ஏற்ற இறக்கங்கள், சில பிரச்சனைகள்லாம் இருக்குமே. இப்போ நீங்கள் திருப்பூர்லேருந்து மதுரையில் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்னங்க சார் மதுரையில்?
0: பெரிய அளவில் ஒன்றும் சவால் இல்லை. சவால்னு சந்திக்கணும்னா மதுரையிலன்னு சொல்ல முடியாது, எங்களுடைய சேல்ஸில் தான் சவாலாக இருக்கும். மார்க்கெட்டிங்கில் சவாலாக இருக்கும். காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, விலை குறைச்சி கொடுப்பாங்க. நம்மளோட அவங்க கம்மியாக கொடுத்துட்டாங்கன்னா அது ஒரு ப்ராப்ளம் ஆகும். கம்மியாக கொடுக்காமையே ரீட்டைலர்ஸ் வந்து அவங்க கம்மியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் கிரெடிட் பேஸ் ஒரு பிரச்சனை வரும். ஒரு 90 நம்ம வந்து நேரம் கொடுக்குறோன்னா அது 90 கடந்தும் போகும், 90 நமக்கு கிரெடிட் ஆகும். அது நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. இன்னொன்று நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஸ்டைலை பொறுத்தது. ஒரு ரீட்டைல் பீப்புள் வந்து இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு மேலே நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஒரு 5% தான் அவர் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம யூகிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மேலே அவருக்கு நம்ம கொடுக்க முடியாது, அவ்வளோதான் லிமிட். அதை நம்ம தாண்டோம் அப்படின்னா அந்த பணமும் வரக்கு ரேட்டாகும், அந்த ஒரு ரீட்டைலையும் நம்ம இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஸோ அதிகமாக ஆசைப்படலைன்னா நிதானமாக நம்ம போயிட்டு இருந்தோம்னா தொழில் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்.
1: மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறப்ப இன்னொரு ஞாபகம் வருது, குறிப்பாக ஆன்லைன் மார்க்கெட்டிங் சமூக ஊடகங்கள் மூலமா நிறைய மார்க்கெட்டிங் பண்றாங்க, அது மாதிரி நீங்க ஏதாவது பண்றீங்களா
0: சார்? சமூக ஊடகங்கள் வந்து இப்ப நிறைய விஷயங்களுக்கு கை கொடுக்குது, இல்லைன்னு மறுக்க முடியாது. சேல்ஸுக்கு கை கொடுக்கும், ஆனா அதோடைய நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது.
1: நீங்க அது மாதிரி ஏதாவது பண்றீங்களா? சமூக ஊடகங்கள் வாயிலாக வந்து நீங்க மார்க்கெட்டிங் ஏதாவது பண்றீங்களா?
0: பண்றோம். அவங்க கேட்கும் போது அவங்களுடைய அட்ரஸ் வாங்கிட்டு அவங்களுடைய டோருக்கு நேரா போயிடும். அந்த இடத்துல வந்து அவங்களுடைய டெக்ஸ்டைல் இருக்கா, ரன் பண்றாங்களா, எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலா ஆராய்ஞ்சிட்டு இவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் வேணாமாங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்குறோம். ஆன்லைன்ல வந்து வர பீப்புளுக்கு வந்து ஒன்லி கேஷ் ஆன் டெலிவரி தான், பே முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம குட்ஸை அனுப்புறது.
1: ஒரு தொழில் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு மூலதனம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அந்த வகையில நீ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது பேங்க் அணுகுன அனுபவம் உண்டா? லோன் அப்ளை பண்ணிருக்கீங்களா?
0: இது வரைக்கும் நாங்க அந்த இதுக்கு போகல. பட் அரசாங்கம் நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க.
1: என்னென்ன சார் கொடுத்துருக்காங்க நீங்களே சொல்லுங்க.
0: மாவட்ட தொழில் மையத்துக்கு போனா ரொம்ப நல்லாவே பாடம் எடுக்கிறாங்க. வித்தின் ஒரு 30 உங்களுடைய பேப்பர்ஸ் கரெக்டா இருக்கா, நீங்க நேர்மையா சப்மிட் பண்ணிருக்கீங்களா, உண்மையா இருக்கீங்களா, இமிடியேட்டா கிடைக்கும். எப்பவுமே ஒரு லோன் அப்ளை பண்றோம்னா நம்மளுடைய தொழில் கூடம் எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற பேங்க்ல முதல்ல அப்ரோச் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் வந்து உடனே வெரிஃபிகேஷன் பார்ப்பாங்க, பக்கத்துல தானே இருக்கு, நாளை பண்ண நம்ம வந்து ரெக்கவர் சீக்கிரமா பண்ணிக்கலாம் அப்படின்னு. அங்க போய் அவங்ககிட்ட எனக்கு இவ்வளவு தூரம் லோன் தேவைப்படுதுன்னு சொல்லி உங்களுடைய இதை சப்மிட் பண்ணி அவங்க ஓகே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மாவட்ட தொழில் மையத்துக்கு போய் உங்களை ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொட்டேஷனு அவங்க சொல்ற வழிமுறைகள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு 10 கிளாஸ் பண்ணுவாங்க. அந்த கிளாஸ்ல எக்ஸாம் வைப்பாங்க, அதை முடிச்சிங்கன்னா சர்டிபிகேட் வரும். சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறம் லோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நீங்க எந்த கம்பெனிலேருந்து கொட்டேஷன் வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த கம்பெனிக்கு அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இதுல நேர்மையா இருந்தா மட்டும்தான் இதுல எல்லாத்துலயுமே ஜெயிச்சு வர முடியும். இதுலயும் வந்து 75% கவர்மெண்ட் கொடுக்குது, 25% நம்ம முன்பணமா செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரி வச்சிருக்கணும்.
2: நேயர்களே, இதுவரை நமது அச்சாணி நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பிரத்யோக ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவு

வழங்குவோர் எம் பாலமுருகன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை எதிர்வரும் புதன் அன்று நமது அச்சாணி நிகழ்ச்சியில் 8:30 கேட்டு மகிழலாம். இத்துடன் இன்றைய அச்சாணி நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி என் நவநீத பாண்டியன். நன்றி நேயர்களே.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நாம் கேட்கவிருப்பது இன்றைய பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் சென்ற வாரம் நாம் கேட்ட விவசாயிகளுக்கான மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து வேளாண் அறிவியல் மையத்தின் விரிவாக்கத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் சி. சபரிநாதன் அவர்கள் வழங்கிய தகவல்களின் நிறைவு பகுதியை இப்போது கேட்கலாம்.
2: பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம். பயிர்களுக்கு சேதங்கள் வந்து பல முறைகளில் ஏற்படும். ஒரு இயற்கை பேரிடர்களால் சேதங்கள் வரலாம், ஒரு பூச்சி நோய் தாக்குதல்னால சேதங்கள் வரலாம். இந்த சேதங்களில் இருந்து விவசாயிகள் இழப்பீடு எப்படி ஈடு செய்கிறதுன்னு தான் இந்த திட்டத்தோட சிறப்பம்சங்கள். இந்த திட்டத்தில் பயனாளர்களாக இணைகிறது மூலமாக அவங்களோட நஷ்டத்தை ஈடு செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த இயற்கை பேரிடர்கள்னால வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பகுதிகளில் பார்த்துருப்போம். அந்த சேதங்கள்னால விவசாயிகளுக்கு வந்து பார்த்தோன்னா நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த நஷ்டங்களில் வந்து எல்லாமே ஈடு செய்யணும்னா பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தில் நீங்கள் வந்து பயனாளர்களாக வந்து இணைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதற்கான இழப்பீடை வந்து வாங்கிக்கலாம். அந்த பயிர்களுக்கு நீங்கள் வந்து காப்பீடு பண்ணணும். அதாவது அந்த பயிர்களுக்கு வந்து நம்ம அரசு வந்து பார்த்தோன்னா ஒரு தொகையை, ஒரு பிரீமியம் தொகையை நிர்ணயிச்சிருப்பாங்க. அதாவது காரிஃப் பயிருக்கு, ரப்பி பயிர்களுக்குன்ட்டு வந்து சொல்லிட்டுனா அந்த பிரீமியம் தொகையை வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த தொகையை, இப்போ மக்காச்சோள பயிர்களுக்கு ஒரு பிரீமியம் தொகை இருக்கும், நெல் பயிர்களுக்கு ஒரு பிரீமியம் தொகை இருக்கும், அதே மாதிரி தோட்டக்கலை பயிர்களுக்கு ஒரு தொகை இருக்கும். பயிர்கள் சாகுபடி பண்ணுறப்ப முன்கூட்டியே ஒரு தேதியை வந்து வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பாங்க. அந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அதை வந்து தொகை செலுத்திட்டிங்கன்னா அந்த இதில் பயனாளர்களாக இணைஞ்சிட்டிங்கன்னா இடர்பாடுகள் வரும்போது அதனோட நஷ்டத்தை வந்து ஈடு செஞ்சுக்கலாம். இந்த அதனால தான் வந்து பார்த்தோன்னா விவசாயிகளுக்கு வந்து இது ஒரு சிறப்பு திட்டமாக செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க நம்மளோட மத்திய அரசு. இந்த திட்டத்தில் இணைஞ்சு எல்லா விவசாயிகளும் பயன்பெறலாம். அதாவது பயிர்கள் சாகுபடி பண்ணக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளுமே இந்த திட்டத்தில் நில ஆவணங்கள், சிட்டா அடங்கல், நில வரைபடம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயிர் சாகுபடி பண்ணக்கூடிய ஆவணங்களை சமர்ப்பித்து பயனாளர்களாக இணைஞ்சிக்கலாம். இந்த ஆவணங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வட்டார வேளாண்மை அலுவலகங்கள், விரிவாக்க மையங்கள் இங்கே வந்து சமர்ப்பித்து நீங்கள் வந்து அந்த திட்டங்களில் நீங்கள் சாகுபடி பண்ணக்கூடிய பயிர்களை எல்லா தகவல்களும் அவங்களுக்கு கொடுத்து அந்த தொகையை செலுத்தி உங்களுக்கு இது மாதிரி இடர்பாடுகள் வரும்போது நீங்கள் வந்து அந்த இழப்பீடு வந்து ஈடு செஞ்சுக்கலாம். இதை எல்லா விவசாயிகளுமே பயன்படுத்தி பொருளாதார சேதங்கள்லேருந்து மேம்படுத்திக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய திட்டங்கள்னும் போது என்ன திட்டங்கள்னால், அதாவது மண்வள அட்டை திட்டம். இந்த மண்வள அட்டை திட்டம் மூலிமா விவசாயிகள் அவங்களோட மண் வளத்தோட ஆரோக்கியத்தை, மண் வளத்தோட ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த திட்டம் மூலிமா. அதற்கு வந்து மண்வள ஆரோக்கியம்னால் மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தோட அளவுகள், அவங்களோட விவசாயிகள் மண் வளத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களோட நிலவரங்கள், அதாவது விவசாயிகள் வந்து பார்த்தோன்னா

அவங்களோட மண் மாதிரிகளை சேகரித்து நமக்கு வந்து இந்த மண் வள அட்டை திட்டம்லாம் நிறைய நமக்கு வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலமாக அந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்களோட மண் மாதிரிகளை எடுத்து ஆய்வு செஞ்சு மண் வள அட்டை திட்டத்தில் உங்களோட பயிர்களில் உங்களோட மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சத்துக்கள் இருக்குது, எந்தெந்த அளவுகள் இருக்குது, நீங்கள் சாகுபடி பண்ணுற பயிர்களுக்கு ஏற்ப அதனோட எவ்வளவு அளவில் வந்து அந்த சத்துக்களை வந்து இடலாம், இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த மண் வள அட்டை திட்டத்தில் பரிந்துரை பண்ணிடுவாங்க. அதனால்

0: பயிர்களுக்கு ஏற்ப அதனோட எவ்வளவு அளவில் வந்து அந்த சத்துக்களை வந்து இடலாம், இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த மண்வள அட்டை திட்டத்தில் பரிந்துரை பண்ணிடுவாங்க. அதனால் விவசாயிகள் வந்து இது மாதிரி உங்களோட மண் மாதிரிகளை பரிசோதனை பண்ணுறது, இது மாதிரி திட்டங்களை பயன்படுத்திக்கலாம், மண் மாதிரிகளை ஆய்வு செஞ்சுக்கலாம். இதுக்கு அரசு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மண் வளத்தை வந்து பார்த்தோன்னா பரிசோதனை பண்ணிட்டு தான் எல்லா பயிர்களுமே விவசாயிகளை வந்து தற்போது வந்து சாகுபடி பண்ணணும். இதுக்காக விவசாயிகளுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய திட்டங்கள் மூலமாக உரத்தை வந்து எப்படி ஒரு சமச்சீராக பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு இந்த திட்டங்கள் மூலமா வந்து நிறைய விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். அதனால் விவசாயிகள் வந்து இது மாதிரி திட்டங்கள் பயனாளர்களாக இணைஞ்சு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய திட்டங்கள் என்னென்னா, பாரத பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டம், அதாவது இந்த விவசாயிகளுக்கு ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்துகிறாங்க. இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பயனாளர்களாக இல்லைனானா அனைத்து விவசாயிகளுமே 18 முதல் 40 வயசில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுமே பயனாளர்களாக இணையலாம். இந்த பயனாளர்களாக இணைஞ்சிட்டாங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் 60 வயசுக்கு மேலே ஆகும்போது மாதம் 3000 மாதந்தோறும் ஓய்வூதியமாக வந்து வந்துடும். அப்போ அந்த 18 முதல் 40 வயசில் அவங்களுக்கு மாதந்தோறும் பிரீமியம் தொகை இருக்கும். அவங்க வயதுக்கு ஏற்ப அந்த தொகை ஒரு 50 ரூபாவிலேருந்து ஒரு 200 ரூபா வரும் நிர்ணயிச்சிருப்பாங்க அவங்க வயதுக்கு ஏற்ப. அப்போ இப்போ இருக்கக்கூடிய விவசாயிகள், இந்த வயதில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த தொகையை செலுத்தி பயனாளர்களாக வந்து இணைஞ்சிக்கலாம். 60 வயசுக்கு மேலே நமக்கு ஓய்வூதியமாக வந்து அரசாங்கம் வந்து நிதியுதவி வந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி பல்வேறு நலத்திட்டங்கள் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உற்பத்தி பண்ணிடுவாங்க. சந்தையில் தான் பெரும் சவால்கள் இருக்குது. விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து ஒரு நல்ல விலைகள் வந்து கிடைக்காது. இது மாதிரி வந்து நிறைய இடர்பாடுகள்லாம் விவசாயிகளுக்கு இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து அதுக்கு வந்து ஒரு சிறப்பு திட்டமாக தேசிய வேளாண் சந்தையை வந்து ஈனாம்னு சொல்லுவாங்க. அது மூலமா விவசாயிகள் வந்து அவங்களோட பொருளை நம்மளோட நாட்டில் எங்கே எந்த சந்தையிலனாச்சும் விற்றுக்கலாம் அவங்க விளைவிக்கக்கூடிய பொருளை. அந்த ஈனாம்ன்ற போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான சந்தைகளுமே இணைச்சிருப்பாங்க. எல்லா ஊர்களில் இருக்கக்கூடிய வியாபாரிகளையும் வந்து இணைச்சிருப்பாங்க. அதில் வந்து விவசாயிகள் வந்து அந்த படிவங்கள் கொடுத்து அதில் விவசாயிகளாக வந்து பதிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே விலைகள், எந்த சந்தைகளில் எங்கே நல்ல விலைகள் கிடைக்குதோ அங்கங்கே பொருள்களை வந்து இந்த முறைகள் மூலியமாக நீங்கள் வந்து விற்பனை பண்ணிக்கலாம். அதே போல் விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு திட்டமாக அறிவிச்சிருக்காங்க. யாரெல்லாம் வந்து ஊக்குவிக்கிறாங்க, யாரெல்லாம் வந்து நிதியுதவி இது வந்து அரசு எப்படியெல்லாம் வழங்குது அப்படின்னா நம்மளோட எஸ்எஃப்ஏசின்னு சொல்லுவாங்க, எஸ்எஃப்ஏசி நபார்டு வங்கி மூலமாக இதுக்கு வந்து இந்த நிதியுதவி அளித்து விவசாயிகள் வந்து ஒரு விவசாய உற்பத்தியாளர் நிறுவனத்தை தொடங்கிறதுக்கு நம்மளோட அரசு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு முறைகளில் வந்து விவசாயிகளை வந்து ஊக்குவிக்கிறாங்க. இது மாதிரி திட்டங்களும் விவசாயிகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ஒரு கூட்டு முயற்சியோடு எடுத்துகிட்டு போய் ஒரு பொருளாதாரத்தை அவங்க வந்து மேம்படுத்திக்கலாம். இது மாதிரி பல்வேறு திட்டங்கள் விவசாயிகளுக்காக, கிராமப்பகுதியில் இருக்கிற பெண்களுக்காக, கிராமப்பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்காக, எல்லாத்துக்குமே நம்ம மத்திய அரசு வந்து தனித்தனியாக செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இது மாதிரி திட்டங்களை பயன்படுத்தி எல்லாருமே அவங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கணுன்றது தான் சிறப்பு நோக்கமாகும். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்த தகவல்களை வழங்கினார் வேளாண் அறிவியல் மையத்தின் விரிவாக்கத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் சி. சபரிநாதன் அவர்கள்.

0: இத்துடன் இன்றைய பாரதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: அதாவது அவர் என்ன

0: பாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றியா, ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
2: ஆனா
0: அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்க.
3: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம் நேர்களே. அதனை தொடர்ந்து செய்தி சுடர்.
4: This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi assures aspirations of 140 crore Indians will definitely be fulfilled. Says Viksit Bharat must be the dream of every single person. National Democratic Alliance lauds Prime Minister Narendra Modi on becoming India's longest-serving elected Prime Minister. Union Cabinet approves second phase of Ahmedabad Metro Rail Project, also gives nod to infrastructure projects in Amravati, Andhra Pradesh. Government approves 96 companies under third round of PLI scheme for textiles, nearly 13,000 crore rupees investment committed. Defence Ministry to procure 20 advanced jammers for Navy ships to enhance operational safety. And in badminton, PV Sindhu and Tanvi Sharma advanced to second round of women's singles event at Australian Open. Prime Minister Narendra Modi today assured that the aspirations of 140 crore citizens of the country will definitely be fulfilled and emphasized that the National Democratic Alliance, NDA, has always strengthened the nation's trust. Mr. Modi was addressing the NDA conclave at Bharat Mandapam in New Delhi this evening. He said the people of the country entrusted the NDA government with their trust after the betrayal of the Congress. He said, for the first time, the people of the country have seen that when a government is run with the right intention, development also takes place at a rapid pace. He said the lifting of more than 25 crore people out of poverty during these 12 years of the NDA government reflects that its policies are correct and its direction is right.
5: Bharat ke logon ne pehli baar ye dekha hai ki jab sahi niyat se sarkar chalti hai to tez gati se vikas bhi hota hai. NDA सरकार के इन 12 वर्षों में 25 करोड़ से ज्यादा लोगों का गरीबी से बाहर निकलना, ये दिखाता है कि हमारी नीतियां सही हैं, हमारी दिशा सही है. ये सफलता आज देश के हर उस व्यक्ति को एक भरोसा देती है कि एक न एक दिन उसके सपने भी पूरे होंगे.
4: The Prime Minister added that the people of the country have understood the importance of political stability at the national level. He said it is a testament to the maturity of the people that they have given him the opportunity to serve them for such a long time.
5: 2014 ke pehle ke kai dashak bahut asthirta aur uthal puthal se bhare hue the. Iska desh ko bahut nuksan bhi uthana pada, lekin ab desh ki janta ek sthir sarkar ka kaam bhi dekh rahi hai और उसकी निर्णायक क्षमताओं की प्रशंसक भी है. मैं आज देश की महान जनता को भी नमन करता हूं, जनता जनार्दन का आभार व्यक्त करता हूं.
4: Mr. Modi said every citizen of the country is filled with the dream of a Viksit Bharat and this dream is no longer limited to any single individual.

0: Bulletin Wall number 39, Isharani Barua. Tanvi Sharma also showed signs of returning to form with a 21-12-22-20 win over world number 11 Chiu Pingchian of Chinese Taipei. Tanvi will face Malvika Bansod. The India Meteorological Department today said a wet spell is likely over northwest India till the 13th of this month under the influence of western disturbance. It has forecast isolated heavy to very heavy rainfall over northwest and northeast India during the next 5 to 7 days. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi assures aspirations of 140 crore Indians will definitely be fulfilled. Says Vikasit Bharat must be the dream of every single person. National Democratic Alliance lauds Prime Minister Narendra Modi on becoming India's longest serving elected Prime Minister. Union Cabinet approves second phase of Ahmedabad Metro Rail project, also gives nod to infrastructure projects in Amravati, Andhra Pradesh. Government approves 96 companies under third round of PLI scheme for textiles. Defence Ministry to procure 20 advanced jammers for Navy ships to enhance operational safety. And in badminton, PV Sindhu and Tanvi Sharma advanced to second round of women's singles event at Australian Open. That is all in the news at 9. Good night.
1: Akashwani Manila Seidhi Pirivu Vazhangum
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் வேளாண்மை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் விவசாயிகள் நலனுக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன். வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம்.
2: மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகளில் வேளாண் துறைக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு சார்?
3: நமது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்துடைய சாதனை வந்து ரொம்ப பெரிய அளவில் விவசாயிகள் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடை கோடியில் உள்ள விவசாயிகள் வரைக்குமே மத்திய அரசின் செயல் திட்டங்கள் வந்து சென்றடைஞ்சிருக்கு. இதற்கு உதாரணமாக அவர்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துதல், நவீன கால வளர்ச்சிக்கு ஏற்ப அவங்களுடைய தொழில்நுட்ப மேம்பாடு, இது அனைத்திலையும் மிகப்பெரிய பங்கு வந்து மத்திய அரசு செலுத்திக்கிட்டு வராங்க. இதற்கு ஆதாரமாக நிறைய குறியீடுகள் இப்போ வந்து மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்கள் மூலமாகவும் வெளியிடப்பட்டு உள்ளது. இதுவே இதற்கு ஒரு சான்றாக அமையும்.
2: விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக வேளாண் துறை முன்னேற்றத்திற்காக அரசு வந்து பெரிய பங்காற்றியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் சொல்றதுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. அரசோட திட்டங்களை செயல்படுத்துறதுல வேளாண் அறிவியல் நிலையத்தோட முக்கிய பங்களிப்பு என்ன சார்? ஏன்னா நீங்க தான் முக்கியமான ஒரு பங்காற்றுறீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். விவசாயிகளை நீங்க எப்படி அணுகிறீங்க சார்?
3: இந்திய அரசுடைய அமைச்சக பொறுப்புல பாத்தீங்கன்னா மேடம், வேளாண்மை அறிவியல் மையம் வந்து முக்கிய பங்காற்றுது. மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து நம்ம நாடு முழுக்க உள்ள அனைத்து மாவட்டங்கள்லயும் இந்த வேளாண்மை அறிவியல் மையத்தை நேரடியா நிர்வகிச்சு வராங்க. இந்த வேளாண்மை அறிவியல் மையங்களின் மூலமாக விவசாயிகளுடைய அன்றாட அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுடைய விற்பனை வாய்ப்புகள், சாகுபடி சம்பந்தமான சந்தேகங்கள், புதிய தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு கொண்டு சேர்ப்பது, இப்படி பல கட்டத்தில் வந்து இந்த வேளாண்மை அறிவியல் மையம் வந்து பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம பாரத நாட்டில் சுமார் 731 வேளாண்மை அறிவியல் மையங்கள் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் அந்த மத்திய அரசின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேசம் சேர்த்து இந்த ஒரு பகுதியில் 76 வேளாண்மை அறிவியல் மையங்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்னா, வேளாண்மையின் உற்பத்தி திறன், லாபம் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துதல், அப்புறம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சியை வந்து விவசாயிகள் எடுத்த கொண்டு போகிறது தான் எங்களுடைய இலக்காக இருக்குது மேடம்.
2: இப்போ விவசாயிகளுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய அறிவுரைகள், விவசாயி வந்து ஒரு பொருளை வந்து மகசூல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான அந்த முதல் கட்ட அறிவுரைகள் தொடங்கி உரங்கள் தொடங்கி என்னென்ன விஷயங்களை வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறீங்க சார்?
3: குறிப்பாக இதற்கு உண்டான எங்களுடைய பணி செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டது போல இதற்கு என்னென்ன ஒரு அளவீடு செஞ்சு அது எப்படி நாங்கள் செயல்முறைப்படுத்தணுன்றதை மத்திய அரசு எங்களுடைய நேரடி வழிகாட்டுதல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வேளாண்மை அறிவியல் மையங்கள் மூலியமாக பார்த்தீங்கன்னா முதல்ல நாங்கள் செயல்படுத்துறது வந்து பண்ணை அளவிலான சோதனைகள். அதாவது பண்ணை அளவில் என்ன சோதனை நடத்துவோம்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆன் ஃபார்ம் ட்ரையல்னு சொல்லுவாங்க. அதாவது பல்வேறு வேளாண் முறைகளின் கீழ் குறிப்பிட்ட இடங்களுக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களை வந்து கண்டறிஞ்சு அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த பண்ணை அளவிலான சோதனைகளை வந்து செய்வோம். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து முன்னணி

0: கள விளக்கங்கள், அதாவது ஆங்கிலத்தில் ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். இப்போ நீங்கள் சராசரியாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களில் இந்த வேளாண்மை அறிவியல் மையங்கள் மூலியமாக கிட்டத்தட்ட 34,432 சோதனைகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. அதே போல 20,000 மேற்பட்ட தொழில்நுட்பங்களை வந்து நாங்கள் இந்த முன்னணி கள விளக்கங்கள் மூலியமாக வேளாண்மை மற்றும் அது சார்ந்த துறைகளில் என்னென்ன கிடைக்கக்கூடியதோ அந்த உற்பத்தி திறனை வெளிப்படுத்தும் வகையிலையும் விவசாய மக்களிடம் நாங்கள் கொண்டு சேர்த்துருக்கோம்.
1: அதாவது எந்த பகுதியில் எந்த பொருள் வந்து விளையும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பகுதி விவசாயிகளுக்கான அறிவுரைகள் வந்து இந்த வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலாக வழங்கப்படுது அப்படின்றத நம்ம வந்து கண்கூடாக வந்து தெரிஞ்சுக்க முடியுது சார். விவசாயிகள் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அப்படின்றது என்ன, அதற்கான தீர்வுகளாக நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமான விதைகள், தரமான உரங்கள், இந்த மாதிரி பொருட்கள் வந்து இந்த வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலாக கொடுக்கப்படுதா, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: நான் சொன்னது போல ரெண்டு செயல்முறை விளக்கங்கள் அப்புறம் வந்து இந்த பண்ணை அளவிலான சோதனைகள் தவிர நாங்கள் வந்து இப்போ புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்ப்பதிலையும் நாங்கள் முக்கிய பங்காற்று வரோம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ பயிற்சிகள் தரும், அதில் வந்து விவசாயிகள், பண்ணை பெண்கள், அப்புறம் கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் விரிவாக்க பணியாளர்களுடைய திறன் மேம்பாட்டுக்காக தனியாக பயிற்சிகள் ஏற்பாடு பண்ணுறோம். விரிவாக்க செயல்பாடுகளில் வந்து விவசாயிகளையும் பங்கேற்க செய்கிறோம். இதை தவிர தரமான விதைகளுடைய உற்பத்தி செஞ்சு அதை வந்து விவசாயிகளிடமும் கொண்டு போய் சேர்க்குறோம். தரமான நடவு பொருட்கள் உற்பத்தி எப்படி பண்ணுறதுன்றதையும் அவங்களுக்கு ஆலோசனை வழங்கி நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்கிறோம். தரமான கால்நடை இனங்கள் மற்றும் மீன் குஞ்சுகள் உற்பத்திலையும் எங்களுடைய வேளாண்மை அறிவியல் பங்கம் வந்து நாங்கள் விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்குறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சாதனைகளில் கிட்டத்தட்ட வேளாண் அறிவியல் நிலையங்கள் பார்த்தீங்கன்னா 60,000 மேற்பட்ட பயிற்சி திட்டங்களை நாங்கள் முடிச்சிருக்கிறோம். பயனாளிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,600,000 பேர் விவசாயிகள் வந்து இதன் மூலியமாக பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல தரமான விதை உற்பத்தி சொன்ன பாருங்க, அதில் பார்த்தீங்கன்னா 20,000 அதிகமான தரமான விதைகளை வந்து உற்பத்தி செஞ்சு விவசாயிகள்கிட்ட நாங்கள் வழங்கியிருக்கிறோம். தரமான நடவு பொருட்கள் உற்பத்திலையுமே கிட்டத்தட்ட 350,000 தரமான நடவு பொருட்களை வந்து உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு கிடைக்கப்பெற்று நாங்கள் வழிவகை செஞ்சுருக்கிறோம். அதே போன்று கால்நடை சார்ந்த மீன் குஞ்சுகள் உற்பத்தி போன்ற தொழில்களிலும் கிட்டத்தட்ட 400,000 மீன் குஞ்சுகள் வந்து மற்றும் பசு மற்றும் செம்மறியாடு, வெள்ளாடு, எருமை போன்ற இனப்பெருக்க காளைகளுக்கும் மேம்படுத்தப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் வழங்கியிருக்கிறோம்.
1: நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து தெளிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, முன்பெல்லாம் வந்து ஒரு விவசாயினா ஒரு விவசாயம் மட்டும்தான் செய்வாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்ற ஒரு சூழலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. விவசாயி வந்து கால்நடை வளர்ப்போராரும் இருக்கிறாரு, மீன் வளர்ப்போராவும் இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கான வருமானம் வந்து அதிக அளவுல கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சூழலும் ஏற்படுது. கால்நடை வளர்ப்புக்காக விவசாயிகளுக்கு நீங்க என்ன மாதிரியான அறிவுரைகள் வழங்குறீங்க சார்?
0: முக்கியமா நகரமயமாக்கலால இளைஞர்கள்லாம் வந்து வேளாண்மை பற்றியோ இல்ல சிந்திக்கிறதோ இல்ல அவர்களுடைய தாய் தகப்பன் வந்து வேளாண்மையில ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் வந்து கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இப்ப நம்ம மத்திய அரசுடைய முனைப்பால பாத்தீங்கன்னா ஆரியான்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதாவது அட்ராக்டிங் அண்ட் ரீடைனிங் யூத் இன் அக்ரிகல்ச்சர், வேளாண்மையில் இளைஞர்களை ஈர்த்தல் மற்றும் தக்க வைத்தல். இப்ப இந்த திட்டத்தின் கீழ இந்தியாவில உள்ள 731 மாவட்டங்களில 97 மாவட்டங்கள் வரைக்கும் இதை நாங்க வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை தவிர ஒருங்கிணைந்த பண்ணையம் மற்றும் வந்து காலநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண்மைக்கான தேசிய கண்டுபிடிப்புகள் போன்ற முயற்சிகளையும் நாங்க முன்னெடுத்து வரோம். இயற்கை வள வேளாண்மை சம்பந்தமாகவும் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்கள் ஈடுபடுத்தி கொண்டு வரோம்.
1: இயற்கை வேளாண்மை செய்யணும் அப்படிங்கறது வந்து பிரதமரும் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க, மத்திய வேளாண் அமைச்சரும் சொல்லிட்டே தான் இருக்காங்க. இயற்கையான உரங்கள் பயன்படுத்தப்படும் போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மகசூல் வந்து உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்காத மகசூலா இருக்கும் அப்படின்றத அவங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இப்ப இயற்கை விவசாயத்திற்கு மாறி இருக்கிறது, நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாமா சார்?
0: கண்டிப்பாங்க மேடம், மத்திய அரசின் திட்டத்திற்கு மேரா கௌரவ் மேரா கான் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மை வில்லேஜ் மை பிரைட் என சொல்லக்கூடிய என் கிராமம் என் பெருமை ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் வந்து அனைவரும் ஈடுபடணுன்றதை ஊக்குவிச்சு கிட்டத்தட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் மொத்தம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,000 பங்கேற்பு செயல் விளக்கங்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இதனால 100,000 பண்ணை குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளாங்க. ஒரு ஒரு கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் வந்து நேரடியாக ஈடுபடுறதால கிராம சூழலில் அனைவரும் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறைக்கு மாறுறதுக்கும் விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபடுறதுக்கும் ரொம்ப முனைப்பை காட்டுறாங்க.
1: நிச்சயமா சார், ஒருங்கிணைந்த பண்ணையை பத்தி ரொம்ப சிறப்பா வந்து நிறைய விளக்கங்களை சொன்னீங்க சார். ஒருங்கிணைந்த பண்ணையத்தினுடைய இன்னொரு அம்சமா வந்து கால்நடை வளர்ப்பை வந்து பார்க்கிறோம். ஏற்கனவே வந்து விவசாயிகளுக்கு வந்து பருவநிலை குறித்த முன்னெச்சரிக்கை இல்லாம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. சிறுதானியங்கள் குறித்த அந்த பயன்பாடு பற்றி அவங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லியிருக்கீங்க சார்? கால்நடை வளர்ப்பு மற்றும் சிறுதானியத்தினுடைய பயன்பாடு இப்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் போது அதற்கான ஒரு விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுறாங்களா விவசாயிகள்?
0: இப்ப வந்து இயற்கை வேளாண்மையை சார்ந்த அப்புறம் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஈடுபடுறாங்களோ இப்ப வந்து மக்களிடையே வந்து ரொம்ப அவங்களுடைய சுகாதாரம், அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றின மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு. சிறுதானியத்தை நோக்கி

0: இந்த உணவு பழக்கவழக்கங்களை நோக்கி வந்து மக்கள் வந்து மாறி வர்றதால இப்ப வேளாண்மை அறிவியல் நிலையங்கள்ல குறிப்பாக மனையியல் சார்ந்த பயிற்சிகள் வர்றப்ப சிறுதானியத்தை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாத்தலாம், அதன் மூலியமா உடல்நிலையை பராமரிக்கிறது எப்படின்னு அதை கண்டறிஞ்சு நிறைய பேர் அதுல முக்கியமா மகளிர்கள் வந்து பெரிய அளவுல வந்து ஈடுபட்டு தொழில் முனைவோரா மாறி வெற்றிகரமா செயல்படுத்திக்கிட்டு வராங்க. மேடம்,
1: மகளிரை வந்து ஒரு தொழில் முனைவோரா ஆக்குறதுக்கான பயிற்சிகள் வேளாண் அறிவியல் நிலையத்துல வந்து வழங்கப்படுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து சொல்லியிருக்கீங்க, நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்ப கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலாக சொல்லப்படுது சார்?
0: மத்திய அரசின் கீழ் அறிவிக்கப்பட்ட செயல் திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமா ரெண்டு திட்டத்தை வந்து ரொம்ப தீவிரமா செயல்படுத்துறாங்க. கால்நடைகளை தாக்கக்கூடியதுல இரண்டு நோய்களை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஒன்னு வந்து வாய்க்கால் கோமாரின்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், இன்னொன்னு வந்து கன்று வீச்சு நோய் புரூசலோசிஸ் சொல்லுவாங்க. இந்த இரண்டு நோய்களுக்குமே பசு ஆதார்னு ஒரு எண்ணெய் கால்நடை சார்ந்த அந்த தொழில் ஈடுபடுற விவசாயிகளுக்கு வந்து கட்டாயமாக அதை பதிவு செய்யப்பட்டு நேரடியாக மத்திய அரசின் கீழ் இந்த இரண்டு நோய்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு மானிய உதவியும் அவங்க வந்து செயல்படுத்திட்டு கொண்டு வராங்க.
1: கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சார், எங்க தரமான ஒரு உயிரினங்கள் கிடைக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களும் நீங்க சொல்றீங்களா சார்?
0: குறிப்பா இந்திய அரசுக்கு கீழே நல்ல இனங்களை கண்டறிஞ்சு வெண்மை புரட்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக பால் உற்பத்தியில உலக அளவுல நாம தான் முதலிடத்துல இருக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் நாம வந்து வெண்மை புரட்சிக்கு பிற்பாடு பால் வளத்தை ஊக்குவிப்பதற்காக நம்ம வந்து கலப்பினத்துக்கு மாறணும். ஆனா இப்ப ஆரோக்கியத்தின் சூழலை நோக்கி போறதால எல்லாருமே வந்து கலப்பினத்திலிருந்து நாட்டு இனங்களுக்கு மாறிக்கிட்டு வராங்க. அதனால விற்பனை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் ஈடுபடுறதுல அதிகப்படியான ஈர்ப்பு வந்து நாட்டு ரகங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கு. அது குறிப்பா கறவை மாடுகளா இருந்தாலும் சரி, நம்மளுடைய செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளா இருந்தாலும் சரி, இல்ல நாட்டுக்கோழி இனங்களா இருந்தாலும் சரி, இதற்கு மிகப்பெரிய விற்பனை வாய்ப்பு பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது.
1: மத்திய அரசோட சாதனைகள்ல வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வரீங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா வேளாண் அறிவியல் நிலையத்தின் சார்பா வழங்கப்படக்கூடிய பயிற்சிகள் மற்றும் பங்களிப்புகளை பத்தி சொன்னீங்க. இப்போ என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுது சார் மத்திய அரசு சார்பில்?
0: சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த செயல் திட்டங்கள் நடைமுறையில் படுத்தப்பட்டாலும் குறிப்பா இப்ப வந்து மத்திய அரசு ரொம்ப தீவிரமா செயல்படுற ஒரு முக்கியமான திட்டங்களை பற்றி நான் உங்களோட பகிர்றேன். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த கழிவிலிருந்து செல்வம், ஆங்கிலத்துல வேஸ்ட் டு வெல்த்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன கண்டறிச்சிருக்கிறாங்கன்னா இந்தியாவில வந்து விவசாய கழிவுகள் மூலம் ஆண்டுக்கு சுமார் 18,000 மெகாவாட் அளவுக்கு வந்து மின்சாரத்தை நம்ம அதுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இருக்கு. கழிவிலிருந்து அந்த கழிவை எப்படி செல்வமா மாத்துறதுன்னு முடிவெடுத்துறதுதான் இந்த திட்டத்துடைய அம்சம். எச்சங்களை பயன்படுத்தி அதை ஒரு சத்துக்கள் நிறைந்த இயற்கை உரங்களா மாத்தலாம் அப்படின்றத விவசாயிட்ட நாங்க கொண்டு போறோம். ரெண்டாவது வட்ட பொருளாதாரத்தை உருவாக்கணும்னு சொல்லி மத்திய அரசு பரிந்துரைக்கிறாங்க. இதோடைய சாராம்சம் ஆங்கிலத்துல சொல்வது போல 6R சொல்றாங்க. அதாவது ரெடியூஸ் குறைத்தல், ரீயூஸ் மீண்டும் பயன்படுத்துதல், ரீசைக்கிள் மறுசுழற்சி, ரிஃபம்பிஷ் புதுப்பித்தல், ரெக்கவர் மீட்டெடுத்தல், கடைசியாக ரிப்பேர்னு சொல்றாங்க பழுது பார்த்தல். இந்த 6 நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஒரு விவசாயிகள் வந்து அந்த விவசாய கழிவை உண்மையான மறுசுழற்சிக்கு உட்படுத்தி இந்த தரத்துல வந்து நம்ம சமரசம் செய்யாமல அதன் அசல் வடிவத்திலேயே திரும்ப பயன்பாட்டுக்கு கொண்டு வரலான்றதுதான் இதோடைய நோக்கம். மூணாவது முக்கியமா விவசாய கழிவுகள்ல வந்து என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா பயிர் சாகுபடிக்கு, கால்நடை வளர்ப்புக்கு, அறுவடைக்கு பிந்தைய கையாளுதல் மற்றும் தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், கரும்பு, எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பால் பொருட்கள் ஆகியவற்றின் இந்த பதப்படுத்தல் பற்றி பயிர் வகைகளை வந்து குறிப்பா அதை கவனம் செலுத்தணும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சர்க்குலர் எக்கானமி ஏன் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா இப்ப மத்திய அரசுடைய பரிந்துரையா வந்து இயற்கை உயிரி வேளாண் வளங்களை ஊக்குவிக்கும் கோபர்தன் திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. இதனால மக்கள் பயோமாஸ் சொல்லக்கூடிய உயிரி பொருட்களை வச்சு அவங்க வந்து இந்த திட்டத்தின் மூலியமா வந்து கால்நடை சாணம், பயிர் எச்சங்கள், அப்புறம் வந்து உணவு கழிவுகள் இதெல்லாம் வந்து நீங்க செயற்படுத்தி உயிரி எரிவாயுவா மாற்றலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய திட்டமா வெற்றி அடைஞ்சு கிட்டத்தட்ட இந்த 2026 ஜனவரி 14 நிலவரப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவில கிட்டத்தட்ட 50% மேலான மாவட்டங்கள் வந்து 980 உயிரி எரிவாயு ஆலைகளை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றினா சொல்லலாம்
1: பயோகேஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு இருக்கு.
0: ஆமா, இது மட்டும் இல்லாம நமது இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் பயோகேஸ்க்கு பிற்பாடு அதனுடைய உற்பத்திக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஸ்லரின்னு சொல்லுவாங்க கழிவு, அதை பயன்படுத்தி மண்ணின் வளத்தை வந்து மேம்படுத்தலாம்னு சொல்லி விவசாயிகளுக்கு வந்து நாங்க கொண்டு சேர்க்கிறோம். விவசாய கழிவுகளை வந்து விவசாயிகள் மத்தியில அவங்களுடைய அளவுல இது எப்படி வந்து மாற்றுவதற்கான உட்கட்டமைப்பை வந்து மத்திய அரசே செயல்படுத்துது. ஒன்னு வந்து வேளாண் உட்கட்டமைப்புன்னு சொல்லலாம், இன்னொன்னு கால்நடை சார்ந்த பராமரிப்பு உட்கட்டமைப்பு, ரெண்டு வகையா கொண்டு வர்றாங்க. வேளாண் உட்கட்டமைப்புல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் செயல்படுத்தினதுல நல்ல வாடகை இயந்திரங்களை வந்து மத்திய அரசே கொடுக்கறது, செயலாக்க அலகுகளுக்கு தராங்க, நிறைய உணவு சேமிப்பு கிடங்குகள் தரம் பிரிக்கும் நிலையங்கள் தராங்க. இப்ப எங்க வேளாண்மை அறிவியல் மையத்துல கூட சீட் ஹப் வச்சு நடத்துறோம்.
1: அதனால தரமான விதைகள் நமக்கு கிடைக்கும்.

0: அந்த மாதிரி அதை உறுதி செய்வாங்க. அப்புறம் கோல்டு ஸ்டோரேஜ் குடோன்னு சொல்லுவாங்க. பல அறுவடைக்கு உண்டான பிந்தைய மேலாண்மை திட்டங்கள், போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜிஸை வந்து செயல்படுத்துறதுக்கும் கொண்டு வருவாங்க. நம்ம இப்போ இந்த திட்டங்களை முன்னெடுக்கிறதால நம்ம வந்து ஒரு சுயசார்பு இந்தியாவை கொண்டு வரலாம் என்றது புதிய வழிமுறைகளில் சொல்கிறாங்க. முக்கியமாக இதில் கடைசி திட்டங்களில் நிலையான வேளாண்மைக்கான நீர் மேலாண்மை, அதை வந்து மத்திய அரசு ஊக்குவிப்பதற்காக தான் தனியான ஒரு அமைச்சகத்தை உருவாக்குனாங்க. ஜல்சக்தி இயக்கத்தின் கீழே தான் இந்த நிறைய முன்னெடுப்புகளை கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு ஒரு இல்லங்களுக்கும்
1: குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம்
0: மிகப்பெரிய இலக்கை பிரதான் மந்திரி கிசான் யோஜனா. நீர்நிலை மேம்பாடு, மழைநீர் சேகரிப்பு, பாரம்பரிய நீர்நிலைகளை வந்து புத்துயிர் பெற செய்தல், அப்புறம் நீர் செறிவூட்டல், இதன் மூலமா எல்லா நீர் ஆதாரங்களையும் பெருக்கிக்கிட்டு வரோம். சாதனைகள் இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றது போல விவசாயிகள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதுல மிகப்பெரிய பங்கு ஆற்றிட்டு வரோம்.
1: வேளாண் துறையின் திட்டங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்காற்றி வருவதா சொன்னீங்க சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை நாளை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2. காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் இனிய இரவு வணக்கங்களோடு நான் முத்துக்கருப்பன். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு விருப்ப பாடல் கேட்க இருக்கோம். யார் எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, மதுரை சௌராஷ்டிராபுரம் வண்டியூரில் இருந்து சக்தி ஜனார்த்தன் தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, ஆறு திரைப்படத்திலிருந்து. அவங்க கேட்ட விருப்ப பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுருக்கீங்க காற்றில் விரியும் கடிதமினர்கள். காட்டில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்பப்பாடல் கேட்கிறோம். யார் எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, சென்னை குன்றத்தூர்லேருந்து சௌத்ரி பிரகாஷ் அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் என்னென்னா, சிவகாசி திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்ட விருப்பப்பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்க.

மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை கேட்டுட்டு இருக்கீங்க. காற்றல் விரியும் கடித மலர்கள், காற்றல் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் ஒருத்தர் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. யார் எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்துலேருந்து ஏ மாடசாமி அவங்க தான் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, கலங்கரை விளக்கம்லேருந்து. அவங்க கேட்ட விருப்ப பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் சங்கர் கணேஷ் இசையமைத்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு மகிழலாம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்த இருங்கள் காற்றில் விரியும் கடித மலர்களோடு. நேரம் 9:50. இனி கேட்கலாம் வந்தே மாதர பாடல் ஒன்று.

வந்தே மாதர பாடல்கள் கேட்டீர்கள். மீண்டும் இணைகிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்களில் விருப்ப பாடல் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் ஒருத்தர் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, கும்பகோணம்லேருந்து கலை துரைராஜன் அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, பாசம் திரைப்படத்துலேருந்து. அவங்க கேட்ட விருப்ப பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்க.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
2: மட்டும்
1: இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட்டாக்க ஹெல்ப் பண்ணும்.
0: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் இதுவரை நீங்கள்

0: பட்டுச்சிறகு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி சின்ன சுக்கிக்குளம் மதுரை 2. நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்கிருப்பன்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 10 மணி.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் நேயர்கள் கேட்க இருப்பது இசையின் தாலாட்டாய், இது பட்டுச் சிறகு.

பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் சங்கர் கணேஷ் இசையமைத்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்க போறோம். முதல் பாடலாக இதய தாமரை திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகள், எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்கள், கேட்கலாம் பாடலை.

0: பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்மா பிள்ளை திரைப்படத்திலிருந்து அருணாச்சலம் எழுதிய பாடலை பாடியிருக்காங்க எஸ் பி பாலசுப்ரமணியம்.
1: இனிய தென்றலே இரு கைகள் வீசிவா,

நல்ல காலம் பிறந்தாச்சு திரைப்படத்திற்காக பிரேசுடன் எழுதிய பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் SB பாலசுப்ரமணியம். பாடல் இதோ பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் கேட்கலாம். புலமைப்பத்தின் வரிகள் வருகிறது பாடல் என் ரத்தத்தின் ரத்தமே திரைப்படத்திலிருந்து.

மூடமந்திரம் திரைப்படத்திற்காக மனோ மற்றும் உமா ரமணன் பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு வரிகள் புலமை பித்தன். பாடல் இது காற்றலைகளில்.

பட்டுச்சிறகு கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில்.

ரங்கமணி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் பட்டுச்சிறகு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை. வாலி வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்களில் ஒலிக்க இருக்கிறது பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டு சிறகு. எங்க சின்ன ராசா திரைப்படத்திற்காக வாழி எழுதியிருக்கக்கூடிய இந்த பாடலை பாடியிருக்காங்க SB பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி. பாடல் இதோ, அனைவரும் கேட்டு ரசிக்க.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz பட்டுச்சிறகு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க.

பாட்டுச்சிறகு நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம். ஊர்காவலன் திரைப்படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்க பாடலுக்கு வரிகள் வாலி.

பெறுகிறது பட்டு சிறகு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா. நன்றி நேயர்களே.

நிலையத்தில் நேரம் 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் காலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம் நேயர்களே. இனி நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் வழக்கமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

நிலையத்தில் நேரம் 11 மணி. நாளை சக ஆண்டு ஜேஷ்ட மாதம் 21ஆம் நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 28ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல் எண் 290 கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. முதலாவதாக அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளி உதவி பேராசிரியர் அனீசா ஜெயச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். நாளை ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் சென்னை ஒட்டேரி செல்லப்பிள்ளராய பெருமாள் கோயில் பற்றிய தகவல்கள் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா. நாளை விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் பெற காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:55 திரை இசையாக வளம் வருகிறது. 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீச் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்பகானம் என் விருப்பகானமாக வளம் வருகிறது. 10:30 ஒருபட பாடல்கள் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து. 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. நாளைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு கவனிக்கா கவனத்தை கவனம் கவனித்தால். நிகழ்ச்சி நெறியாள்கை எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 12 மணிக்கு சிநேகிதிய, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சிநேகிதிய தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்டு இணைந்திருங்கள். 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து 3:30 மெல்ல வரும் பாட்டு, அதனைத் தொடர்ந்து 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களமாக வளம் வருகிறது. 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள், 6:40 அந்திப்பூக்கள், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பாட்டு இது கிட்டு, 7:30 2026 ஃபிஃபா உலகக்கோப்பையின் தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:32 பாட்டு இது கிட்டு மீண்டும் தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம் பூச்சிகள் குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 உழவர் உலகம், இதில் மாடு வளர்ப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மீனாட்சி சுந்தரம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 10:59 ராமசிரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும், 11 மணிக்கு மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும், அதனைத் தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். பதினொன்று 10:00 தேனும் பாலும், நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை மணி 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் நாளை நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டீர்கள். இனி தொடர்வது இரவு 11:05

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இரவை இனிமையாக்கும் பாடல்களுடன் வலம் வர காத்திருக்கிறது தேனும் பாலும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இணைவது பி.ஆர். செந்தில்முருகன். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திற்காக கண்ணதாசனின் வரிகளுக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில், பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ வான் அலைகளில்.

0: நிலையத்தில் நேரம் 11:15.
1: ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: மதுரை FM 103.3
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

இரவை இனிமையாக்கும் பாடல்களுடன் வலம் வந்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும் நிகழ்ச்சி. இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக பாவமன்னிப்பு திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், பி சுசீலா குரலில் இதோ பாடல் வான் அலைகளில்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சி. தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் பி. சுசிலாவின் குரலில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில். இரவை இனிமையாக்கும் தொகுப்புகளாக பாடல்கள் வளம் வருகிறது தேனும் பாலும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக திருவிளையாடல் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில், பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் சலிவரிசையில் இரவை இனிமையாக்கும் பாடல்களுடன் வளம் வருகிறது தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக வானம்பாடி திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் பி சுசீலா குரலில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் பி சுசிலா மற்றும் TM சவுந்தரராஜன் ஆகியோர் குரல்களில் பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் சிகில் தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக ஆனந்த ஜோதி திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி. சுசீலா மற்றும் டி. எம். சௌந்தரராஜன் குரலில் இதோ பாடல் வான் அலைகளில்.

0: இரவை இனிமையாக்கும் பாடல்களாக ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக பலேபாண்டியா திரைப்படத்திற்காக கண்ணதாசனின் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில், ஜமுனா ராணி, பி சுசீலா மற்றும் பி வி ஸ்ரீனிவாஸ், டி எம் சவுந்தரராஜன் ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.
1: இந்த நிலவுக்கு ஏத்தான் எவ்வளவு ஓர வஞ்சனே?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிச்சிட்டோம். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

0: நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக வாழ்க்கை படகு திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில் இதோ பாடல்.
1: சிரிக்கிறியே சிரிடா கண், சிரி ஆண்டவன் புண்ணியத்தில். நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாடும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக குளமகள் ராதை திரைப்படத்திலிருந்து ஏ. மருதகாசி வரிகளுக்கு கே. வி. மகாதேவன் இசையில் பி. சுசீலா குரலில் பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் செய்யும் தேனும் பாடும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக இதயத்தில் நீ திரைப்படத்திற்காக வாளியின் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில் இதோ பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் தங்கமலை ரகசியம் திரைப்படத்திலிருந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளுக்கு டிஜி லிங்கப்பா இசையில் பி. சுசிலா குரலில் இதோ பாடல் வான் அலைகளில்

கேட்டு ரசித்தோம் தேனும் பாலும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் செந்தில் முருகன். தொடர்ந்து இரவு 12 மணி முதல் அதிகாலை மணி 4:45 நிமிடம் வரை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள். நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 4:45 சந்திப்போம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புத்தம் புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: காற்றின் மொழி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கலசபாக்கம் கே என் அமரேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா பி ஆர் கணேசன் அவர்கள் தவில். கஜபதனா என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல். ஸ்ரீரஞ்சனி ராகம் ஆதிதாளம்.

அடுத்து நமாமி என்று தொடங்கும் கணபதி சச்சிதானந்தா பாடல், வருணப்பிரியா ராகம், ஆதிதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜெயஸ்தா மாதம் 21 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 28 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 11 தேதி வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: திருடுகிறவரின் செயல்கள் இறுதியில் அவரை துன்பத்திற்கு ஆளாக்கி உயிர் தடுமாறச் செய்துவிடும். திருடாதவர்களுக்கோ மோட்ச உலகமும் இனிதே வாய்க்கும். குறள் எண் 290, அதிகாரம் கல்லாமை.
1: கல்வார்க்கு தள்ளும் உயிர் நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேள் உலகு.
0: திருடுகிறவரின் செயல்கள் இறுதியில் அவரை துன்பத்திற்கு ஆளாக்கி உயிர் தடுமாறச் செய்துவிடும். திருடாத

0: இதே வாய்க்கும். குறள் எண் 290, அதிகாரம் கல்லாமை.
1: கல்வார்க்கு தள்ளும் உயிர் நிலை, கல்லார்க்கு தள்ளாது புத்தே உலகு.
0: திருடுகிறவரின் செயல்கள் இறுதியில் அவரை துன்பத்திற்கு ஆளாக்கி உயிர் தடுமாறச் செய்துவிடும். திருடாதவர்களுக்கோ மோட்ச உலகமும் இனிதே வாய்க்கும். குறள் எண் 290, அதிகாரம் கல்லாமை.
2: நாளொரு குரல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளி உதவி பேராசிரியர் அனீசா ஜெயச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்றைய ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் சென்னை ஒட்டேரி செல்லப்பிள்ளையராய பெருமாள் கோயில் பற்றிய தகவல்கள் வழங்குகிறார் பரமக்குடி மி ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள் மீண்டும் தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலை 8:55 திரை இசையாக வளம் வருகிறது. 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, பீட்டான சாங்ஸை கேட்டு இணைந்திருக்கலாம். 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப காணமாக என் விருப்ப காணம். 10:30 ஒருபட பாடல்கள் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பாக கவனிக்கா கவனத்தை கவனம் கவனித்தால். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 12 மணிக்கு சிநேகிதிய, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மீண்டும் சிநேகிதிய தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 2:15 துள்ளல் தாளம், பீட்டான சாங்ஸை கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களமாக விளம்பர காத்திருக்கிறது. மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக, 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள், 6:40 அந்திப்பூக்கள், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன் அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பாட்டு இது கிட்டு, 7:30 2026 பிஃபே உலகக்கோப்பையின் தினசரி நிலவரம் குறித்து டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:32 பாட்டு இதுகிட்டு தொடர்ச்சியாக, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 8:30

உழவர் உலகம் மாடு வளர்ப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மீனாட்சி சுந்தரம் அவர்கள். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு பாடல்களின் தொகுப்பாக வளம் வரும், 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும், 11 மணிக்கு மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும், அதனைத் தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விபத் பாரதி தமிழ் பண்பலை 100.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு இணைந்திருக்கலாம். இவையாவும் இன்று நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டீர்கள்.

இனி தொடர்வது காலை 5 மணிக்கான பக்தி மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக MS சுப்புலட்சுமி அவர்கள் குரலில் பாடிய பாடல் இதோ வானலைகளில்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில். பக்தி மனம் கமலும் பக்தி பாடல்களாக வலம் வருகிறது பக்தி மாலை. பக்தி மாலையில் ஒலிக்கும் அடுத்த பாடல் ஈஎம் ஹனிபா குரலில் பாடிய பாடல்.

நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பக்தி மாலை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது பக்தி பாடல்களாக பக்தி மனம் கமழும் சர்வசமய பாடல்கள். அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் இஎம் கணிப்பா குரலில்

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் சர்வசமய பாடல்களுடன் பக்தி மனம் கமலும் பக்தி மாலையில். பக்தி மாலையில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக ஏ வி கோவிந்தன் குரலில் இதோ பாடல் வான் அலைகளில்.

இன்றைய பக்தி மாலையில் ஒலிக்கவிருக்கும் நிறைவான பாடல் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் பக்தி மாலையில் ஒலிக்கும் நிறைவான பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இனி நாம் கேட்கலாம் இசையமுதம் நிகழ்ச்சி. திரைப்பட பக்தி பாடல்களோடு இணைந்து இருக்க போகிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகஹெர்ட்ஸ்.